கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 5:35. நேர்களே, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பே உலகில் மிக தூய்மையானது. எனவே உண்மையான அன்போடு எல்லோரிடமும் பழகினால் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும்.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை. நேர்களே, உண்மையான அனுபவம் வயதில் இல்லை, அது நாம் கடந்து வந்த பாதையில்தான் உள்ளது. சிறந்த அனுபவங்களோடு பயணித்து மகிழ்ச்சி காண்போம்.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். காலை 6:35 கரு தைலாசத் சென்டரின் புந்தளிர் நேரம். இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார்,

7:45 பிரித்திவி விமன் சீனர் வேறேன் இன்று என்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்று அறிமுக நேர்களுக்காக நிகழ்ச்சியில் 8:10 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். நிகழ்ச்சியில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய விளம்பரதார நிகழ்ச்சி. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. இன்றைய தேடி வரும் பண்பலை திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோயில் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் யாதுமாகி. சாதனை படைக்கும் சரித்திர மகளிருக்கான நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கு பெற காத்திருக்கிறார் மர கைவினை பொருட்கள் தயாரிப்பாளர் மற்றும் பயிற்றுநர் கே உஷா நந்தினி கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்ய காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முரியேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:55 ஜிம் கேன்சர் சென்டரின் மாயவழி மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 1 மணிக்கு காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 2 மணிக்கு துள்ளல் இசைப்பாளர்களின் அரங்கேற்றமாய் டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேயர்களின் பெயர்களோடும் அவர்களுக்கு பிடித்த பாடல்கள் பாடலுக்கான விளக்கங்களோடும் பயணிக்க காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் வலம் வர காத்திருக்கிறார் நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்கள். 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். இன்று மாலை 4 மணிக்கு அணில் கொலுக்கட்டை மாவு, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் இன்று திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திரச வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பன்னின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச வானம். மாலை 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். 6 மணிக்கு திரை இசை பாடல்களோடு பயணிக்க காத்திருக்கிறது கதம்ப மலர்கள். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பை கேட்கலாம். இன்றிரவு 7 மணிக்கு கச்சவி வழியாக நேர்விருப்ப பாடல்களை நேயர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாய் ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கான நிகழ்ச்சி. இரவின் தாளாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தீன்றல் இன்றிரவு 9 மணிக்கு. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களை. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது அருள்மாலை.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. அருள் மாலை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 5 மணிக்கு. இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது.

காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 PM தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, மலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் புதிய நம்பிக்கை பிறந்து புதுவித கனவுகளை சுமந்து விடியலின் வெளிச்சம் வாழ்க்கை முழுவதும் ஒளித்தரட்டும் என்ற சந்தோஷத்தோடும் புன்னகையோடும் பயணித்திட வாழ்த்தி வரவிருக்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொலிவு.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1153.

0: அறிவு மிக உடையவராகிய என் காதலரிடத்திலும் சில சமயம் பிரிவு நிகழ்வதால் பிரியமாட்டேன் என்று அவர் சொல்வதை நம்பி தெளிவது கூட அரிதாகிவிட்டது. குறள் எண் 1153 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோர் இடத்துண்மையான்.
0: அறிவு மிக உடையவராகிய என் காதலரிடத்திலும் சில சமயம் பிரிவு நிகழ்வதால் பிரியமாட்டேன் என்று அவர் சொல்வதை நம்பி தெளிவது கூட அரிதாகிவிட்டது. குறள் எண் 1153 அதிகாரம் பிரிவாற்றாமை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

ஈரோடு மாவட்டம் மோடக்குறிச்சி வட்டம் புஞ்சை காலமங்கலம் கிராமம் உத்தண்ணிபாளையம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 4 மணிக்கு முளைப்பாறை அழைத்தல், விநாயகர் பூஜை, முதற்கால யாக பூஜைகள், தீப ஆராதனை நடைபெறும். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் வாங்கல் குப்புச்சிபாளையம் கிராமம் மாரி கவுண்டன்பாளையம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ராக்கி அண்ணன் பொன்னர் சங்கர் பெரிய காண்டியம்மன் தங்காயி கன்னிமார்கள் மாயவர் மகாமுனி மதுரை வீரசுவாமி மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 7:20 தீர்த்தம் கொண்டு வருதல், மாலை 4 மணிக்கு முளைப்பாறை அழைத்தல்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
9: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று மயிலாடுதுறை திருவாலி அழகிய சிங்கர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

ரங்கநாதர் கோயில் ஆகிய இரு கோவில்களும் ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகின்றன. திருமங்கை ஆழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. திருமங்கை மன்னனுக்கு காதில் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதி பெருமாள் ஆட்கொண்ட தலம் இது. இங்கு அழகிய சிங்கர் என்ற திருநாமத்துடன் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மராக அருள் பாலிக்கிறார். பெருமாள் திருமந்திரத்தை தனக்குத்தானே உபதேசம் செய்த தலமாக இத்தலம் விளங்குவதால் பத்ரிகாசிரமத்துக்கு இணையாக இத்தலம் கருதப்படுகிறது. நரசிம்ம அவதாரம் எடுத்த திருமாலுக்கு இரணியனை வதம் செய்த பிறகும் கோபம் தணியவில்லை. அதனால் மகாலட்சுமி அவரின் தொடையில் சென்று அமர்ந்ததும் நரசிம்மரின் கோபம் தணிந்து சாந்தமானார். மகாலட்சுமியை ஆலிங்கனம் செய்த கோலத்தில் நரசிங்க பெருமாள் அழகிய சிங்கர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கிறார். பெரும்பாலான நரசிம்மர் கோவில்களில் பெருமாளின் இடதுபுறத்தில்தான் லக்ஷ்மி அமர்ந்திருக்கும் தோற்றம் இருக்கும். ஆனால் மிக அரிதாக இந்த தலத்தில் மகாலட்சுமி நரசிம்மரின் வலது தொடையில் அமர்ந்த நிலையில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும்.

0: இத்தலத்து தாயாருக்கு பூரணவள்ளி மற்றும் அமிர்த கடவள்ளி என்ற இரண்டு திருநாமங்கள் உண்டு. திருமங்கை ஆழ்வாருக்கு அருள் புரிய வேண்டும் என்று லக்ஷ்மி தேவி திருவுள்ளம் கொண்டார். அதற்காக திருமால் கூறியபடி திருவாளியில் தவம் செய்யும் பூர்ண மகரிஷியின் மகளாக லக்ஷ்மி பிறந்தார். அதன்படியே மகாலட்சுமி பெருமாளை திருமணம் செய்து கொண்டு திருவாளி அருகே தேவராஜபுரம் என்ற இடத்திற்கு வரும்போது திருமங்கை மன்னன் பெருமாளை வழிமறித்து வழிப்பறி நடத்த பெருமாள் திருமங்கை மன்னனுக்கு காதில் அஷ்டாட்சர மந்திரத்தை ஓதி உபதேசம் செய்து ஆட்கொண்டார். திருமங்கை ஆழ்வார் வழிப்பறி செய்த இடத்தில் இருந்த மண்டபத்தை இன்றும் காணலாம். இதை முன்னிட்டு ஆண்டுதோறும் தேவராஜபுரத்தில் திருமங்கை மன்னன் பெருமாளை வழிப்பறி நடத்தி திருமந்திர உபதேசம் பெறும் விழா நடக்கின்றது. திருமங்கை ஆழ்வார் சன்னதி கருட மண்டபத்திற்கு எதிரில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. வைகாசி சுவாதி திருவிழா, ஆவணி பவித்ரோஷவம், வைகுண்ட ஏகாதசி, தை மாதம் 12 கருட சேவை, பங்குனி உத்திரம், மாத சுவாதி, பிரதோஷ தினங்களில் சிறப்பு திருமஞ்சனமும் ஆராதனைகளும் நடைபெறும். இன்று மயிலாடுதுறை திருவாலி அழகிய சிங்கர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
5: அழகே
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
6: கால் 9244504444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ். அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க

0: டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்.

0: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: இன்னைக்கு கூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழுக்கான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன? வர்ஷனா? வர்ஷன் ஏன் எனக்கே கேட்கல? கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா, யூகேஜி படிக்கிறீங்களா? நீங்க யூகேஜி பெரிய கிளாஸ் போயிட்டீங்களாம்ல. சரி சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? எஸ்ஆர்கேல படிக்கிறீங்களா? அழகு, இந்த சந்தனம் வச்சுக்கீங்க, யார் வச்சு விட்டது?
1: அம்மா.
0: அம்மா வச்சு விட்டாங்களா? எங்க போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தீங்க? முடியெல்லாம் காணா? உங்க கோயில் இல்லையா? எங்க இருக்கு உங்க கோயில்? ரொம்ப தூரம் போகணுமா? என்னைய கூப்பிட்டு போறீங்களா உங்க கோயிலுக்கு? என்ன வாங்கி தருவீங்க உங்க கோயில் கூப்பிட்டு போய்?
1: பொம்மைலாம் இருக்கு.
0: பொம்மை தான் விற்குமா? என்னென்ன பொம்மையெல்லாம் விற்கும்? ஊர் ஊர்ல இருக்கும். ஆஹா, சரி சரி. எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? ரைம் சொல்லுவீங்களா? எங்க சொல்லுங்க ரைம்ஸ்.
1: ஆத்துக்குட்டி எங்க போன, ராஜா ராஜாத்துக்கு மைய போன, என்ன பார்த்தேன் அழகமா வளர்ந்துருந்த பூ பார்த்தியா, தின்ன பார்த்தியா, வய மட்டும் சாப்பிட்டுருந்தனா, பார்த்த காலம் ஒன்றும் தெரியா, குச்சி எத்திரி வர வர ஓடி போயிருந்தா.
0: அப்படியா? சரி சரி, ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. சரி சரி, எனக்கு ஒரு 1 2 3 சொல்லிடுறீங்களா?
1: 1 2 3 4 6 7 8 9 10
0: எல்லாம் எங்க போச்சுனே தெரியலையே. எங்க போயிருச்சு? காணா போயிருச்சோ? சிரிக்கிறாங்க. சரி சரி, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க? சவுந்தரராஜன் யாரு?
1: என்ன
0: செய்வீங்க? உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?

0: மேலே சாண்டியாக இருக்கிற அப்பிச்சிருக்காங்க.
1: அப்படியா? அப்பிச்சி உங்களை எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க?
0: கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, பொம்மா கூட்டிட்டு போவாங்க.
1: சரி சரி, நானும் வரவா? ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடலாமா? அப்பிச்சி கூட நாங்கள் போயிடுறோம். நீங்கள் படித்து பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பெஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலாசல் சென்டர்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
10: அழகு

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
2: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
2: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

நேர்களின் நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். எட்டு 30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேர்களுக்காக. உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
5: அழகே பொறாமை கொள்ளும் உன் அழகுக்கு
6: சம்யுக்தா பட்டு.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸின்
6: சம்யுக்தா பட்டு.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிய வசந்த விடியல்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
1: கால் 9244500444.

கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் வளம் வரும் நாளை காலை 6 மணிக்கு கொடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம். உற்சாகமான வாழ்த்துக்களோடு சுகமான காலை.

கும்பிடுற சாமியிலிருந்து செய்கிற சடங்கு சம்பிரதாயத்தில் தொடங்குகிற செயலிருந்து கேட்குற சாங் வரைக்கும் அவ்வளோ சிறப்பு. ஏன் ஃப்ரைடே அப்படின்னா மட்டும் சூரியன் வானத்தில் வேறு மாதிரி காட்சி அளிக்குமா? நாம் என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் இந்த நாளில் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நிற்குமா? இல்லை நம்ம எல்லாருக்கும் இந்த நாளில் ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குமா? நிச்சயம் இல்லை அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் ஏன் மித்த நாளெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த நாளை மட்டும் ரொம்ப மதிக்கிறோம், கொண்டாடுறோம்? யாரோ ஒருத்தங்க எப்போவோ சொன்ன கேட்டதை நாமளும் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதாங்க. ஸோ நல்லது செய்ய நினச்சா நல்ல நேரம் எதுக்குன்னு வைரமுத்தாயாவோட வரிகளுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நேரமும் எல்லா நாளும் எல்லா செயலும் நமக்கு நல்லதாக தாங்க நடக்கும். நாம் உழைச்சா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இந்த நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியில் சூப்பரான சாங்ஸோட அப்பப்போ அழகழகான தகவல்களோட சொல்ல உங்கள் கூட இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே.

வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். நல்ல வெள்ளிக்கிழமையில அம்மா உன் கோவிலில் பாட்டெடுத்தேன். வெள்ளிக்கிழமை தலை மொழிகி மல்லிகைப்பூவை தலையில் வச்சேன். ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோவிலில். இப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே

ஏழு மணி எட்டு நிமிடத்துல இணைஞ்சிருக்கிறோம் கூடை பன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. இப்ப இதே வைபோட இதே மாதிரி இன்னொரு பாட்டு வருது, கேட்கலாமா?

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
5: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
6: நாகானா நம்பலாம்.
0: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மணப்பெண் புடவை அலங்காரம் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

7:15 இணைந்திருக்கிறோம் கோடை பந்தலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. பொதுவா இந்த பேருந்துல எல்லாம் பயணம் பண்றப்போ நம்ம சக பயணி கூட எப்போதுமே ஒரு சண்டை வர மாதிரி ஒரு மனநிலையிலே போவாங்க. இப்ப என்னன்னா அவங்க வந்து ஜன்னலை வந்து சாத்த சொல்லுவாங்க, நமக்கு காத்து வேணும் அப்படின்னு வந்து ஜன்னலை திறந்து வைப்போம். இந்த பைய கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேனே அப்படின்வாங்க, எனக்கு கால் இடிக்குதுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம எங்க போறோமோ அங்க ஸ்டார்ட் பண்ணி முடியற வரைக்கும் அப்படியே சுடு சுடுன்னு ரெண்டு பேரும் மூஞ்சி வச்சுட்டே போவோம். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் டீ குடிக்கிறப்ப நிறுத்துறாங்கன்னவங்களே, வாங்க டீ குடிச்சிட்டு வரோம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பேசுவோம், அப்புறம் எந்த ஊர், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அப்படி அப்படியே பேசி அப்படியே நம்பர் கொடுத்து அந்த நட்பு அப்படியே தொடர்ற அளவுக்கு நம்ம பேசிடுவோங்க. அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாருமே, முகம் தெரியாதவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு இல்லைங்க, அறிமுகம் இல்லாதவங்க தான் பின்னால் ஆகச்சிறந்த நண்பர்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் உருவாயிருக்கிறாங்க. அதனால நான் அறிமுகமே இல்லைங்க கோடை பண்பலைக்கு அப்படின்னு நினைக்கிற அறிமுக நேர்கள்லாம் வந்துருங்க இன்று காலை 8 மணிக்கு உங்கள் மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு. எல்லா ஊர்ல இருந்து எல்லா நேர்களும் வரலாங்க. இதுவரைக்கும் எந்த நேரலை நிகழ்ச்சிகளும் பங்கேற்காத அறிமுக நேர்களை மட்டும் அன்போடு அழைக்கிறது இன்று காலை 8 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி. முன்னிணைப்பான 0454242 24 24 26 290 333 அப்படின்ற எண்களையும், 24 24 29 24 24 24 அப்படின்ற எண்ணையும் வரலாம். வந்து உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு ரசிச்சுக்கோங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
6: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
7: நாகானா நம்பலாம். பாட்டும் பதவும் தான் வர காத்திருக்கு, வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: கடம் நவமென சுடத்தரும் உயிர் கேட்டேன் உயிர் கேட்டேன். நசையரும் நசையரும் நசையரும்
1: நசை
2: ஆசை
1: அல்லது
2: அன்பு
1: அல்லது
2: நம்பிக்கை
1: அல்லது
2: ஈரம்
1: நசை
2: ஆசை
0: நசையரும் மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடத்தரும்.

0: ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அழகான பாட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தகவல்களும் உங்களுக்காக வர காத்திருக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் அப்படின்னு. இப்போ 7:22 ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான தகவல் வருது, வாங்க கேட்டு வந்துடலாம்.
1: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குநர் உமா

0: பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விபரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639322 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
6: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
7: நாகானா நம்பலாம்.
8: வழி தனி வழி, என்ன தேவையில்லாம சீண்டாத, இதுதான் அந்த டயலாக் வரும்னு நினைக்கிறேன். அதனால உன்னோட அனுதாபமோ உன்னோட அனுமானமோ உன்னோட அபிப்பிராயமோ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க தானே நீங்க, நான், நம்ம எல்லாருமே. அப்ப அடுத்தவங்க மீதான நம்மளுடைய அனுமானம் இருக்கணுமா வேண்டாமா எப்படிப்பட்டது இதெல்லாம் சொல்லுவாங்கப்பா. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில அனுமானம் அப்படின்ற தலைப்புல உங்களுக்காக நிகழ்ச்சி வளமர காத்திருக்கு. தவறாம வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்று காலை 9 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில. இப்ப 7:25 ஆயிடுச்சுங்க. இப்ப ஒரு பாட்டு வருது, வாங்க கேட்டு வந்துடலாம். மத யானை கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மித்த நாளை விட இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு எனக்கு இப்பதாங்க ஒரு விஷயம் உதிச்சிருக்கு. என்ன அது, எங்ககிட்டயே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது, நம்ம கோடை பண்பலையில எத்தனையோ நிகழ்ச்சிகள் வலம் வந்தாலும், வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு வலம் வரக்கூடிய திக்கு முக்கு வண்ண தூரிகை அப்படின்னு சொன்னாலே போதுங்க, ஒரே கலாட்டாதான். ஆமாங்க, இன்று மாலை 4 மணிக்கு உங்களுடைய கோடை பண்பலை 100.5 திக்கு முக்கு வண்ண தூரிகை கலாட்டா நிகழ்ச்சி வர காத்திருக்கு. தவறாம வந்து கலந்துக்கோங்க. மகளிர் அனைவருமாக 24 24 29 அப்படின்ற எண்ல இப்பதாங்க அறிமுக நேயரா இருக்கிறேன். நிகழ்ச்சி கேட்டிருக்கேன், ஆனாலும் கலந்துக்கணும்னு ஆசை அப்படின்னு நினைக்கிற அறிமுக நேயர்கள்லாம் வாங்க 24 24 24 அப்படின்ற எண்ல. பொதுவான அனைத்து நேயர்களும் வாங்க 24 24 26 290 333 அப்படின்ற எண்கள்ல. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0 4 5 4 2 தவறாம இணைச்சுக்கோங்க. சரி, 7:32 ஆயிடுச்சு, வாங்க ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
6: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
7: நாகானா நம்பலாம்.
8: 7:41 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில. இப்ப தர்பார் கேட்கலாம் வாங்க. நான் அவளா இருக்கேன், கேட்கலாம்.
9: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
12: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, கொண்டு வந்தீர்களா?
13: எதை கேட்கிறார் மன்னா? நீங்கள் எதை கேட்கிறீர்கள்
12: அமைச்சரே? கொண்டு வந்தீர்களா?
13: இவர் அழுத்தமாக கேட்பதை பார்த்தால் மன்னா உங்களுக்கு சேர வேண்டியதை.
12: அமைச்சரே, நான் அதைத்தான் கேட்கிறேன்
13: மன்னா. ஒன்றுமே புரியவில்லை
12: அமைச்சரே. வாங்கி வந்தீர்களா?
13: வாங்கி? ஓ மன்னா, நீங்கள் அதை கேட்கிறீர்களா?
12: இல்லை இல்லை, நான் இதைத்தான் கேட்கிறேன்
13: மன்னா. எதை கேட்கிறீர்கள் தெளிவாக சொல்லுங்கள்.
12: அமைச்சரே, இன்று வரும்போது 2 வாழைப்பழம் வாங்கி வர சொன்னேனே, அதைத்தானையா கேட்கிறேன்?
13: ஓ மன்னா, அப்படி விளக்கமாக சொல்லுங்கள் மன்னா.

0: மன்னர் சொன்ன பிறகு வாங்கி வராமல் இருப்பேனா? இந்த அருங்கள் இரண்டு வாழைப்பழங்கள்.
1: என்ன அமைச்சரே இது?
0: மன்னா, வாழைப்பழங்கள் தான் மன்னா.
1: நான் என்ன பலாப்பழம் என்றா சொன்னேன்? நான் உங்களிடம் என்ன சொன்னேன்? ஒரு பூவாழை ஒரு செவ்வாழை வாங்கி வாருங்கள் என்றுதானே சொன்னேன். இது என்ன இரண்டுமே பூவாழையாக இருக்கிறது?
0: ஆமாம் இல்லையா, நான் தான் மறந்து விட்டேன், எப்படி சமாளிப்பது? மன்னா, அதுதான் மன்னா. இது
1: எது அமைச்சரே? அது
0: அதுதான் மன்னா, இந்த செவ்வாழை தான் அது.
1: அமைச்சரே, நன்றாக பாருங்கள், இந்த கையில் பூவாழை, இந்த கையிலும் பூவாழை தானே. அப்படியானால் செவ்வாழை எங்கே?
0: அதுதான் மன்னாது.
1: அமைச்சரே, பூவாழை என்பது மஞ்சள் நிறத்தில் இருக்கும், செவ்வாழை என்பது சிகப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் இரண்டு பழங்களுமே மஞ்சள் நிறத்தில் தானே இருக்கிறது. அப்படியானால் செவ்வாழை எங்கே?
0: அதுதான் மன்னாது.
1: அட போங்கள் அப்பா இவரோடு. அமைச்சரே பிடியுங்கள், எனக்கு பழங்களே வேண்டாம்.
0: அப்பாடா, நல்லதாய் போயிற்று.
1: என்ன அமைச்சரே?
0: நாளை உங்களுக்கு நல்ல பழமாக வாங்கி வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் மன்னா.
1: நாளையுமா நான் உங்களை பழம் வாங்கி வர சொல்லுவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்
0: மன்னா?
1: போங்கள் அமைச்சரே, உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன்.
0: மன்னா மன்னா, கோபப்படாதீர்கள். செவ்வாழையும் வேண்டாம், பூவாழையும் வேண்டாம். நாளை உங்களுக்கு ப்ளூ வாழை வாங்கி வருகிறேன், போதுமா?
1: அமைச்சரே, என்னை நீங்கள் இன்று படுத்தியதே போதும் அமைச்சரே, போதும்.
0: மன்னா நம்புங்கள் மன்னா, உண்மையாகவே ப்ளூ ஜாவா என்று ஒரு வாழைப்பழம் இருக்கிறதாம். மஞ்சள் நிறமும் நீல நிறமும் கலந்தார் போல அந்த வாழைப்பழம் இருக்குமா மன்னா?
1: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள், அந்த ப்ளூ வாழை என்ன சுவையில் இருக்கும்?
0: ஐஸ்கிரீம் சுவையில் இருக்குமா மன்னா?
1: என்ன, ஐஸ்கிரீம் சுவையில் வாழைப்பழமா?
0: ஆமா மன்னா, இந்த ப்ளூ ஜாவா வாழைப்பழங்களின் தோற்றம் தென்கிழக்கு ஆசியாவாக இருந்தாலும் நேச்சுரலாக அதாவது இயற்கையாக எங்கு கிடைக்கிறது என்றால் பசிபிக் தீவுகளான ஹவாய் மற்றும் பிஜு தீவுகளில் தான் கிடைக்கிறதா மன்னா. நம்முடைய பகுதிகள் எல்லாம் ஹைபிரிடாக தான் கிடைக்கிறதாம். காய்க்கும் போது மற்ற வாழைப்பழங்கள் போலவே மரத்தில் பச்சை நிறமாகத்தான் இருக்குமாம். அது மரத்திலேயே லேசாக பழுக்க ஆரம்பிக்கும் போது நீல நிறத்தில் மாறுமாம். அப்போது நாம் அந்த பழத்தை பறித்து வீட்டிலேயே பழுக்க வைத்தால் நன்றாக நீல நிறமாக மாறிவிடுமாம்மண்ணா. அதனால் தான் இதற்கு ப்ளூ ஜாவா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.
1: ஓஹோ.
0: மேலும் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ப்ளூ ஜாவா வாழைப்பழங்களில் நோய் எதிர்ப்பு சக்தியான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதாம். கூடவே நம்முடைய தோலையும் பளபளப்பாக வைத்திருக்கும் உதவுகிறதாம் இந்த ப்ளூ ஜாவா வாழைப்பழம்.
1: அமைச்சரே, என்னுடைய தோலுக்கு இதற்கு மேலுமா பளபளப்பு தேவை என்று நினைக்கிறீர்கள்?
0: போகிற போக்கில் சில விஷயங்களை கேட்டும் கேட்காதது போல செல்வதுதான் நமக்கு நல்லது. அடுத்தது மன்னா, இந்த வாழை மரங்கள் வளர்வதற்கு தொடர்ச்சியாக ஒரு 12 மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் தேவைப்படுமாம். அதனால் மேற்கத்திய நாடுகளில் இந்த வாழை மரங்களை விளைவிப்பதில் மிகுந்த சிரமமாக இருக்கிறதாம். மேற்கத்திய நாடுகளில் இந்த வாழை மரங்களை அதிகமாக பார்க்க முடியாது என்கிறார்கள். அதனால் இந்த ப்ளூ ஜாவா வாழைப்பழங்களை மேற்கத்திய நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்களாம் மன்னா. மொத்தத்தில் இந்த ப்ளூ ஜாவா நீல நிற வாழைப்பழங்கள் விலை மதிப்பு மிக்க வியப்பூட்டும் வாழைப்பழங்கள் மன்னா.
1: சரி அமைச்சரே, எனக்கு ஒரு யோசனை.
0: என்ன மன்னா?
1: இந்த திருமண விழா, காதுகுத்து விழா இது போன்ற நிகழ்ச்சிகளில் சாப்பிட்டு முடித்தவுடன் வாழைப்பழமும் ஐஸ்கிரீமும் தருவார்களே, அதற்கு பதிலாக இந்த ப்ளூ ஜாவா வாழைப்பழங்களை வாங்கி வைத்து விட்டால் என்ன?
0: எதற்காக மன்னா?
1: இதுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சுவையிலும் இருக்கிறது என்கிறீர்களே, 2-in-1 செலவு மிச்சமையா?
0: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
6: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
7: நாகானா நம்பலாம்.

தான் மாலை 5 மணிக்கு சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் கேட்டாலும் அந்த பாடல்களை இரவு நேரங்களில் கேட்கறது அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். அப்படி கேட்கணுமா? அப்ப தவறாம கேளுங்க. இன்று 9 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பா வர காத்திருக்குங்க. என்ன அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா இப்பவே சொல்லிட்டேன்னா நீங்க ஓ இதுதான் வரப்போதா அப்படின்னு நினைச்சு ஏதாவது வேலையை பார்க்க கிளம்பிட்டீங்கன்னா அதனால நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்பவே சிறப்பான நிகழ்ச்சியா இன்னைக்கு 9 மணிக்கு கொடைத்தன்றல் கொஞ்சம் வித்தியாசமா வரப்போகுது, கேட்க தவறாதீங்க. இப்ப 7:48 ஆயிடுச்சு, ஒரு குட்டி பாட்டு கேட்டு வந்துடலாமா?

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் விளங்கும் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
6: இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
7: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
8: நாகானா நம்பலாம்.

கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர் பிரித்வி.

0: பி உமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி உமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
1: இன்று
2: ஆகஸ்ட் 28
1: சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து ஆறாவதாக அமைந்துள்ள கோள்
2: சனி கிரகம்
1: சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும்
2: 29.5 ஆண்டுகள்.
1: இது வியாழன் கோளுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய கோள்.
2: இதன் சராசரி ஆரம் பூமியை விட 9 மடங்காகும்.
1: புவியின் அடர்த்தியில் 1/8 இருந்தாலும்
2: தனது பெரிய அளவினால் பூமியை விட
1: 95 மடங்கு நிறையுடையதாக உள்ள
2: சனி கோளின் புதிய சந்திரனை
1: வில்லியம் ஹேர்சல் கண்டுபிடித்த நாள் இன்று.
2: ஆண்டு 1789.
1: புவியியல் அடிப்படையில் ஒரு தாழ்நில பகுதி,
2: 25% நிலப்பகுதி
1: கடல் வட்டத்துக்கு கீழ் அமைந்துள்ளதுடன்
2: 21% மக்கள் அப்பகுதியில் வாழ்கின்றனர்.
1: 50% நிலப்பகுதி
2: கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டர் உட்பட்ட உயரத்தில் அமைந்துள்ளது
1: நெதர்லாந்து.
2: பல மொழிகளில் தாழ்ந்த நாடு என்றே பொருள் கொண்டுள்ளது.
1: இப்படி இந்நாடு தாழ்ந்ததற்கு காரணம்
2: மக்களின் நடவடிக்கையே.
1: கட்டுப்பாடற்ற முறையில்
2: நிலக்கரி அகழ்வினால்தான் இப்பகுதிகள்
1: பல மீட்டர்கள் தாழ்ந்து போயிற்று.
2: நெதர்லாந்தின் முக்கிய நகரமான
1: தி ஹேக்
2: நகரில் நெதர்லாந்தின் அரசி
1: வில்ஹெல்மினா
2: அமைதி அரண்மனையை திறந்து வைத்த நாள் என்று
1: ஆண்டு 1913.
2: சமூக உரிமைக்காக போராடிய ஆப்பிரிக்க அமெரிக்க தலைவர்
1: மார்ட்டின் லூதர் கிங்
2: காந்திய வழியில் அறப்போராட்டத்தை பயன்படுத்தியவர்களுள்
1: இவரும் ஒருவர்.
2: 1962
1: அலபாமாவில் நடந்த
2: வன்முறையற்ற வழியில் இவர் நடத்திய
1: அறப்போராட்டம் பலரது கவனத்தை ஈர்த்ததோடு
2: தேசிய அளவில் புகழ் பெற்றது.
1: பெருமளவில் மக்கள் கூடினர்
2: வேலையும் சுதந்திரமும் வேண்டி
1: வாஷிங்டனுக்கு என்ற பெரிய பேரணியில்
2: சொற்பொழிவு ஆற்றினார்.
1: எனக்கு ஒரு கனவு என்று
2: அக்கூட்டத்தில் இருந்தோரின் எண்ணிக்கை இருந்திருக்கலாம்
1: 2,00,000.
2: மார்ட்டின் லூதர் கிங்கின்
1: அச்சொற்பொழிவு நடந்த நாள் இன்று.
2: ஆண்டு 1963. ரஷ்ய எழுத்தாளர் புதின எழுத்தாளர்களுள் மிக சிறந்தவர்களுள் ஒருவர்
1: லியோ டால்ஸ்டாய்.
2: கட்டுரையாளர்,
1: நாடகாசிரியர்,
2: கல்வி சீர்திருத்தவாதி என பன்முகம் கொண்ட
1: டால்ஸ்டாயின் சிறந்த ஆக்கங்கள்
2: போரும் அமைதியும்
1: ஆனா கரேனிகா
2: இவரின் புதினங்களில்
1: 19ஆம் நூற்றாண்டில்
2: ரஷ்ய வாழ்க்கையை விவரிக்கின்றன.
1: ரஷ்ய எழுத்தாளர்
2: லியோ டால்ஸ்டாய் பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1828.
2: குருதேவன் என்று அவரின் சீடர்களால் அழைக்கப்பட்ட நாராயண குரு
1: நாட்டில் முக்கியமாக கேரளாவில்
2: வகுப்பின் அடிப்படையில் உரிமைகள் மறுக்கப்பட்ட போது
1: மக்களுக்கு வழிகாட்டவும்
2: அவர்களை நல்வழிப்படுத்தவும்
1: முனைந்தவர் நாராயணகுரு.
2: திருவனந்தபுரத்தில் அருகில் உள்ள
1: செம்பளந்தி கிராமத்தில்
2: மாடன் ஆசான் குட்டி அம்மாளின் மகனாக பிறந்தார்.
1: நானு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட இவர்
2: இளமையில் கற்று தேர்ந்ததெல்லாம் தந்தையிடமே.
1: தகப்பனின் கதைகளாலே
2: தைரியமுடனும்
1: விவேகமுடனும்
2: வளர்ந்த நானு
1: 23ஆம் வயதில்
2: கன்னியாகுமரி மாவட்டம் பொற்றையடி எனும் ஊரில் துறவரம் பூண்டார்.
1: நானுவாக இருந்து நாராயணகுருவாக உயர்ந்த போது
2: தன் சீடர்களின் துணையோடு
1: எல்லோருக்கும் பொதுவான கோவிலை
2: நெய்யாறு ஓடும் அறிவிபுரத்தில்
1: சிவன் கோயிலை உருவாக்கினர்.
2: சாதி மத பேதமில்லாமல் அனைவரும் வணங்கும் தலம் என்று
1: எழுதி வைக்கவும் செய்தார்.
2: ஏழுவ சிவன் கோயில் என்று பாரதியார் தன் படைப்பில் சொல்லியிருக்கிறார்.
1: மலையாளம்,
2: தமிழ்,
1: சமஸ்கிருதத்தில்
2: பல படைப்புகளை தந்த ஆன்மீகவாதி
1: ஸ்ரீ நாராயணகுரு பிறந்த நாள் இன்று.
2: ஆண்டு 1855.
1: திராவிட மொழியியலின் தந்தை என போற்றப்படுபவர்
2: ராபர்ட் கால்ட்வெல்.
1: காரணம், திராவிட மொழிகளின்
2: தனித்துவத்தை நிலைநிறுத்தியதில் பெரும் பங்கு இவருடையது.
1: அயர்லாந்தில் பிறந்த இவர்
2: இளமையிலேயே சமயப்பற்று கொண்டவராக விளங்கிய இவர்
1: கற்று தேர்ந்த இடம் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம்.
2: 1838 ஜனவரி 6ஆம் தேதி
1: சென்னையை அடைந்த ராபர்ட்
2: தன் மதப்பணியை தொடர்ந்தார்.
1: பணியை செம்மையாக செய்ய
2: தமிழ் மொழி அறிவு முக்கியம் என்று உணர்ந்த கால்டுவெல்
1: முறைப்படி கற்று தேர்ந்து
2: ஒப்பிலக்கணம் எனும் ஒப்பில்லா நூலை தமிழ் உலகிற்கு தந்தார்.
1: பல அரிய தமிழ் படைப்புகளை தந்த
2: அயர்லாந்து தமிழறிஞர்
1: ராபர்ட் கால்டுவெல் நினைவு நாள் இன்று.
2: ஆண்டு 1891.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி.

0: விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவில் அருகில் இருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கனிமுத்து.

நம்ம ஜோலியை மட்டும் நம்ம பார்த்தா லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து இப்போ டாட்டா சொல்லிட்டு கிளம்புறேன். நான் சுகன்யா மாத்தாண்டபோ பற்றி நன்றி வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 அறிமுக நேர்களை வரவேற்ற மனதோடு ராக முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நேர்களே, முகம் அறியாதவர்களாய் இருந்தாலும் மனதை அறிந்தவர்களாய் மாறும் உறவுகள். பார்த்து பேசாத போதும் பாசத்தால் நம்மை தேடும் உறவுகளுக்காக பயணிக்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறாத அறிமுக நேயர்கள் பங்கு பெற்று சிறப்பிக்க வரலாம் இந்த எண்களில். 24 24 24 24 24 26 24 24 29 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம்ங்க.
2: பேர் சொல்லுங்க.
3: கனகராஜ், பொள்ளாச்சி நம்பியமுத்தூர் கிராமம்.
2: கனகராஜ்,
3: ஆமா ஆமா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
2: பொள்ளாச்சி எப்படி இருக்கு?
3: கொள்ள சிறப்பா இருக்குங்க. கோடைமலை பேஜ்.
2: சரிங்க சரிங்க.
3: அப்பா குளுமையா இருக்கு.
2: எங்களுக்கு வந்து அறிமுகம் ஆயிருக்கீங்க.
3: ஆமா ரொம்ப நாள் ஆச்சு.
2: இனிமேல் வந்துட்டு நிறைய நேரலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற தயாரா இருக்கீங்க?
3: கண்டிப்பா கலந்துக்கமா.
2: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: மதராசி படத்துலீங்க. தங்கப்பூவே.
2: தங்கப்பூவே.
3: ஆமாமா.
2: சரிங்க. எத்தனை வருஷமா வந்து நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு
3: இருக்கீங்க? கோடை பண்பலை ஆரம்பிச்சது 8.
2: ஆனா முயற்சி பண்ணது
3: இப்போ இன்னைக்கு தான் பஸ் கிடைச்சது.
2: ஓ, இன்னைக்கு தான் பண்ணீங்க, உடனே கிடைச்சிருச்சு.
3: கிடைச்சு கிடைச்சு.
2: அதிர்ஷ்டசாலி தான் போங்க நீங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த பாட்டுமா என் குடும்பத்துல மனைவி
2: குழந்தைகளுக்காகவும் நன்றிங்க. எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாம். கொடை பண்பலை 100.5.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
7: இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: Usha Sunflower Oil.
7: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
11: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
13: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
14: எல்லா மனிதர்களுக்கும் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இயல்பாகவே அமைந்திருக்கிறது. முன்னேற வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஆனால் முன்னேற்றம் என்பது என்ன என்பதை பற்றி எத்தனை பேர் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. பணம் சம்பாதிப்பது முன்னேற்றமா? ஞானம் அடைவது முன்னேற்றமா? பலருக்கு உதவுவது, உதவக்கூடிய சக்தியாக விளங்குவது முன்னேற்றமா? இது அவரவருடைய வாழ்வினுடைய நோக்கத்தை பொறுத்தது. ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு

0: ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் தோன்றுகிறது. கோடி கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே சில பேர் பிறக்கிறார்கள். சேர்த்த பணத்தை தர்மம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்துக்காகவே சில பேர் வாழ்கிறார்கள். ஆனால் முன்னேற விரும்புகிறவர்களுக்கு அடுத்த செய்தி ஒன்று இருக்கிறது. வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு கருத்து உள்ளத்திலே தோன்றும். இந்த வேகமாக முன்னேறுவதற்கு என்ன வழி என்பது பற்றி ஒரு அருமையான சிந்தனை. வேக வேகமாக முன்னேற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய பதிலை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெது மெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஜஸ்ட் ஆப்போசிட். வேக வேகமாக முன்னேற விரும்புகிறவர்கள் மெது மெதுவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நம்புவீர்களா? உளவியல் ஆய்வாளர்கள் இந்த கருத்தை தெளிவாக வற்புறுத்துகிறார்கள். வேகம் என்பது பரபரப்பு அல்லது அவசரம் அல்லது குழப்பம் இவற்றில் கொண்டு போய் உங்களை விட்டுவிட்டால் உங்கள் முன்னேற்றம் முற்றிலும் தடைபட்டு போய்விடும். இது பற்றிய ஒரு அழகான ஒரு கொரிய ஜென் கதை நான் படித்தது. அருமையான ஒரு கதை. ஒரு படகிலே ஒரு வயதான பெரிய சன்னியாசியும் ஒரு கிராமத்து இளைஞனும் உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த படகை ஓட்டி கொண்டு போகிறவரை பார்த்து அந்த வயதான சன்னியாசி சொல்லுகிறார், தம்பி சீக்கிரமாக கொண்டு போய் எங்களை அந்த எதிர்கரையில விட்டுவிடு. அந்த ஊருக்குள் நாங்கள் போக வேண்டும். இரவு 6 மணி ஆகிவிட்டால் அந்த கோட்டை கதவை அங்கு சாத்தி விடுவார்கள். அதன் பிறகு உள்ளே போக முடியாது. நன்றாக பார், நான் வயதானவன், இவ்வளவு மெதுவாக நீ போகிறாயே என்று படகோட்டி இடத்திலே வருத்தத்தோடு பேசி கொண்டு வருகிறார் அந்த வயதான அந்த சன்னியாசி. படகோட்டி கேட்கிறான், அந்த ஊருக்கா நீங்கள் போக வேண்டும்? நான் சொல்வதை தயவு செய்து கேட்பீர்களா என்று கேட்கிறார். நான் கொண்டு போய் படகை நிறுத்தியவுடன் நீங்கள் அவசர அவசரமாக போகாதீர்கள், தயவு செய்து நிதானமாக போங்கள். நீங்கள் நிதானமாக போனால் கோட்டை சாத்துவதற்குள் போய்விட முடியும். அவசரப்பட்டால் நீங்கள் போய் சேர முடியாது என்று சொல்கிறார். இவன் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று அந்த வயதான சன்னியாசிக்கு ஒரு அகங்காரம். ஆனால் அந்த கிராமத்து இளைஞன் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொள்கிறார். கடைசியாக படகு போய் நின்றது. அந்த வயதான சன்னியாசி இறங்கி அவசர அவசரமாக ஓடுகிறார். கோட்டை சாத்துவதற்குள் ஊருக்குள் போய்விட வேண்டும், காட்டிலே கூடிய விலங்குகள் இருக்கும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு ஓடுகிறார். வயதானவர் கால் தடுக்குகிறது. அவசரம், படபடப்பு, விழுந்து எழுந்து படாத பாடுபடுகிறார். ஆனால் அந்த இளைஞன் மெதுமெதுவாக நடந்து கோட்டை கதவுக்குள் போய்விடுகிறார். அந்த படகோட்டி மெல்ல இறங்கி வந்து பார்த்து அந்த வயதான சன்னியாசி இடத்தில் சொல்கிறான், நான் உங்களிடத்தில் எத்தனை முறை சொன்னேன், இது மேடு பள்ளமான பகுதி, முள் புதர்கள் உடைய பகுதி, இங்கு நீங்கள் மெதுவாக போயிருந்தால்தான் சீக்கிரம் போக முடியும், பரபரப்பாக போனால் போகவே முடியாது என்று சொன்னேனே, கேட்டீர்களா? இது வெறும் கதை அல்ல. வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிற பல பேர் பரபரப்பாகவும் அவசரமாகவும் ஒரு காரியத்தை செய்தால்தான் முன்னுக்கு வர முடியும் என்று நினைக்கிறார்கள். இது பிழை. மெதுமெதுவாக ஒரு காரியத்தை செய்கிற போதுதான் ஒருவன் மிகப்பெரிய வெற்றியை, முன்னேற்றத்தை வாழ்வில் அடைகிறார். பல பேர் வேக வேகமாக முன்னேறுவதற்கு வேக வேகமாக முயற்சி செய்கிறார்கள், முழுமையாக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். இதை புரிந்து கொண்டவர்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுகிறார்கள்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்று அறிமுக நேயர்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க?
3: வணக்கங்கம்மா, இனிய கோடை பொன்மலைக்கு வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: நான் மதுரை மாவட்டம் கரடிகள்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
2: இந்திராமா?
3: ஆமா, இந்திராமா.
2: சரிங்க இந்திராமா, எந்த ஊர் சொன்னீங்க? கரடி?
3: கரடிக்கல்.
2: கரடிக்கல்.
3: அறிமுகமா
2: இருக்கீங்க, அடுத்து எப்ப வருவீங்க பேசுறதுக்கு?
3: என்ன
2: பாடல் வேணும் உங்களுக்கு?
3: பாட்டு
2: கூட அப்படியே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க.

0: என் பேச்சு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு.
1: உங்க பேத்திக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு?
0: ஆமாங்கம்மா.
1: சரிங்கம்மா, கேட்டுடலாமா? நன்றிங்கம்மா.
0: நன்றிங்கம்மா.
1: அதுக்கு முன்னாடி கோடி பன்மொழியின் ஒரு புள்ளி ஐந்தில்
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இசைமேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: இசைமேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க? அறிமுக நேர்களுக்காக நம்ம வந்து நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப யாருங்க?
3: ஹலோ, கோடை பண்பலை 100.5 என்னுடைய பணிவான வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டத்துல இருந்து ஸ்வேதா பேசுறேன்.
2: ஸ்வேதா, என்ன ஒரு தயக்கம்?
3: ஃபர்ஸ்ட் டைம் மேம், அதனால கொஞ்சம் படபடன்னு
2: இருக்கா? சரிங்க ஸ்வேதா, எவ்வளவு நேரம் அந்த படபடப்பு இருக்கு?
3: உடனே
2: கிடைச்சிருச்சு. விருப்ப பாடலும் கேட்க போறீங்க இல்லையா?
3: என்ன
2: பாடல் வேணும் உங்களுக்கு?
3: புஷ்பா படத்துல இருந்து ஃபீலிங் சாங்ஸ் போடுங்க.

0: ஃபீலிங்ஸ். சரிங்க, இப்போ வந்து இந்த பாடல் கேட்டிருக்கீங்க, அதாவது இப்போ இணைப்பு கிடைச்சனால. இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாடல் கேட்டிருப்பீங்க?
1: நிகழ்ச்சிகளை
0: தொடர்ந்து கேளுங்க. அந்த ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் உங்க லைஃப்ல யார் இருக்கா, அந்த தோழிகள் யாரு?
1: ஒரு 3 பேர் இருக்காங்க.
0: 3 பேர், 4ஆதா இனிமே தான் வருவாங்க. அவங்க பேர் என்னமா?
1: கமலி, கலை, சக்கு.
0: சரிங்க, அவங்கள்ட்டே சொல்லுங்க உங்க பேரையும் சொல்லி பாடல் கேட்டேன் அப்படின்னு. சரிங்களா?
1: ஓகே,
0: நன்றிங்கம்மா. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5 கேட்கலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறமா.
2: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இணைந்து வழங்குவோர் நாகா ஆட்டா.
1: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவ நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
0: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.

0: இது நாகா அட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
1: சோ நாகாவ நம்பலாம்.
0: கரெக்ட் மேம்.
2: நாகா அட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
0: நாகானா நம்பலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நம் கோடை பண்பலை 5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி நாளை தன்னுடைய சாதனை பயணத்தை நம்மிடையே பகிர இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
4: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன் நான். அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோயில ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
3: கேட்க மறவாதீர்கள் நீர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவில் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கனிமுத்து.
5: எட்டு மணி 8:38 ஆயாச்சு. திடீர்னு ரவினை உள்ளே வந்தார். வணக்கோனே அப்படின்னு நான் கையை காட்டுறேன். அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவர் பாட்டில் குனிஞ்சிக்கிட்டே இருக்கார். சரி, நம்ம மேலே ஏதோ கோவம் போல. இது தாங்க இப்படி நம்மளாம் ஒரு யூகத்தில் முடிவெடுக்கிறது, நமக்கு நாமளே முடிவெடுத்துக்கிறது. இதுக்கு பேர் தான் அனுமானம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்மா.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர்ல இருந்து டிகேபி பால்சாமி.
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேம்மா.

0: சரிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசுறது. நல்ல உற்சாகமா பேசுறீங்களே. அப்படிங்களா? சரிங்க, எத்தனை வருஷமா ட்ரை பண்ணீங்க? அதே கேள்வியை நிச்சயமா உங்ககிட்ட கேட்டே ஆகணும்.
1: அடிக்கடி பண்ணுவோமா கிடைச்சாதுமா?
0: என்னைக்காவது
1: பண்றதில்ல, நேயர்களுக்கு வழி விட்டுட்டு போட்டு.
0: சரி விடுங்க, இன்னைக்கு கிடைக்கலாட்டி என்ன நாளைக்கு கிடைக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த நேயருக்கு வழியை விட்டுருவீங்க. எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. சரிங்க, இப்ப வந்துட்டு என்னைக்காவது நம்ம இன்னைக்கு எப்படியா பேசியே ஆகணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க, ஆனா இணைப்பே கிடைக்கல. கோவப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லங்கம்மா, இல்லங்கம்மா,
0: கோவமே வராது.
1: ஏமா கோவப்பட்டு என்ன ஆக போகுது?
0: என்ன ஆக போகுது? ஆனா வருத்தப்பட்டிருப்பீங்க.
1: ஆமா, கிடைக்கலையேன்னு.
0: சரிங்க, கோவம் வராது ஆனா வருத்தம் வரும். நமக்கும் கிடைக்க மாட்டேங்குதே, நம்மளுடைய பாடலும் கேட்க முடியலையே அப்படின்னு இல்லைங்களா? சரிங்கய்யா, அந்த சந்தோஷம் இன்னைக்கு வந்து நிறைவேறிடுச்சு. இதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் கேட்கலாம்?
1: விஜய் அடிச்ச படம் பீஸ்ட்ல இருந்து அரபி குத்து பாட்டு போடுங்கம்மா.
0: அப்பா, செம்ம பாட்டு கேட்கலாமா?
1: நன்றிமா, நன்றி.
0: அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னு கேளுங்க. பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
2: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
2: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: இன்றும் என்றும் தரமே நிஜம் பாக்கு.
10: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
11: சோ நாகாவ நம்பலாம்.
10: கரெக்ட் மேம்.
12: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
10: நாகானா நம்பலாம்.
13: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை மேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில வந்து மதுரையில ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில கேட்டேன். நான் அதை வச்சுதான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவில்ல ஒரு அலுவலகம் இருக்கு, அங்க போய் நீங்க அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துகிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
4: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
5: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: நாகா ஆட்டா.
1: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
2: சோ நாகாவை நம்பலாம்.
1: கரெக்ட் மேம்.
3: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
1: நாகானா நம்பலாம்.

0: இது நாகா ஆட்டோல செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க. சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
1: சோ நாகாவ நம்பலாம்.
0: கரெக்ட் மேம்.
2: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
0: நாகானா நம்பலாம்.

0: Viking Bunions and Briefs.
1: இசைமேகம் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்ணலை 100.5 சைபால்
3: முகத்தில் மறுவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால்
4: ஒரு கடைக்கு போனேன், 5 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒரு தினசரி பத்திரிகையை கேட்டேன். அவரு உடனே அங்கே அடுக்கி வச்சிருந்த பத்திரிகையில ஒன்று எடுத்து என் கையில் கொடுத்தார், வாங்கிக்கிட்டேன். மீதி பணத்தை எடுத்தார், அதையும் என் கையில் கொடுக்கணும்ல, கொடுக்கல, எதிரில் இருந்த பலகையில் வச்சு எடுத்துக்க சொன்னார். எப்பவும் அவர் அப்படி தான் பண்ணுவார், நானும் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ஒரு நாள் அவர்கிட்டயே இதை கேட்டுவிட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் கடைக்கு வந்து பொருள்கள் வாங்குறவங்களுக்கு நீங்கள் பாக்கி சில்லறையை கொடுக்குறப்போ பலகையில் வச்சு விட்றீங்க, கையில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். காசை கையில் கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்கிற லட்சுமி போயிடுவா சார் அப்படின்னார். அதாவது பணம் செலவாயிடும் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு நண்பர், அவர் ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி கப்பலே கவிழ்ந்தது மாதிரி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். கப்பலே கவிழ்ந்திருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட மாட்டேன் சார், வேறு ஒன்று நடந்து போச்சுன்னார். என்னன்னு கேட்டேன். என் உச்சந்தலையில் பல்லி ஒன்று விழுந்துட்டுதுன்னார். அதுக்காகவா இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஆமாங்க, பல்லி உச்சந்தலையில் விழுந்தால் பலன் என்னன்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தேன், மரணம்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படியும் ஒருத்தர், என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எப்படி தெரியுமா, தினமும் வலது காலை வச்சு தான் ஆஃபீஸுக்கு உள்ளே நுழைவார். என்றைக்காவது தவறுதலாக இடது காலை வச்சு உள்ளே வந்துட்டார்னா அன்னைக்கு பூரா மனசு சங்கடப்படுவார், எந்த வேலையும் சரியாக ஓடாது. கேரம் போர்டு ஆடுற ஒருத்தர் எப்போ ஆட உட்காந்தாலும் ஸ்ட்ரைக்கரை கை தவறி கீழே விழற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஆட உட்காருவார். ஏன்னா எப்போவும் ஒரு தடவை நிஜமாகவே அது வந்து கை தவறி கீழே விழுந்திருக்குது, அன்னைக்கு பிரமாதமாக ஜெயிச்சுட்டார், உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கை தவறனா லாபம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையே பழக்கமாக்கிக்கிட்டார். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லைன்னு நினைக்கிறவங்க உண்டு. ஆனால் ஒருத்தர் எப்படி தெரியுமா, அவர் வெளியில் கிளம்புற சமயம் பக்கத்து வீட்டு ரேடியோவில் மியாவ் மியாவ் பூனை குட்டின்னு பாட்டு சத்தம் கேட்டால் கூட போதும், சகனம் சரியில்லைன்னு பிரயாணத்தை கேன்சல் பண்ணிவிடுவார். இப்போ இவ்வளவும் எதுக்கு சொல்கிறோம்னா, அளவுக்கு மீறின சகுன நம்பிக்கைகள் இருக்குது பாருங்கள், இதோட பயமும் சேர்ந்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒருத்தருடைய மனநிலையை பாதிச்சிடும். இது வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்கிற கருத்து. வாழ்க்கையே தடுமாற வச்சிரும். பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலை, இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக அமையலாம். சில பேர் காய்கறி நறுக்க கத்தியை கையில் எடுத்தால் கூட நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது வழக்கம். அறிவு தான் மனசுக்கு வாத்தியாராக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அறிவு வந்து மனசு சொல்கிறபடியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுதுன்னா இடைஞ்சல் தான். ஒருத்தருக்கு 7ஆம் நம்பர் தான் ராசியான நம்பரா, 7ஆம் தேதி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பாராம். 7 எழுத்து வர்றது மாதிரி பேரை மாற்றி வச்சுக்கிட்டார். 7 மணிக்கு தான் தினமும் எழுந்திருப்பார். 7ஆம் நம்பர் வீட்டில் தான் குடியிருக்கார். கல்யாணம் கூட 7ஆம் தேதி தான் பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு நாள் குதிரை பந்தயத்துக்கு போனாராம். குதிரையோட பேரையெல்லாம் பார்த்தார். ஒரு குதிரையோட பேர் 7 எழுத்தில் அமைஞ்சிருந்தது. 7 தானே இவருக்கு அதிர்ஷ்ட நம்பர், அதனால் உடனே அது பேரில் பணத்தை கட்டினார். பந்தயம் நடந்தது. என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் பணம் கட்டின அந்த என்னோட குதிரை 7ஆவதா வந்து சேர்ந்தது சார் அப்படின்னாராம் சோகமா.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
3: முகத்தில் அருவா.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, நம் கோடை பண்பலையின் 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலில் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு அனுமானம். நேர்களே, அனுமானம். அனுமானம் வளர்ந்தால் உண்மைகள் மறைந்து போகும்னு சொல்லுவாங்க. காரணம், கேட்காம முடிவெடுக்கிறது, மனம் நினைக்கிறது தான் உண்மைன்னு நம்புறது. இப்படி ஒரு யூகத்தில் முடிவெடுக்கிறத பற்றி பேச வரலாம் இன்று காலை 9 மணிக்கு வலம் வரும் வானவில்லில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் நாகா ஆட்டா.
2: இது நாகா ஆட்டால செஞ்சது. அங்க ஃபார்ம்ல இருந்து இங்க அங்கன்னு சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா இங்க சூப்பர் கோதுமை அறுவடை பண்ணத அப்பவே வாங்கி பராமரிச்சு அனுப்புறாங்க. சாஃப்டா இருக்குல்ல,
3: சோ நாகாவை நம்பலாம்.
2: கரெக்ட் மேம்.
0: நாகா ஆட்டா, பியூர் அண்ட் ஹெல்தி.
2: நாகானா நம்பலாம்.
4: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த அறிமுக உள்ளங்கள் கனகராஜ், இந்திரா, ஸ்வேதா, டி கே பால்சாமி அவர்களுக்கும், கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே. அறிமுக நேயர்களுக்காக மனதோடு ராகம் மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு. கோடை பண்பலையின் 1.5

நிர்மலா அசோக். நன்றி நேர்களே. அறிமுக நேயர்களுக்காக மனதோடு ராகம் மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு. கோடை பண்பலையின் 1.5 இனி கேட்கலாம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கலின் வானவில் நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித்தை சந்தித்து பேசினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டுவர தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென்று மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று நடத்திய திடீர் சோதனையில் 1,18,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஜபல்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் காணாமல் போன மற்றும் திருடப்பட்ட 400 செல்போன்களை பல்வேறு மாநிலங்களில் இருந்து மீட்டு உரியவர்களிடம் காவல்துறையினர் நேற்று ஒப்படைத்தனர். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: அன்பு நேயர்கள் அனைவரும் ஆவலோடு இணைந்து கருத்துக்களை பகிர வானவில் நிகழ்ச்சி இன்று தந்திருக்கும் தலைப்பு அனுமானம். அனுமானம் உறவுகள் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பான 045-542 இணைத்து அறிமுகங்கள் 24-24-24 என்ற எண்ணிலும், மகளிர் வரலாம் 24-24-29 என்ற எண்ணிலும், பொதுவான அனைத்து நேயர்களும் வரலாம் 24-24-26 என்ற எண்ணிலும். உங்களின் அனுமானம் என்ன? இணைய காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்.
7: வணக்கம் நேயர்களே.
8: ரொம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும், போடும் 100 வேஷம் தினம் போய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும், போடும் 100 வேஷம் தினம் போய சொல்லி ஏசும்.

0: ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாம் போனதும் பேச்சை நிறுத்திக்கிட்டாங்க. ஒருவேளை நம்மளை பற்றி தான் பேசியிருப்பாங்களோ இப்படி யோசிக்கிறது. அவன் பார்த்தா ப்ளூ கலரில் கட்டம் போட்ட சட்டை ஒன்று போட்டிருந்தேன், அங்கே பார்த்தோம் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அதான் இருக்குமோ இது, இல்லை இதுதான் அதான் இருக்குமோ, நாம் கண்டுபிடிச்சதை யார்ட்டையாவது சொல்லணுமேடா, தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே, இப்படி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. அனுமானம் ஒரு விஷயத்தை பற்றினா நம்மளுடைய யூகம்னு சொல்லலாம். யூகம்னா ஆங்கிலத்தில் கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம், யூகித்தல் அப்படின்னா கெஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுமானம் அப்படின்னா இன்ஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அசம்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி அனுமானம் பண்ணக்கூடிய விஷயங்கள், அனுமானம்னா என்னான்னு ஏறக்குறைய நாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சால் அதையும் நீங்கள் சொல்லலாம். அப்புறம் அனுமானத்தோட நன்மை தீமைகள் ஏதாவது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சொல்லலாம். ஆனால் நிகழ்ச்சி உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அனுமானம் செய்யும்போது நாம் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு விஷயத்தை பற்றி நாம் அனுமானம் செய்யும்போது நாம் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் நிகழ்ச்சி உங்கள்கிட்ட கேட்குது. வருக முதல் நேயர், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சலமன் ராஜுங்கய்யா. அந்த அறிவை பயன்படுத்தி தர்க்க ரீதியாக ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து ஒரு முயற்சியை நம்ம வந்து நம்ம அந்த ஒரு பொருளுக்கு நம்ம வந்து விளக்கம் கொடுப்பதாக அனுமானம் நம்ம சொல்லுவோம்.
0: இப்ப
1: வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா,
0: இல்ல உதாரணம் வேண்டாம், இந்த அனுமானம் செய்யும் போது நாம மனசுல என்னென்ன விஷயங்களை யோசிக்கணும் அப்படிங்கறத சொன்னா போதும்.
1: சரிங்க. அதாவது இப்ப தூரத்துல இருக்கும் பாக்குறப்ப வந்து புகை வருது, அந்த புகை வருது ஏன் வருது அப்படிங்கறது வந்து அப்ப அங்க நெருப்பு இருக்கனாலதான் புகை வருது அப்படிங்கறது வந்து யூகிப்போதாங்க அனுமானம் என்னுடைய பார்வையில.
0: ஆமா, அதான் பொதுவாக அனுமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கிறது அதுதான். ஆனா அங்க சாம்பிராணி புகையா கூட இருக்கலாம். வருக அடுத்த நேயர், இது வானவில் பண்பலை 100.5. வணக்கம், வணக்கம் சகோதரி.
2: அனுமானங்கிறது ஊகம் இல்லாட்டி கெஸ்ட் தாங்க சார். அது நம்ம அறிவுக்கு உட்பட்டு சிந்திக்கிறது, நாம அது சில நேரம் தப்பா இருக்கலாம், சில நேரம்

0: சரியா இருக்கலாம்.
1: ம்,
0: ஆனா அனுமானத்தின் பேர்ல எந்த முடிவு எடுக்க கூடாதுங்க. உப்பு வைரம் ரெண்டுமே இருக்கு. அதை நம்ம உப்ப வைரமாவும் வைரத்தை உப்பாவும் நினைக்கிற வந்து நம்மளோட தவறான அனுமானம். அப்ப இது வந்து வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாரு. புறத்தோற்றத்தை வச்சு எதையும் அனுமானிக்க கூடாதுங்க சார். சில நேரத்துல நம்மளோட அனுமானம் வந்து உண்மையா கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம வீட்டுல கேஸ் தீர்ந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சில நேரம் ஸ்மெல் அடிக்கும். அப்ப நம்ம கேஸ் தீர்ந்த போது சிலிண்டர் மாத்தணும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கலாம். அது வந்து ஒரு உண்மையா இருக்குங்க சார்.
1: ஆனா உறுதியாக எதையும் நம்பிடக்கூடாது அப்படிங்கறதான் நீங்க சொன்னதுல இருந்து எடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு. நன்றிங்கம்மா, மீனா விஜயராஜ் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:10.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-515.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
7: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வானவில் இன்று தந்திருக்கும் தலைப்பு அனுமானம். அனுமானம் செய்யும்போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, அனுமானத்தின் நன்மை தீமைகள் என்ன, இப்படி உங்களுக்கு தோன்றிய விஷயங்களை சொல்லலாம். வருக அடுத்த நேயர்.
8: அன்புக்கினி சகோதரர் ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம்.
7: காலை வணக்கம் ஐயா.
8: மங்களபுரம் ராசேருங்கய்யா.
7: சொல்லுங்க ஐயா.
8: ஐயா, என்னுடைய பார்வையில் வந்து அனுமானங்கிறத சுய மதிப்பீடு நான் நினைக்கிறேங்க ஐயா.
7: அப்படியே சொல்லலாம்.
8: அது வந்து நம்மளோட சிந்தனைக்கு எச்சி வரைக்கும் நம்ம சிந்திக்கணும்யா. ஆனா அது வந்து எப்படி நடக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியாதுங்க கடைசி வரைக்குமே.
7: அதை நாம யூகிச்ச விஷயம் சரி.

0: நடந்துரும்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தும் கூட. நன்றிங்க ராஜசேகர். வருக அடுத்த நேயர்.
1: ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி திருச்சி நிலையில் சேலம் வேம்படி காலத்துலேருந்து தண்டபாணியா
0: சொல்லுங்க.
1: ராஜசேகர் ஐயா சொன்ன மாதிரி சுய மதிப்பீடு தான். அந்த அனுமானம் அப்படிங்கிறத வந்து நாம் எந்த நிலையில் வந்து ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறதுல தான் முக்கியம். அதாவது கோபத்தில் இருக்கும்போது ஒரு அனுமானி இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை பொறுமையாக அதான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இது இப்படித்தான் இருக்குங்கிற அனுமானிக்கிறதோ அது வந்து சரியாக வராது. ரெண்டையும் கலந்து இதுதான் சரி அப்படிங்கறத முடிவெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா யாருமே அனுமானிக்காம நேபாளத்துல ஒரு புயல் இது வந்தது பாத்தீங்களா, அதுதான் அந்த ஆண்டவனே கூட அனுமானிச்சிருக்க மாட்டேன். பல சோதனைகளை தாங்கி கொடுத்துட்டு சென்றிருக்கு அந்த அந்த நேபாளத்தினுடைய வெள்ளம்.
0: ஆமா, அனுமான எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்த விஷயம் தானே அது. நீங்க சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அனுமானம்ங்கிறது உறுதியாக நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உணர்ச்சி பூர்வமான சமயங்களில் அனுமானித்தல் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதாக எடுத்துக்கிறாங்க. நன்றி தண்டபாணி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:15.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
3: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:18. இது கோடை பண்பலை வானொலி 100.5 அனுமானம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: கொண்டேமலையிலிருந்து தமிழ்ச்செல்விங்க.
0: சொல்லுங்க சகோதரி.
1: அனுமானம் அப்படிங்கறது அனுபவத்தின் வெளிப்பாடுன்னு நான் நினைக்கிறேங்க.
0: மனதில் கொள்ள வேண்டிய விஷயம்ங்கிறது வந்து அது வந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம்,
1: நடக்காமலும் போகலாம்ங்கறத நம்ம உறுதியா நினைச்சுக்கணும். நான் சொல்றதான் சரி, நீங்க போய் நின்னீங்கனா அந்த இடத்துக்கு நம்ம ஏமாந்து போயிடுவோம்.
0: நன்றிங்கம்மா.
1: மனசுல வச்சுக்கிட்டு தான் அதுக்கு உறுதி கொடுக்கணும் நம்ம.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்கம்மா?
2: என் மாவட்டம் கம்பத்துல இருந்து
0: சர்மிளா. சொல்லுங்க சகோதரி.

0: அனுமானம்ன்றது இல்லையா, அனுமானத்தின் பேர்ல போகலாம், ஆனா அதை வந்து மனசு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட போகக்கூடாது. அதுல ஏமாற்றம் இருக்கலாம், நம்ம நினைச்சதும் நடக்கலாம். 90% வந்து அது நடக்கும்னு நம்ம நினைச்சு போகக்கூடாது இல்லையா. 10% அதுல வந்து தோல்வி இருக்கும்னு நினைச்சு போனோம்னா நம்ம வந்து முன்னேறிடலாம். மனசு மட்டும் தொய்வு அடைஞ்சிடக்கூடாது.
1: ஆக அனுமானம் என்பது வந்து முழுமையான விஷயம் இல்லை அப்படிங்கிறதான் விஷயம் இல்லைங்களா. நன்றிங்கம்மா ஷர்மிளா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:20.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
10: இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. அனுமானம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. அனுமானம் செய்யும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற கேள்வியோடு நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
11: சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கனூர்ந்து கணேசன் பேசுறேங்க ஐயா.
10: சொல்லுங்க ஐயா.
11: அனுமானம் என்பதுங்க ஐயா, இப்ப நம்ம நண்பர்கள் இருக்கிறோம், ஒரு நண்பர் இது மாதிரி நம்ம ஒரு உதவி அவர் செய்வாருன்னு ஒரு அனுமானத்தோட போறோம். ஆனா அப்பொழுது அவங்க சூழ்நிலை என்னவா நம்ம, ஆனா செய்வார் நமக்கு, ஆனா அவருடைய சூழ்நிலை நடத்த இருக்குங்கிறத நம்ம அனுமானிக்க முடியல. அந்த ஒரு உதவி கிடைக்காமையும் போகலாம். அதனால அனுமானம் என்பது ஒரு தோராயமா நம்ம மனசுல வச்சுக்கிறதா நான் நினைக்கிறேங்க ஐயா.
10: இந்த தோராயமான அப்படிங்கிற வார்த்தையை நிகழ்ச்சியில எடுத்துக்கிறீங்க, அது நம்மளுடைய அனுமானம்ங்கிறது தோராயமான ஒரு விஷயம் தானே தவிர அது உறுதியான விஷயம் அல்ல அப்படிங்கறத தான் நாமளும் புரிஞ்சுக்கணும். வருக அடுத்த நேயர்.
12: காலை வணக்கம்.
10: காலை வணக்கம் சகோதரி. யாருங்கம்மா?
12: குள்ளக்காப்பணி சித்திரமாணிக்க பேசுறேங்க.
10: சொல்லுங்கம்மா.
12: எப்படின்னா, நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், நல்லது நடக்கும் தான் போவோம். அந்த இடத்துக்கு நல்லது நடக்கும் சொல்லி எதிர்பார்த்து போக கூடாது. ஏன்னா நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், ரெண்டுமே ஏத்துக்கிற பக்குவம் நம்மளுக்கு வேணும். இதுதான் நடக்கணும்னு சொல்லி இருந்தானா கண்டிப்பா நடந்தே தீரும். நாம அதை ஏத்துட்டானா எதுக்குமே மன வருத்தப்படக்கூடாது, கவலையும் படக்கூடாது. ஐயோ, நாங்க நல்லது நினைச்சு வந்தோமே, இப்படி ஆயிடுச்சே சொல்லி நினைக்கக்கூடாது.
10: அப்ப அனுமே நம்ம அப்ப அனுமானம் செய்யறது அப்படிங்கிற விஷயம்ங்கிறது என்னன்னா அப்படின்னு சொல்லிருங்க.
12: எப்படின்னா, நாம எது அதை எதிர்பார்த்து எந்த வேலைக்கும் போக கூடாதுன்னு
10: சொல்றேங்க.
12: இதான் நடக்கணும்னு சொல்லி நாங்க போக கூடாது. நாம் எதுக்கு துணிஞ்சுதான் போகணும், நம்ம எதுக்குமே பக்குவம் வேணும்.
10: நன்றிங்கம்மா சித்ரா மாணிக்கம் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக.

0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரிஃபாயா. சொல்லுங்கம்மா.
1: யூகத்தின் அடிப்படையில நம்ம வந்து பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குண்ணா. எப்படின்னா வெயில் வந்து நல்லா அடிச்சுட்டு இருக்குது, மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க. ஆனா எங்க ஊர்ல முந்தா நாள் ரொம்ப நல்ல மழை பெஞ்சது, ஒரு மணி நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்ப வந்து அது வந்து நம்ம கணிப்பு வந்து மைனஸ் ஆயிடுச்சு. இதுவே பிளஸ் அப்படிங்க போகும்போது எங்க எங்க வீட்டுல வந்து பைசா எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப எங்க போகுது, ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைனஸா நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல, இல்ல இதுலதான் நான் வந்து சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும் போது அது வந்து பிளஸ் ஆன ஒரு விஷயம்தான்.
0: இப்ப அனுமானம் செய்யும் போது நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கணும் அதை மட்டும் சொல்லிருங்க.
1: அனுமானம் பண்ண போகும்போது நம்ம வந்து மைனஸாவே நினைக்க கூடாது, இது வந்து ஒரு நல்லதாத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி நம்ம வந்து பிளஸாவே நினைச்சுக்கணும் எல்லா விஷயத்தையுமே. அது பிளஸாவே நடக்கணும்ன்றது என்னுடைய
0: செயலை. நேர்மறையான எண்ணங்களை பொறுத்த மட்டில் அனுமானம் அப்படிங்கிற விஷயங்கிறது அந்த வகையிலையும் உதவி செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுங்கம்மா. நன்றிங்கம்மா ரிஃபாயா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:26.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:28 வருக. அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சொல்லுங்க சரவணன்.
1: சார், என்ன பொறுத்த அளவுக்கு அது நம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லுவேன். அது கெட்ட நம்பிக்கையாவே இருக்கலாம், நல்ல நம்பிக்கையா இருக்கலாம். நாம நல்ல நம்பிக்கையவே எடுத்துக்குவோம் நிகழ்ச்சிக்கே. இப்ப அடிப்படையில் நான் விவசாயிங்கிறனால சார், 1 ஏக்கர் நெல் நடுறேன்னு வைங்க, அந்த பையனுடைய வளர்ச்சியை பார்த்து அனுமானிப்பேன், இது 10 பொதி ஆகும் இந்த முறை, அது 8 பொதி ஆகலாம், 11 பொதி ஆகலாம்.
0: அதனால ஏமாற்றம் வந்துடும்.
1: என்னங்க சார்?
0: ஒருவேளை நினைச்சது மாதிரி நடக்கலைன்னா ஏமாற்றம் வந்துடாதான்.
1: ஏமாற்றம் தான் இருந்தாலும் நம்பிக்கைன்னு தானே. வீட்டுல இப்ப அம்மாவே பூரி சொல்றாங்கன்னு வைங்க, சூழ வாசத்தை வச்சு இன்னைக்கு 10 பூரி சாப்பிடலாம் நல்லா இருக்கும்னு நினைச்சு போவோம், 2 பூரி கூட வாயில வைக்க முடியாது.
0: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
2: தேனி மாவட்டம் காமராஜபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், 1-2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஓ நம்மளவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போவோம். ஆனா அப்படிலாம் போக கூடாது, தேவையில்லை நமக்கு.

0: பேசணுமோ அதை மட்டும் நம்ம பேசிட்டு வந்துருவோமே, நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அனாவசியமான பேச்சுக்கோ வார்த்தைக்கோ நமக்கு இடம் இல்லை, தேவையும் இல்லை. நன்றி.
1: தேவையில்லாத யூகங்கள் அல்லது அனுமானங்களை தவிர்த்திடலாம் அப்படின்னு நீங்க சொன்னதாக எடுத்துக்கலாங்கம்மா. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:30.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவில் அருகில் இருந்து வலமறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கனிமுத்து.
11: நம் கோடைப்பண்பலை நெருப்பொலி 5 இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
12: உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து மதுரையில் ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டேன் நான். அதை வச்சு தான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன் நான். அந்த கண்காட்சியில் சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவிலில் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலிமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலிமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன் நான்.
11: கேட்க மறவாதீர்கள் நேர்களை, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
13: இது வானவில் பண்பலை 100.5. நேரம் 9:32. வருக அடுத்த நேயர்.
14: ஐயா வணக்கம். ஐயா
13: வணக்கம். ஐயா
14: குள்ளப்பாவை ஐயப்பன் பேசுறேங்க. ஐயா
13: சொல்லுங்க. ஐயப்பன்
14: அதாவது இப்போ 4 பேர் ஒரு இடத்துல பேசிக்கிருப்போம். அப்ப பேசுனா நல்லாவே பேசிக்கிருப்பான். பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்ப நான் ஒரு தோழியா போறேன் கடந்து போனதுக்கு அப்புறம் என்ன பத்தி இல்லாத ஒரு பத்தி எச்சாம் தவறான வார்த்தைகள்
13: அனுமானம் பண்ணி
14: அவமானம் மாதிரி இது நம்மளுக்கு பெரிய அவமானம் மாதிரி இருக்கிற போய் நேரடி கேட்கலாம்ல. ஏமா தவறுனா நேரடி கேட்கலாம் அவங்க.
13: இல்ல இல்ல பொதுவா இந்த அனுமானம் பண்றவங்க யாருமே யாரு சொன்னான்னு கேட்டா யாரு
14: சொன்னாங்கன்னு
13: சொல்ல மாட்டாங்க.
14: அவங்க பேரை
13: நன்றிங்க ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
15: வணக்கம்.
13: யாருங்கம்மா பேசுறீங்க?
15: எங்க
13: இருந்துங்கம்மா?
15: நம்மளுடைய நினைக்கிறது இல்ல சார். நமக்கு ஒரு உதவிங்கிறப்ப அவங்க நம்மளை ரொம்ப அனுமானிச்சுக்கிறோம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு.
13: உங்களுடைய இணைப்பும் சரியில்லாம இருக்கு. நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி மத்தவங்களும் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம நம்புறோம் அனுமானிக்கிறோம். ஆனா பெரும்பாலும் அது போல நடக்கிறது இல்ல அப்படின்னு நீங்க சொன்னதாக புரிஞ்சுக்கிறோங்கம்மா. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
16: ஐயா வணக்கம்.
13: பேர் சொல்லுங்க.
16: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம். அன்பு சகோதரருக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது கரூர் மாவட்டம் நேரூர் தாமோதரங்க.
13: வாங்க தாமோதரன் சொல்லுங்க.
16: ஐயா ஐயா நல்லா இருக்கிறீங்களா?

0: அனுமானமா
1: போனா கிடைக்காது அப்படிங்கறத விட அனுமானம் பண்ணலாம் கொடுப்பாரு அப்படின்னு, ஆனா அதையே முழுமையாக நம்பிடக்கூடாது அப்படிங்கறதான் விஷயம்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

0: நேரம் 9:38, இது கோடை பண்பலை வானொலி 100.5. அனுமானம் செய்யலாமா? அனுமானம் செய்வதால் உண்டாகும் நன்மை தீமை என்ன? அனுமானம் செய்யும்போது மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற கேள்வியோடு நிகழ்ச்சி வருக. அடுத்த நீயர்
1: ரவிச்சந்திரன் சார். ரவிச்சந்திரன் சாருக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
1: சார், அனுமானம் செய்வதா அனுமானம் செய்வதா நன்மைதான் சார். எப்படின்னா நம்மள வந்து நல்லதுதான் எப்பவுமே
0: நினைப்பான்.
1: ஏன்டா இவங்க வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவான், நம்ம ரிலேஷன் வந்து நம்ம யாரு உதவி பண்ணுவா, யாரு உதவி பண்ணா நம்மளே வந்து அனுமானிச்சிருவான். நிச்சயம் இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும். அதனால கண்டிப்பா வந்து உதவி பண்ணுவாங்க நினைச்சுட்டா எப்பவுமே வந்து அது வந்து கெஸ்டிங் மாறாது சார்.
0: அவளோட
1: அனுமானம் வந்து எப்பவுமே வந்து நம்பிக்கையே தான் சார்.
0: இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கீங்களா?
1: ஆமா நிச்சயமா. ஏண்டா நான் வந்து யார்ட்டையுமே உதவி கேட்பேன். யாரு யாரு உதவி பண்ணுவாங்க, யாரு உதவி பண்ண மாட்டாங்க தெரியும். ஏன்டா அவங்ககிட்ட மட்டும்தான் நான் போய் கேட்பேன். அப்படி பண்ணாதவங்கிட்ட போய் கேட்க மாட்டேன். இது வரைக்கும் நிச்சயமா வந்து நம்பிக்கை வந்து இழந்ததே இல்லை சார் எனக்கு.
0: நன்றிங்க முருகன். தொடர்ந்து அப்படியே நடக்கட்டும். வருக அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் சகோதரி.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: அனுமானத்தை வந்து நம்ம முத நல்ல நல்ல விதமா நம்ம இருக்கணும். அனுமானம் நம்மள நம்ம வந்து புரிதல் தன்மையோட அனுமானத்தை வச்சுக்கிறோங்கப்பா. ஏன்னா நம்மகிட்டயே நம்ம அனுமானம் நல்ல நல்ல அனுமானம் இல்லாத போது நம்மளால முடியாது, நம்மளால செயல்படுத்த முடியாதுங்கிற அனுமானம் இருக்கும் போது அப்புறம் பிறரை எப்படிப்பா நம்ம நேசிக்க முடியும்? இப்ப உறவுகளோ நட்புகளோ ஒரு போன் போடுதுன்னு வைங்களேன், நம்ம போன் போடுவோம் அவசரத்துக்கு, அப்ப அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு 2-3 தடவை போட்டுட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம், ஏதோ நம்ம நடந்திருக்கு தப்பு, யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அவங்ககிட்ட வந்து கோபமா நம்ம பேசிடக்கூடாது எதிர பார்க்கும் போது.

0: அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கும் ஏதோ பல விதமான வேலை இருக்கும்னு அந்த நேரத்துல அந்த புரிதல் தன்மை இருந்துச்சா? ஏன்னா நம்மளை நம்ம புரியும் போது நம்மளை அடுத்தவங்களும் நேசிக்க தோணும் இல்லையா? தனக்கு உள்ள துன்பம் அடுத்தவங்களுக்கும் உண்டு, நம்மள மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைக்கும் போது அந்த அனுமானம் வந்து சரியான முறையில இருக்கும். நம்மளும் யாரையும் வந்து வெறுப்பாவும் எதுவும் பேசிட மாட்டோங்க.
1: நன்றிங்கம்மா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நேரம் 9:40.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நேரம் 9:41, இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: காலை வணக்கம்ண்ணா.
1: வணக்கம் சகோதரி, யாருங்கம்மா?
2: நலந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கங்கண்ணா.
1: சொல்லுங்கம்மா.
2: அண்ணா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நான் அனுமானம் செய்யாம, நம்ம யோசிக்காம நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கண்ணா. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்னு சொல்லுவாங்க.
1: அதனால
2: நம்ம ஆமாங்கண்ணா, நம்ம யூகிக்கிறது பாத்தீங்கன்னா உண்மை ஒரு சமயம் வந்து வேறுபாடா இருக்கும்னா. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க, உறவுகளுடைய நண்பர்களையும் விரிசல ஏற்படுத்தி என்னோட வாழ்க்கையில நடந்துச்சுங்கண்ணா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி.
1: இல்ல, அந்த சொந்த கதை வேண்டாம் சகோதரி, இருக்கட்டும். நீங்க சொன்ன விஷயம் வரைக்குமே ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கங்க, சிவகாசியில இருந்து அமுதா.
1: சொல்லுங்கம்மா.
3: அனுமானம் அப்படிங்கறதே அந்த வார்த்தை ஒருத்தரை வாழையும் வைக்குது, வீழவும் வைக்குது. ஒரு 13 வயசு பையன் மாணவன் சின்ன சேட்டை பண்றான் அப்படின்னா, அது 50-60 வயசுல இருக்கிறவங்க இவன் இப்படித்தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு முத்திரை குத்தாம, உனக்கு படிப்பு தான் வரல, உனக்குள்ள பாடுற திறமை இருக்கு, எழுதுற திறமை இருக்கு, எப்படி எதையாவது சொல்லி ஒரு நல்ல போதைக்குள்ள அவனை வழிகாட்டணும். அப்படி பாராட்டி பாராட்டி வழிகாட்டுறதும் ஒரு அனுமானம் தான். அனுமானம் ஒரு ஒருத்தரை வந்து வாழைதான் வைக்கணும், வீழ வைக்க கூடாது. ஒரு மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கூட உண்மையிலே கெட்டவனா இருந்தாலும் போய் சொல்லி நல்லவன் சொல்ல வேண்டாம். எந்த பிள்ளை நீக்கு என்ன தப்புப்பா பண்ணலாம், எல்லாம் போக போய் சரியா போயிடும், பாத்து கொடு, உன் பிள்ளை அறிவான பிள்ளை அப்படின்னு சொல்லணுமே தவிர, அனுமானத்துல தன் உள்ளத்துல உறங்கிக்கிட்டு இருக்க உதவாத நிகழ்ச்சியை உதட்டு வழியா ஊருக்கு சொல்லி உறங்க விடாம பண்ணிடுறாங்க. அனுமானம் கற்பனையில் வரும் கதையே.
1: அனுமானம் கற்பனையில் வரும் கதையே, நல்ல விஷயம். 16 வயது நிலையில் வர ரஜினி மாதிரி இது எப்படி இருக்கு அப்படின்னு எல்லா இடத்துலையும் வேலையை கட்டி விட்டுட்டோம்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாயிரும். வருக அடுத்த நேயர், வானவில் பண்பலை 100.5.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு காங்கேய மூலப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் ரவிச்சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கிறேங்கய்யா.
1: சொல்லுங்க ரவிச்சந்திரன். அவளோட
4: பருவ வயதில் இருந்த அவனும் அவளும் சிரித்து சிரித்து பேசினார்கள். அனுமானம் அவர்களை காதலர்கள் என்றது, அவர்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். பனைமரத்தின் கீழிருந்து பருகிய பானத்தை அனுமானம் கல் என்றது, அது பாலாக கூட இருக்கலாம். அனுமானத்தை கொண்டு தீர்ப்பெழுத முடியாது, ஆதாரங்கள் அவசியம். அனுமானம் ஒன்றை ஒரு கோணத்தில் இருந்து மட்டுமே பார்க்கிறது, அதற்கு மறுபக்கமும் இருக்கிறது. கண்களை மூடிக்கொண்டு யானையை பார்த்தவன் அது முரம் என்றும் உலக்கை என்றும் தெரிந்தது. அனுமானம் யூகமே, அது நிஜமில்லை. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அனுமானம் சில நேரங்களில் வதந்தியை பற்ற வைத்திருக்கிற நெருப்பு குச்சியாக விடுகிறது, மெய்ப்பொருள் காண்பதறிவு. நன்றிங்க ஐயா.
1: அருமையா சொல்லியிருக்கீங்க ரவிச்சந்திரன். அனுமானம் சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் எல்லா இடங்கள்லையும் சுற்றி கடைசியில் நம்மகிட்டே வரும். என்ன விஷயம்னு கேட்போம், தேங்காய்க்குள்ளே பாமா அப்படின்னு சொல்லுவோம். ஓ அதுவா அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்துடும். நன்றிங்க ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக.

0: நேரம் 9:46, இது கோடை பண்பலை வானொலியின் 100.5 அனுமானம் என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி. வருக அடுத்த நேயர்.
1: வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா
0: ஐயா? நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம் அழகர்லன் திலகராஜ் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க திலகராஜ்
1: ஐயா. இப்போ ஒரு ஒரு ஒரு நன்மை பண்ணாலுமே நமக்கு ஒரு தீன்மை வந்துருங்க. அதாவது நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காட்டுல ஒரு வெள்ளாமையிலே வைக்கிறோம், அந்த வெள்ளாமைய வந்து பொறாமப்படக்கூடாதுங்க. அதாவது வந்து இப்ப நீங்க ஒரு 10 குண்டால் கூட எடுத்துட்டீங்கன்னா, நான் 5 குண்டால் எடுத்தனால அது அடுத்த வருஷம் எனக்கு அந்த நன்மை கிடைச்சிருங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஒரு நீங்க நல்லா உழவு ஓட்டுவீங்க, டிராக்டர் வச்சு. நான் ஒரு டிராக்டர் வச்சு உழவு ஓட்டுவேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. நம்ம பொறாமப்படுறதுனால வந்து அதுல வந்து நமக்கு எந்த பிரச்சனை, ஆனா போட்டி இருக்குங்களா ஐயா?
0: ஆனா நீங்க இந்த அனுமானம்ங்கிற தலைப்புக்குள்ள இந்த விஷயத்தை எப்படி சொல்ல வரீங்கன்னு புரியல திலகராஜ்.
1: புரியலங்க ஐயா.
0: இந்த அனுமானம்ங்கிற தலைப்புக்குள்ள இந்த விஷயத்தை எப்படி சொல்ல வரீங்கன்னு புரியல. அந்த பொறாமை அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த அனுமானம் அப்படிங்கிற பார்வையில் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சுமுத்து.
0: சொல்லுங்க பேச்சுமுத்து.
2: இந்த அனுமானம் அப்படிங்கறது என்ன பொறுத்து பாத்தீங்கன்னா சார், அது அனுபவத்தினுடைய வெளிப்பாடுன்னே சொல்லுவேன். அது உண்மையா கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்ப நான் காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு தொழில் நெசவு தொழில் செய்வேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாம இருந்தா நைட்டு 9 மணி வரைக்கும் நல்லா தொழில் டெவலப்பா இருக்கும் நான் கெஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நெசவு ஆரம்பிச்ச உடனே சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். இதெல்லாம் பலமுறை இந்த இத்தனை வருஷ காலமா நான் தொழில இருந்து ஏற்பட்ட அனுபவம் தான். அந்த அனுபவம் அனுபவப்படுறது வந்து அனுமானத்தினுடைய வெளிப்பாடு தான்.
0: ஒரு சில நேரங்கள்ல முதல் 1.5 மணி நேரம் மிக சரியாக இருந்து அதுக்கு பிறகு தப்பு நடந்ததெல்லாம் இல்லையா? அப்படியான சூழ்நிலைகள்லாம்
2: அந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்குங்க சார். இருந்தாலும் அந்த ஓபனிங் பண்ணும்போது ஏற்படக்கூடிய மனநிலை தான் கடைசி நான் நைட்டு 9 மணி வரைக்கும் எனக்கு அது தோணும்.
0: எப்பவுமே தொடங்கும் போது நல்ல மனநிலைமையோடு தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொள்கையாக வச்சிருக்கீங்க. நன்றிங்க பேச்சுமுத்து. வருக அடுத்த நேயர்.
3: வணக்கம். அன்பு தம்பிக்கு அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாபுரத்திலிருந்து பழனியாய் பேசுறேன் தம்பி.
0: சொல்லுங்க சகோதரி.
3: அதாவது எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லதே பேசணும், நல்லதே நினைக்கணும், நல்ல சொல் வாழ வைக்கும், நல்ல செயல் வாழ்த்த வைக்கும். அந்த மாதிரி இந்த அனுமானம்ங்கிறது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படை தான். நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது அந்த, அது வந்து சில நேரம் அது நம்மளுடைய அனுமானம் தவறாவும் இருக்கும், சில நேரம் சரியாவும் இருக்கும்.
0: அதனால நம்ம அனுமானம் பண்ணும்போது நம்ம என்ன மனசுல நினைச்சுக்கிறோம்?
3: ஆமா ஆமா.

0: ஆமா, அது தவறுன்னு நமக்கு தெரியும் போது நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஆகா நம்ம அப்படி தவறா வந்து அனுமானம் பண்ணிட்டோமேன்னு அதுல இருந்து நம்ம மீண்டும் நம்ம இந்த மாதிரி தவறா யாரையுமே அனுமானிக்க கூடாது அப்படின்னு நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அந்த நல்ல நல்ல அனுமானங்களுக்கு வந்து நம்மளாவே வாழ்த்திக்கணும். அந்த தவறான அனுமானங்களை வந்து இனிமே செய்யக்கூடாதுன்னு நம்மளே திருத்திக்கிட்டு
1: நன்றிங்கம்மா. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நேரம் 9:50.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் 9:51. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: யாருங்க ஐயா பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்திங்க.
0: சொல்லுங்க மூர்த்தி.
1: எதா இருந்தாலும் ஒரு புதிய விஷயமா எடுத்துக்கலாங்க, கோபப்படக்கூடாது. ஒரு நம்பிக்கையா ஒண்ணு செயல்பாடு எல்லாம் செய்யணுங்க, யாரும் புண்படுற மாதிரி பேசக்கூடாதுங்க.
0: என்ன தலைப்புன்னு தெரியுங்களா நிகழ்ச்சிக்கு?
1: அனுமானம்.
0: அனுமானம். சரி சொல்லுங்க, என்ன நீங்க சொல்ல வர விஷயத்துக்கு?
1: நல்ல செயலையே செய்யுங்க, தீய செயலாம் எடுத்து கூடாதுங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருங்க.
0: ஓ, அப்படி சொல்ல வரீங்க. அனுமானத்தின் பெயராக வரக்கூடிய எந்த விமர்சனங்களையும் காதுல வாங்கிக்கிற கூடாது, நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுக்கிறணும் அப்படி சொல்றீங்க. நன்றிங்க மூர்த்தி, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நிறைவாக வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம் சார், நான் கொடுவாயிலிருந்து பைக் ஓட்டுற ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரன்.
2: சார் வணக்கம்ங்க. அதாவது அனுமானம் அப்படிங்கிறதுங்க சார், நம்மளோட எதிர்பார்ப்புங்க சார்.
0: சரி, அப்படியும் சொல்லலாம்.
2: ஒருத்தர் பார்க்க போற அப்படிதான், ஒரு பொருள் வாங்க போற அப்படிதான், நம்ம ஒரு எதிர்பார்ப்பு மனசு நினைச்சிட்டு போவோங்க. அங்க நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது, இல்லாட்டி நம்ம நினைச்ச கூட அதிகமா இருக்கும். அதுதான் சார் நம்மளோட எதிர்பார்ப்பு தானே சார் அனுமானம்.
0: சரி, அனுமானம் செய்யறதுங்கிறது சரியா அல்லது தவறா, அல்லது அனுமானம் செய்யும் போது நம்ம மனசுல எதையும் சேர்த்து நினைச்சுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது கருத்து இருக்குங்களா?
2: நினைக்காம போகும்போது நம்மளுக்கு சந்தோஷமும் இருக்கு, இன்பதிர்ச்சியும் இருக்குங்க, கொஞ்சம்
0: வர்த்தமான சூழ்நிலைகளும் இருக்கும். அதனால எப்பவுமே அனுமானம்ங்கிறத வந்து முழுமையான ஒரு உறுதியான ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு பதிலாக நான் சொல்லிடுறேன் ஈஸ்வரன். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தங்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறது நிகழ்ச்சி. அனுமானம் என்றால் என்ன, அது எது போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. அனுமானம் என்பது ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிந்த உண்மையின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருவது அல்ல. அனுமானம் என்பது ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிந்த உண்மையின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருவது அல்ல. முழுமையான உண்மை நமக்கு தெரியாத நிலையில் நம்முடைய மனதில் ஒரு முடிவை உருவாக்கி கொள்வது. வாழ்க்கையில் நாம் அனைவருமே அனுமானங்களை செய்கின்றோம். ஒருவர் நம்மிடம் பேசாமல் இருந்தால் அவருக்கு என் மீது கோபம் என்று நினைக்கின்றோம். ஒருவர் நம்மை பார்த்தும் நம்மிடம் பேசாமல் சென்றுவிட்டால் அவர் வேண்டுமென்றே அப்படி செய்தார் என்று முடிவு செய்து விடுகின்றோம்.

ஆனால் உண்மையில் அவர் ஏன் பேசவில்லை, நம்மை பார்த்தும் ஏன் பேசாமல் சென்றார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய மனம் அதற்குள் ஒரு கதையை உருவாக்கி முடித்து விடுகிறது. அதுதான் அனுமானத்தின் ஆபத்து. மனித மனம் ஒரு வெற்றிடத்தை விரும்புவதில்லை. ஒரு விஷயம் நமக்கு புரியாமல் இருந்தால் அதற்கான ஒரு விளக்கத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. அந்த விளக்கம் உண்மையாக இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய மனம் அதை உண்மை போலவே எடுத்துக்கொள்ள தொடங்கி விடுகிறது. இதில்தான் பிரச்சனையும் ஆரம்பமாகிறது. ஒரு அனுமானம் ஒரு எண்ணமாக தொடங்குகிறது. அந்த எண்ணம் நம்பிக்கையாக மாறுகிறது. அந்த நம்பிக்கை உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. அந்த உணர்ச்சிகள் நமது நடத்தையை மாற்றுகிறது. பிறகு நாம் வெளியிடும் நடத்தை பிரச்சனைக்கு காரணமாகிறது. அதாவது ஒரு சிறிய அனுமானம் ஒரு பெரிய விளைவாக மாறிவிடுகிறது. ஒரு உறவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எப்போதும் பெரிய தவறுகளால் உருவாவதில்லை. சில நேரங்களில் நம்முடைய மனதில் உருவாக்கி கொண்ட கதைகளால்தான் உருவாகின்றன. அனுமானம் முழுவதும் தவறானது என்றும் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கையில் சில நேரங்களில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஆனால் அனுமானத்தை உண்மை என்று நினைப்பதுதான் ஆபத்து. இப்படி இருக்கலாம் என்பதற்கும் இப்படித்தான் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதிர்ச்சி பெற்ற மனிதர்கள் அந்த வித்தியாசத்தை புரிந்து வைத்திருப்பார்கள். நான் நினைப்பது சரியாக இருக்கலாம், அல்லது அதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். இந்த ஒரு மனநிலைதான் பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். நிறைவாக, அனுமானம் என்பது உண்மையை அறியாமல் உருவாக்கப்படும் ஒரு கதை. அனுமானம் என்பது உண்மையை முழுவதுமாக அறியாமல் உருவாக்கப்படும் ஒரு கதை. அந்த கதையை நம்புவதற்கு முன் உண்மையை தேடுவோம். நாம் நினைப்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதால் அது உண்மையாகிவிடாது. நாம் நினைப்பது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவதால் அது உண்மையாகிவிடாது. நாம் அறியாததை நிரப்புவதற்காக மனம் உருவாக்கும் கற்பனை உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. கேள்வி கேட்பது அறிவு, காத்திருப்பது நிதானம். உண்மையை அறிந்த பிறகே முடிவு செய்வது முதிர்ச்சி. வள்ளுவத்தின் 355வது குறள் இப்படி சொல்கிறது: எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் உள்ளடக்கமாகிய உண்மை பொருளை காண்பதே அறிவு என்று. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் நேயர்களே.

எம் சரவணன், எஸ் அனீஷ். கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா, சதீஷ்குமார். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் பண்பலை வானவில் இந்தியாவில் வெளியே வராத வெளிச்சங்கள். கேட்கும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை

சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 469 உயர்ந்துள்ளது. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணியினை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும், விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த பாராசூர் ஊராட்சியில் குளம் தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 90 அமெரிக்கர்களை காணவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக தில்லி காத்மண்டு இடையிலான பேருந்து சேவை தற்காலிகமாக தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் 7வது 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஃபேபினோ கருணாவை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதில்ல. மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மளை கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல. ஒண்ணு, இந்த உனக்கு

0: ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேச.
1: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

0: காலங்களை கடத்தியும் காலங்களை கடந்தும் நிற்பது வரலாறு. அந்த வரலாற்றை அறுதியிட்டு சொல்லக்கூடியது வரலாற்று சான்றுகள். அந்த சான்றுகளை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்களோட கடந்த வாரத்தில் நம்ம பேச தொடங்கினோம். அந்த நேர்காணலுடைய தொடர்ச்சியை தான் இந்த வார நிகழ்ச்சியிலையும் நம்ம கேட்க போகிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அகழாய்வு பணிகள் என்னென்ன, அதில் என்னென்ன மாதிரியான சான்றுகள் கிடைச்சிருக்கு, அது எந்த மாதிரியான வரலாற்று செய்திகளை நமக்கு கொடுக்குது, அதே மாதிரி களம்கரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாயாஜால குடுவை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மாயாஜால குடுவை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ சிறப்பு விருந்தினரை சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்றார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு உமாசங்கர் அவர்கள். சந்திக்கலாமா அவரை? ஐயா, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி.
1: உங்களை சந்தித்ததுல எனக்கும் பெரிய மகிழ்ச்சி. அருங்காட்சியகத்துக்கு உள்ள நுழையும் போதே நீங்க முதல்ல பாக்குறது ஒரு துண்டு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னா, கச்சிப்பேடு அப்படிங்கிற வார்த்தையே சுமந்து நிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு. கிரந்த எழுத்துக்கள்ல இருக்குங்க, கச்சிப்பேடு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு.
2: கிரந்த எழுத்துக்கள் அப்படின்றப்ப 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடின்னு சொல்லலாமா?
1: தாராளமா சொல்லலாங்க, 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி முற்பட்டதுன்னு சொல்லலாம். இதுல கச்சிப்பேடுங்கிற வார்த்தை இருக்கு. கா இச்சி இப்பே இட்டு கச்சிப்பேட்டு அப்படிங்கிற வார்த்தை இது தொடர்ந்து வருது. ஏன் இதை நம்ம வந்து முக்கியமான ஒரு ஆதாரமா சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து முன்னாடியெல்லாம் பேர் வைக்கும்போது ஊர் பேரோட சேர்த்து தான் பேர் வைப்பாங்க. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார், கச்சிப்பேட்டு இளந்தச்சனார், கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற பேர்கள் நிறைய இருந்திருக்கு. அது அந்த கச்சிப்பேடுங்கிறது காஞ்சிபுரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். அது அதனால் இந்த காஞ்சிபுரத்தை பற்றி குறிக்கக்கூடிய பெயர் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கல்வெட்டாக இந்த கல்வெட்டை நம்ம அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வரோம்.
2: சிறப்புங்கய்யா. அப்போ இந்த கல்வெட்டே 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னா, அப்போ காஞ்சிபுரத்தோட வரலாறு அதை விட முற்பட்டதாகத்தான் இருக்கும்.
1: நிச்சயமாக இது வந்து பழமையான கல்வெட்டு. காலங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கச்சிப்பேடுங்கிற வார்த்தை 3ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்துலேயும் குறிப்புகள் இருக்குது, மணிமேகலையில் குறிப்புகள். கச்சிப்பேடுங்கிற வார்த்தை மணிமேகலையிலும் இருக்குது, காஞ்சிபுரங்கிற பேரும் மணிமேகல் இருக்குது. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார், இந்த சிற்பங்கள் கோயிலோட நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கன்னா சிற்பிகளுக்கு பேர் வைக்கும்போது ஊர் பேரோடு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. கச்சிப்பேட்டு பெருந்தச்சனார்ன்ற பேரை ராஜராஜ சோழனே குறிப்பிடுறார். கச்சிப்பேட்டு இளந்தச்சனாருங்கிற பேரை குறிப்பிடுறாங்க அவங்களோட குறிப்புகளில். இவங்கெல்லாம் கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற குறிப்புகளை அவர் கொடுக்குறார். அதை வச்சு பார்க்கும்போது இந்த கச்சிப்பேடுங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய கல்வெட்டு சிறப்பு வாய்ந்ததாக நம்ம பாதுகாத்துட்டு வர்றோம்.
2: அருமையான தகவல் சொன்னீங்கய்யா. அடுத்து நம்ம இதை பார்க்கலாங்கய்யா.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5,
7: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
6: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
8: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5. வெளியே வரா

0: இல்லாத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: அடுத்து அருங்காட்சியகத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் சிங்கமுக தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூண் இருக்குங்க. இந்த தூண் தான் வந்து பல்லவர்களோட கோயில்களுக்கு கட்டுமானத்துக்கு முக்கிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க, மணற்கல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இது சுண்ணாம்பு கல்லில் இது ஒரு மாதிரிக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல்ல சிங்கமுக தூணை உருவாக்கியிருக்கிறாங்க. இதில் இந்த தூணோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிற்ப தொகுதி இருக்குது, சிற்பங்கள் இருக்குங்க.
2: சரிங்க.
1: இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரம் இருக்குது. இது புத்த மதத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். இந்த சக்கரம் வந்து புத்த மதத்துக்கான அடையாளங்களில் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இங்கே ஒரு ஒரு அரசன் கூட ஒரு ஒரு ஒரு உருவம் தெரியும். இந்த ரெண்டுத்தோட ஆடை வடிவமைப்புலாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு ஆடைகள் இருக்கும். 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஆடை வடிவமைப்பு, தலை வடிவமைப்பு, இந்த காதணிகள் இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் இருந்ததற்கான அடையாளங்களை நமக்கு கண்முன் நிறுத்துது. இந்த தூணை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தூணோட அமைப்பு தான் நீங்கள் கைலாசநாதர் கோயிலையும் பார்க்கலாம், வைகுண்ட பெருமாள் கோயிலையும் பார்க்கலாம். ஆனால் சிங்கங்கள் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கிறது ஒரு ஒரு கோயிலில் இருக்கும், சிங்கங்கள் பாயும் நிலையில் இருக்கிறது ஒரு கோயில் இருக்கும். நந்திவர்ம பல்லவனோட கோயில்கள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் அமர்ந்த நிலையில் இருக்கும். ராஜசிம்மனோட கோயில்கள் பார்த்தீங்கன்னா சிங்கங்கள் வந்து பாயும் நிலையில் இருக்கும். உதாரணத்து கைலாசநாதர் கோயில் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாமே பாயும் நிலையில் தான் இருக்கும். நீங்கள் வைகுண்ட பெருமாள் கோயில் போனீங்கன்னா நந்திவர்ம பல்லவனோட காலகத்தில் சிங்கங்கள் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கும். உதாரணத்துக்கு உத்தரமேரூர் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். சுந்தரவதன பெருமாள் கோயில் போனீங்கன்னாலும் இந்த மாதிரியான ஒரு சிங்கங்கள் தான் காணப்படும்.
2: சரிங்க, அருமைங்க. அந்த வகையில் இந்த தூண் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது.
1: ஆமாங்க, இந்த இது வந்து காஞ்சிபுரத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம்.
2: நிச்சயம்
1: 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல் தூண் வந்து காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் நகரத்திலே இது கிடைச்சிருக்கு.
2: ஓ, சிறப்புங்க.
3: Yes, I love this idiot. I love this

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வசந்த் அண்ட் கோ, சரி சரி, வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: ஐயா, அடுத்து என்னங்க பார்க்க போகிறோம்?
2: அடுத்து அருங்காட்சியகத்தில் ஒரு முக்கியமான ஒரு சிற்பத்தொகுதியை நம்ம சிற்பத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு தனி பலகை கல் இருக்கக்கூடிய சிற்பம். நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்கள திட்டும்போதும் பேசும்போதும் என்ன சொல்லணும்னா, மூதேவின்ற வார்த்தையை பயன்படுத்தும். தமிழில் மூதேவிங்கிற சொல் இல்லை, மூத்த தேவிங்கிற சொல் தான் மருவி மூதேவியாக மாறி இருக்கு. நம்மளோட குறிப்புகளில் தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியோட சிலை தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா பல்லவர் கால சிற்பம் இது. இது காலம் பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட கடைசி காலகட்டங்களில் ஒரு 8ஆம் நூற்றாண்டோட காலத்தை சார்ந்த தவ்வைன்னு சொல்லக்கூடிய மூத்த தேவி சிற்பம். தவ்வைக்கு வந்து திருவள்ளூரே என்ன சொல்கிறோன்னா காக்கை குடியோல் அப்படின்ற பேரை குறிப்பிடுகிறார். தவ்வை, காக்கை குடியோல், பழையோல் இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. இது ஜேஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருமண பத்திரிகையெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமண பத்திரிகைலாம் சேஷ்டகுமாரன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. சேஷ்டா அப்படின்னா மூத்த அப்படின்னு அர்த்தங்க. அதனால தான் இதை வந்து ஜேஷ்டா தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேஷ்டா அப்படின்னா மூத்தவள்னு அர்த்தம். இது புராண கதைகள் ஒன்று இருக்குங்க. பார்க்கடலை கடையும் போது முதல்ல வந்த தெய்வம்ன்றதுனால இதை மூத்த தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள்

0: காலத்தில் ஸ்ரீதேவி வழிபாடுகள் மாற ஆரம்பிக்குதுங்க. மூத்த தேவி வழிபாடு பல்லவர்களுடையது. பல்லவர்கள் உரத்துக்கான அடையாளமாக இந்த தெய்வத்தை வழிபட்டுருக்குறாங்க. பலத்துக்கான அடையாளமாக ஸ்ரீதேவியை வழிபட்டுருக்குறாங்க. இது உரம்னா வலிமைக்கான கடவுள். இவங்க வந்து வயல்வெளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த புடைப்பு சிற்பங்கள் பெரும்பாலும் தொண்டை நாட்டில் நிறைய இடங்களில் கிடைக்குங்க. காக்கை கொடியோடு இருக்கும், அவரோட மகன் மகள் மாந்தன் மாந்தி இருப்பாங்க.
1: இந்த பக்கம் இடது
0: இது மாந்தன் மாந்தி இடது வலதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். கொடி காக்கை கொடி கட்டாயம் இருக்கும். இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா மேலே பல்லவர்களுக்கான குடை, எண்கொற்ற குடை, பல்லவர்களுக்கான குடை இருக்கும். பல்லவர்களுக்கான தலைப்பாகை அணிகலன் இருக்கும், தலைப்பாவை இருக்கும். அந்த அமைப்புகளுடன் கூடிய ஒரு சிற்பம் இது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த உத்தரமேரூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பம். ஒரு வீடு கட்டும்போது வீட்டுக்கான கழிவறை பணி அமைக்கும்போது அந்த கால்வாயிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சிற்பம்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
2: அழகே பொறாமை கொள்ளும் உன் அழகுக்கு
3: சம்யுக்தா பட்டு
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின்
3: சம்யுக்தா பட்டு
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
5: நிறைய வரலாற்று சின்னங்கள் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. ஒரு மாய குடுவை அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க நேரில் பேசிகிட்டு இருக்கும்போது, அதை பற்றி பார்க்கலாமா இப்போது?
6: மகிழ்ச்சிங்க. கோடை பண்பலை நேயர்களுக்கு ஒரு ஆச்சரியமிக்க ஒரு பொருள் காஞ்சிபுரம் அருங்காட்சியகத்தில் நம்ம பார்வையாளர்களுக்காக வச்சுருக்கிறோம். என் கையில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு என்னவா தெரியுதுங்க?
5: இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு குடுவை மாதிரி தெரியுது. குறிப்பாக அந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வரக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி தான் தெரியுது.
6: அந்த மாதிரி விளக்கு தாங்க இது, ஆனால் விளக்கு இல்லை. இது மாயக்குடுவை,
5: மாயக்குடுவை
6: அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜிக் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: ஓ,
6: எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் வந்து கரிகிரி பாட்ரிஸ் அப்படின்ற பேரில் இன்றைக்கும் வந்து நீங்கள் இணையத்தில் பார்த்தீங்கன்னா தேடலாம். இணையத்தில் தேடுபொறியில் போனீங்கன்னா மாயகூஜா இல்லைன்னா கரிகிரி பாட்ரிஸ் கரிகிரி மட்பொருட்கள் போட்டிங்கன்னா கிடைக்கும். இது வேலூர் பக்கத்தில் கரிகிரி அப்படிங்கிற கிராமத்தில் மன்னர்களுக்காக செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு குடுவை, நீர்க்குடுவை. இப்போ உங்களோட பார்வைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த குடுவையோட மேல் பகுதி தெரியுதுங்களா? மேற்பகுதியில் நிறைய ஓட்டைகள் இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சீன களிமண் மாதிரி தெரியுது இல்லைங்களா?
5: ஆமாங்க,
6: செராமிக் மாதிரி தெரியும்.
5: ஆமாம்,
6: ஆனால் இது வந்து சுட்ட களிமண் பானை தான்.
5: ஓ, சுட்ட களிமண்,
6: களிமண் தான் இது. களிமண்ணால் செய்யப்பட்ட நீர்க்குடுவை.
5: இந்த வண்ணப்பூச்சி எல்லாமே பெயிண்டிங் மாதிரி தெரியும்.
6: இது வந்து அப்போ பெயிண்டிங் இல்லைங்க. அப்போ வந்து இதுக்கு நிறமையை கொண்டு வர்றதுக்கு சில வேலைகளை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நீ இப்போ நேரடியாக பார்க்கலாம்.
5: சரிங்க.
6: இந்த குடுவையோட மேல் பகுதிகளில் ஓட்டைகள் இருக்கு.
5: ஆமாம்,
6: அடிப்பகுதியில் ஒரு 4 ஓட்டைகள் இருக்கு. இந்த அடிப்பகுதிகள் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம குடிக்கக்கூடிய நீரை இந்த குடுவையில் நீங்க ஊத்துனீங்க அப்படின்னா குடுவை உள் வாங்கிக்கும்.
5: ஆமா,
6: உள் வாங்கிட்டு மேற்பகுதி ஓட்டைகள் வழியா வராது,
5: வழி இல்லையே
6: வராது. தலைகீழா கவுத்து வச்சீங்கனாலும் ஊத்துன வழியா தண்ணி வராது.
5: ஓ,
6: தண்ணி உள்ள சேமிச்சு வச்சுக்கப்படும். மன்னர் தேவைப்படும் போது தன் தேவைக்காக அப்படியே எடுத்து ஊத்தி குடிச்சுக்கலாம்.
5: ஆச்சரியமா இருக்கே.
6: இது நீங்கள் காஞ்சிபுரம் வேலூர் தவிர வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது.
5: ரெண்டு அருங்காட்சியகத்தில் தான்,
6: ரெண்டு அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம்.
5: ஸோ இந்த குடுவையில் நீங்கள் கீழ்ப்பகுதியில் தண்ணி ஊற்றுனீங்க, மேல்பகுதி வழியாக நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்க, ஆனால் தலைகீழே வைக்கும்போது நிமிர்த்தும் போது கீழே வரலையே
6: தண்ணி, வராதுங்க. அதுதான் அவங்களோட தந்திரம்.
5: ஓ,
6: இது உள்ள தண்ணியை எப்படி சேமித்து வைக்குது அப்படிங்கிறது அவங்களோட கைத்திறன். தமிழர்களோட ஒரு முக்கியமான கலைப்படைப்புகளில் இதுவும் ஒன்று.
5: ஆச்சரியமாக இருக்குங்க.
6: இது மன்னர்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக, மன்னர்களோட விலைமதிப்பு மிக்க உயிரை பாதுகாக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு குயவனம் மன்னர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் இதில் உணரலாம்.
5: இது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுங்க அதை பற்றி?
6: இது எந்த தத்துவமும் இல்லைங்க. உள்ளே வந்து தண்ணி சேமித்து வைக்கிது. பானைங்கிறதுனால நமக்கு வந்து கோடை காலத்தில் தண்ணியை குடிக்கும்போது நமக்கு அந்த குளிர்ந்த நீர் கிடைக்குங்க. அந்த ஒரு கருத்து. மன்னருக்கு விஷத்தை வைக்க முயற்சி பண்ணுறவங்க மேற்புறத்தில் முயற்சி பண்ணுவாங்க, ஏன்னா மேற்புறம் நிறைய ஓட்டைகள் இருக்கிறதுனால. அடிப்புறத்தில் 4 ஓட்டைகள் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது, வரவங்களுக்கு தெரியாது. சமையலருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் தண்ணியை நிரப்பி வைப்பார். தண்ணியை நிரப்பும்போது மட்டும் பின்பக்க வழியை பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது நார்மலாக நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வழியை பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு காட்சி பொருள். நம்ம
5: மேல் பகுதியில் நம்ம தண்ணி ஊற்றினாலும் கீழே போகாது?
6: போகாது.
5: ஏங்க, இது
6: நிரப்ப முடியாது. அதோட அது வந்து முடிவுபட்டிருக்கும், நிரப்ப முடியாது அதெல்லாம்.
5: சரி சரி சரி.
6: இது அவங்க செய்யறதுக்கான கலைத்திறனுக்கு தான் முக்கியத்துவம்.
5: சிறப்பு.
6: இந்த நிறமையை அவங்க கொண்டு வர்றதுக்கு சில வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பச்சை கலர் வரணும், பச்சை நிறம் வரணும் அப்படின்னா நம்ம கடைகளில் போனீங்கன்னா ஆக்சிட் கேட்டிங்கன்னா கிடைக்கும், பிளாக் ஆக்சிட், ரெட் ஆக்சிட் கிடைக்கும். அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, நிறமி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாட்டுச்சாணம்

0: எண்ணெயில் புதைச்சி வச்சு அந்த பச்சை நிறத்தை இந்த பானைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த பளபளப்பு வர்றதுக்காக நல்ல மென்மையான துணியை பால், ஆட்டுப்பால் இல்லை மாட்டுப்பாலில் ஊற வச்சு அந்த துணியை ரொம்ப மென்மையாக்கி அதுக்கப்புறம் இது மேலே வந்து பளபளப்பாக்கிறது தேய்ச்சி வண்ணத்தையும் இந்த பளபளப்பையும் கொண்டு வந்திருக்கிறாங்க.
1: ஆச்சரியமாக இருக்குது.
0: நீங்கள் இப்போ உப்புத்தால் பயன்படுத்துகிறீங்களா, சால்ட் பேப்பர், எமரி பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப மென்மையாக்குறதுக்கு துணியை பாலில் ஊற வச்சு அந்த துணியோட அந்த நூல் இழை கூட இந்த பானையை வந்து கோடுகள் வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு மென்மையாக்கி அதை கொண்டு இதை வந்து சீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க.
1: ஆச்சரியமாக இருக்குது. தமிழர்களுடைய கலை வடிவமைப்பு ஆச்சரியத்தை கொடுக்குது.
0: இது ஆற்காடு நவாப்களுக்காக பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க. வேலூர் பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களுக்கு இது வந்து பரிசு பொருளாக நிறைய முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்மக்கிட்ட இங்கே வேலூர் அருங்காட்சியகம், காஞ்சிபுரம் அருங்காட்சியகங்களில் இருக்குது. சென்னை அரசு அருங்காட்சியகம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இந்த மாதிரி மாய பூஜா ஒன்று, மாய சிவன், மேஜிக் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை பார்க்கலாம், நீங்கள் மேஜிக் கிருஷ்ணான்னு ஒன்றை பார்க்கலாம். இந்த மாதிரி அருங்காட்சியகங்களுக்கு வந்தால் மட்டுமே நீங்கள் அரிய பொருள்களை பார்க்க முடியும். அப்படி அரிய பொருள்களில் இதுவும் ஒன்று.
1: சிறப்புங்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: That's right.
4: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
5: அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான பொருள். காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள்ளேயே ஒரு முக்கியமான பகுதியில் கழிவறை பாதை அமைப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளும் போது ஒரு பெரிய பாதை அமைப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பாதை அமைப்பில் ஒரு இறைவனுக்கு அணிவிக்கக்கூடிய ஒரு கிரீடம், கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அது இங்கே நம்ம காட்சிக்கு வச்சுருக்கிறோம்.
6: இது எந்த நூற்றாண்டுகளை சேர்ந்ததுங்க?
5: இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கிரீடம். இது 51 நாள் செய்யப்பட்ட ஒரு தலைப்பாகை தலை கிரீடம். அதுக்கப்புறம் கோயில்களில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கிண்ணம், அந்த பூஜை பொருள்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெட்டியில் கிடச்சிது. அது இங்கே நம்ம காட்சிக்கு வச்சுருக்கிறோம். இது பல்லவர்களோட நகரத்தில் கிடைச்சி நகரப்பகுதிக்குள்ளே கிடைச்ச ஒரு முக்கியமான பொருள்.
6: சிறப்புங்க. இது சாம்பிராணி கிண்ணம்,
5: அடுத்து நெய் கிண்ணம், இது எண்ணெயை வைக்கக்கூடிய எண்ணெய் கிண்ணம், அப்புறம் தலையில் அணிக்கக்கூடிய அணிகலன், தலையில் அணிக்கக்கூடிய தலை கிரீடம், இது எல்லாமே சேர்ந்து காஞ்சிபுரம் நகர எல்லைக்குள்ளேயே கிடச்சிது.
6: சிறப்புங்க. அடுத்து வேறு என்ன பொருட்கள் பார்க்கலாங்க?
5: அடுத்து நம்ம அருங்காட்சியகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள், நம்மளோட வரலாற்றை பறைசாற்றுவதில் ஒரு பெரும் பங்கு வந்து பெருங்கற்படை காலத்துக்கு முக்கிய பங்கு உண்டு.
6: நிச்சயம்.
5: அந்த வகையில் தொண்டை நாட்டை சார்ந்த மதுராந்தகம் பகுதியில் சானூர் அப்படிங்கிற இடத்துல ஈம பேழையும் ஈம தாழியும் கண்டெடுக்கிறாங்க. அந்த ஈம பேழை காட்சிக்கு வச்சிருக்கிறோம். இது ஈம தாழி ஈம பேழை வகைகளில் இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு தாயோட கருவறையாக அவங்க கருதியிருக்கிறாங்க. அதனால் அந்த தாயோட கருவறையில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி தான் இங்கே நமக்கு காட்டியிருக்கிறாங்க. அவங்க இறந்து தாயோட கருவறைக்கு போயிட்டு மறுபடியும் சொர்க்கத்திலிருந்து மறுபடியும் பிறந்து வருவாங்கன்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கைக்கு தான் இது தாயோட கருவறையாக அவங்க நினச்சிக்கிட்டு இதில் அவங்க சொர்க்கம் போகிறவர்களும் அவங்களுக்கான உணவு, அவங்க பயன்படுத்தின ஆடைகள், அவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இது ஈம பேழை, இது ஈம தாழி.
6: இது என்ன என்ன அளவில் இருக்குங்க அது?
5: இது பார்த்தீங்கன்னா 33 அடி விட்டம் இருக்கும். தரையிலிருந்து 4 அடி உயரத்தில் இருந்தது. இது வந்து தமிழகத்தில் தென்பகுதிகளில் போனீங்கன்னா ஈம தாடிகள் தான் கிடைக்கும்.
6: பெரும் பெரும் தாழிகள்
5: தான் கிடைக்கும். ஆனால் இது ஆந்திராச பக்கம் போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஈம பேழையை பார்க்க முடியும். சென்னை காஞ்சிபுரம் பகுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது ஈம பேழை. வடஆர்காடு பகுதிகளில் கொஞ்சம் பகுதியில் கிடைக்கும்.
6: பார்க்கும்போது ஒரு நீள் வட்டமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு.
5: இது தாயோட கருவறையை தான் அவங்க ஒப்பிடுறாங்க. அவங்க இது இறந்த உடனே இதில் புதைச்சிட்டிங்கன்னா நம்ம உடம்பை வந்து பூச்சிகள் சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன ஓட்டைகளால் இருக்கும் கீழே பானையில், அந்த வழியாக பூச்சிகள் உள்ளே வந்து நம்ம உடலை வந்து சிதைக்கணும். அதற்கான அமைப்புகள் இதில் வச்சுருக்கிறாங்க.
6: சிறப்பு.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: That's right.
5: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விந்தணுக்கள் டெஸ்ட். அதை பத்தி 2-3 மெம்பர்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் கவுண்ட் கம்மியா இருக்கு, ஒரு சில பேர் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. இதை பத்தின புரிதல் பத்தி பார்க்கலாம். இன்னும் மக்கள் வந்து ஒரு விந்தணுக்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் வந்து பண்றதுக்கு ஹெசிடேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அது ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான். உங்க ஒய்ஃபுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 10% கூட கஷ்டப்பட மாட்டீங்க. அதை டெஸ்ட் பண்றதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த விந்தணுக்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அந்த கவுண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விந்தணுக்கள் எவ்வளோ ML வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ அது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன pH இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கவுண்ட். கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர் எம்எலுக்கு ஒரு 32 million ஆகுது கவுண்ட் இருக்குன்னா அந்த கவுண்ட் நல்ல கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இல்லாமல் மூவ்மெண்ட், விந்தணுக்கள் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அது ABC அப்படின்னு பிரிச்சுப்போம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற விந்தணுக்கள், கொஞ்சம் மீடியமான ஸ்லோவாக போகிறது, கம்ப்ளீட்டாக மூவ்மெண்ட்டே இல்லாத விந்தணுக்கள், அதை ABCன்னு பிரிச்சுப்போம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறதும் ஒரு மீடியமாக போகிற ஸ்பெர்ம்ஸும் சேர்த்தால் ஒரு 50% ஆகுது நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கணும். மூவ்மெண்ட் நல்லா இருந்தால் தான் ஒரு விந்தணுக்கள் கர்ப்பப்பை வாயில் இருக்க விந்தணுக்கள் அதன் மேலே ஏறி கர்ப்பப்பைக்குள்ள வழியாக கரு முட்டையை போய் சேரும். மூவ்மெண்ட் இல்லாத விந்தணுக்கள் இருந்தால் அது கர்ப்பப்பை வாயிலே தான் இருக்குமே தவிர அது உள்ளே போகாது. அதனால் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறையும். நீங்கள் இயற்கையாக இதில் என்ன பண்ணணும், இப்போ விந்தணுக்கள் கவுண்ட் கூடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் ஃபுட் சிஸ்டம். ஃபுட் சிஸ்டம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி வீட்டில் இருக்கிற இயற்கை ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடும்போது, பழைய காலத்து மாதிரி உணவுகள் எடுக்கும்போது நமக்கு வந்து விந்தணுக்கள் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிற நிறைய தொழிலில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. நம்மளுடைய நம்ம முன்னேறணும் அப்படின்ற தாட் ரொம்ப அதிகரிக்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸோட எண்ணிக்கை வந்து, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சா ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் போது பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் நார்மலை

0: ஆகும். நார்மலான ஹார்மோன்ஸ் கிடைக்கும் போது விந்தணுக்கள் ப்ரொடக்ஷனும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். மூணாவது, நம்ம வியர் பண்ணக்கூடிய கிளாத்ஸ். அந்த காலத்தில் கதர் சட்டை, காட்டனில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் அப்படி போடுவாங்க இல்லையா, அது வெயில் காலத்துலையுமே நிறைய பேர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வருவாங்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட் நிறைய போடும்போது காற்று உள்ளே போகாது, ஹீட்டுடைய லெவல் வந்து உள்ள அதிகமாக இருக்கிறதுனால விந்தணுக்களுடைய கவுண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் குறிப்பாக குறையும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லூஸாக இருக்கக்கூடிய காட்டன் ஒரு பேண்ட்ஸு இல்லை காட்டன் வேஷ்டிஸ் அந்த மாதிரி போடும்போது விந்தணுக்கள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது, கொஞ்சமாவது ஒரு ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ், ஒரு யோகா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாலும் அது வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும், ஏன்னா அதுவுமே ஹீட் ப்ரொடக்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஓவர் எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லலை, ஒரு மிதமான ஒரு எக்ஸசைஸ் ஒரு யோகா எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய விந்தணுக்கள் கவுண்ட் இயற்கையாகவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இல்லாமல் ஒரு கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதில் நிறைய சிம்பிள் சிம்பிள் டெஸ்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, மூமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுடைய மூமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக சிம்பிளாகவே இயற்கையாகவே நீங்கள் கன்சீவ் ஆகிக்க முடியும். அதனால் உங்கள் நல்ல பர்டிகுலர் டாக்டரை காமிச்சு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சக்சஸ் ரேட் இன்க்ரீஸாக இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வர நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்ட அருங்காட்சியக காப்பாட்சியர் உமாசங்கர் அவர்கள். தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
6: நிகழ்ச்சியினுடைய நிறைவான நிமிடங்களுக்கு நம்ம வந்துட்டோம். நம்முடைய நிகழ்ச்சியை இப்போ கோடிக்கணக்கான நேயர்கள் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அருங்காட்சியக காப்பாட்சியராக நீங்கள் என்ன தகவல் சொல்ல நினைக்கிறீங்கய்யா?
7: நம்மளோட அருங்காட்சியகங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப பழமையான பொருள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுருக்கிறோம். கோயில்களில் போயிட்டு உங்களோட தேர்வு எண்ணெய் எழுதுறது, உங்களோட பேர் எழுதுறது, இதயத்தை வரைகிறது, அதெல்லாம் தவிர்த்துருங்க. அப்படி தவிர்த்துட்டு நல்ல வேலை நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா நம்மளோட கலைப்பொருள்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய பணியை அருங்காட்சியகங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது. அந்த பணியை செய்வதில் காப்பாட்சியர் என்ற முறையில் நானும் பெருமை கொள்கிறேன்.
6: சிறப்புங்கய்யா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்கள், அது குறித்த பின்புலங்கள், இதை பற்றி நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா.
7: நன்றி, வணக்கம்.
5: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்களை கேட்டீர்களா? வரலாறு நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியது. அந்த நிலைத்தலுக்கு அடிப்படையாக இருப்பது வரலாற்று சான்றுகள். அந்த வரலாற்று சான்றுகளை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

இனி நம் கொடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவில் அருகிலிருந்து நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி ஐயங்காளியின் பிறந்த நாளையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டவர் ஐயங்காளி என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயம்

அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 59 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. மாயமான சுமார் 1500 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டுள்ளனர். அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை, மிளகாய், அரிசி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலை உயர்வை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற கிராண்ட் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் பிரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் 7வது மற்றும் 8வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
1: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இனி தேடி வரும் பண்பலை. கோடை பண்பலை 100.5 நேய உறவுகளை சந்தித்து விருப்ப பாடல்களை காற்றலைகளில் அரங்கேற்றி மகிழ்விக்கும் நிகழ்ச்சியாய் இது தேடி வரும் பண்பலை. இன்று திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவில் அருகிலிருந்து வலம் வர காத்திருக்கிறது. நேய உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கனிமுத்து.
6: நன்றி நிர்மலா அவர்களே. கோடி பண்பலை 100.5 தேடிவர் பண்பலை இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரம். முதல் லொகேஷன் சரியா சொல்லிடுவோம், மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோவிலுக்கு பக்கத்துல இருந்து நம்ம நிகழ்ச்சி வரப்போகுது. இங்க குமரன் பூங்காவுக்கு பக்கத்துல ஒரு ஆர்ச் இருக்கும், அதை ஒட்டி அப்படியே மலைக்கோட்டைக்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் வாசல் இருக்கு இல்லையா, அது வழியா வந்தீங்கன்னா வள்ளலார் கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்துலதான் நம்ம நேர்கள் எல்லாரும் சந்திக்க போறோம். இன்னைக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாகிறதுக்கு நம்ம நேர்கள் எல்லாம் குமிச்சிட்டாங்க. செய்தி போடுதான் போதும் எல்லாம் வந்தாங்கப்பா, வந்துட்டு இருக்காங்கன்னு வர சொல்றாங்க. இப்ப வணக்கம், நம்ம ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நேர் சந்திக்க போறோம்.
7: சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். திண்டுக்கல்ல
6: பெற்ற நேர்
7: ரொம்ப கோடை பண்பலை கேட்டா நம்ம பிரசித்தி ஆயிரும் சார், நம்மளோட அறிவு விரிவாயிரும், மனசு எளிமையாயிரும் சார்.
6: அவங்களுக்கு சந்தோஷம் சார்,
7: நீங்க வந்தது திண்டுக்கல்ல தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
6: நன்றினா.
7: என்னோட பேர் கார்த்திகேயன் சார், திண்டுக்கல் கோடை பண்பலையோட நேயர் சார், பெருமை மிகு நேயர் சார், நெடுங்கால நேயர் சார். கோடை பண்பலைக்கு நாங்களா ஒரு அடிமை சார். உங்க அன்புக்கு, உங்க அன்புக்கு நாங்க அடிமை சார். உங்க நிகழ்ச்சி கேக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார், ரொம்ப உங்களால நேரில் பாக்குற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். கனிமுத்துங்க பேர் தேடியே தேடி அவங்க பாக்கணும்னு சொல்லி
6: வந்திருக்கேன்
7: சார். உண்மையிலே அந்த குரலுக்கு எல்லாம் நாங்க அடிமை சார், காந்த குரல் வசிக்கிற குரல் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.

0: சுறுசுறுப்பா இருக்கீங்க.
1: கோடை பெண்பலத்தை கோடை பெண்பலம் பேர கட்டணும் சுறுசுறுப்பா இருக்காரு, உற்சாகமா இருக்காரு மனசு.
0: பாருங்களேன் எல்லாரும் அப்படி ஒரு புன்சிரி போட இருக்காங்க.
1: அவங்க கோடை பெண்பலையும் கேட்டா, அதாவது சூரியனை பார்த்தாலும் தாமரை மலர் மாதிரி கோடை பெண்பலையை கேட்டா மனசு மலர்
0: மலர் சார். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா,
1: அதெல்லாம் உண்மை சார். வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் மை ஹார்ட் சார்.
0: திண்டுக்கல்
1: வந்து சுதந்திர போராட்டத்துல வந்து முக்கியமான திப்பு சுல்தான் இங்க போராடி இருக்கா சார். திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்கு சார், இங்க திப்பு சுல்தான் மேல அரண்மனை வச்சிருக்காரு சார். அங்க பீரங்கி என்ன இருக்கு சார், பீரங்கி குண்டோட இருக்கு சார், மேல சிறைச்சாலை இருக்கு, அரசர்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் வரலாற்று தொல்பொருள் துறை கட்டுப்பாடுல இருக்கு சார். திண்டுக்கல் வந்து அந்த மலைக்கோட்டையை வந்து ரொம்ப அற்புதமான சுற்றுலாத்தலம் சார். அது வந்து
0: நீங்க அங்க பார்த்ததுல பிரமிச்சது எது?
1: பிரமிச்சது அங்க அந்த கோயில் கட்டிருப்பாங்க சார், அந்த மலையில வந்து அகலியில வெட்டிருப்பாங்க சார், அகலி வெட்டிருப்பாங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு சார். இங்க இருந்து பாக்குறப்ப நம்ம வந்து திண்டுக்கலுக்கு வந்து கடவுள் நமக்கு ஒரு மேடை போட்டு இங்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கு சார். கடவுள் அமைத்து வைத்த மேடைங்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: ஆமா சார், இதுக்கு வேற ஏதோ வரலாறு இருக்குமே இந்த
1: வரலாறு வந்து சார். வந்து
0: நாயக்கர்கள்
1: வந்து இங்க வந்து நாயக்கர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க சார். மேல வந்து கோயில் கட்டிருக்காங்க சார், மேல அபிராமியன் கோயில் சொல்லி ஏற்கனவே கட்டி இங்க இருந்தா கோயில் மலைக்கோயில் ஒண்ணு இருக்கு சார்.
0: சரிங்களா,
1: பீரங்கி வச்சிருக்காங்க, ரொம்ப பாதுகாப்பான இடம் சார், ரொம்ப அற்புதமா இருக்கு சார். எல்லாரும் வாங்க சார், மலைக்கோட்டைக்கு வாங்க.
0: நம்ம நேர்களுக்கு அப்படி வழிய சொல்லிருக்காங்க
1: மலைக்கோட்டை, அதாவது நம்ம குமரன் பூங்கா பக்கத்துல நூற்றாண்டு விழா சுந்தர போராட்டம் நூற்றாண்டு நுழைவாயில் இருக்கு. அது ஒளிய உள்ள வந்தீங்கன்னா மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் இருக்கு, அது பக்கத்துல வள்ளலார் கோயில், வரலாற்று சிறப்பு மிக்க வள்ளலார் கோயில் இருக்கு. இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கோடை பொன்புலி பார்த்து பேசலாம். இங்க ஒரு கேணி இருக்குங்க, அதுல ரெண்டு ஆமை இருக்கு, ஆமை மீன்லாம் இருக்கு. ஆமைய ஆமைகள் பேர் வச்சுக்கோ, அறியாமை கோடை பண்புல கேட்கற, நம்மளோட கோடை பண்புல கேட்கறப்ப நம்மளோட அறியாமை கோடை பண்புல கேட்டு நமக்கு ஆளுமை வளருது சார். ஆளுமை பெர்சனாலிட்டி
0: டெவலப், ஒரு மணி நேரம் தேவைப்படாது நினைக்கிறேன்
1: கோடை பண்புல உற்சாகமா
0: பேசுறேன்.
1: எனக்கு அம்மா என்று அழைக்காத உயிரிழைய பாடல். இந்த மலைக்கோட்டையினாலதான் திண்டுக்கல்னு பேர் வந்திருக்கு சார். திண்டு மாதிரி கலர் இருக்கா திண்டுக்கல் அப்படிங்கிற இன்னொரு வரலாறு என்ன சொல்ற, திண்டி அப்படின்னா புளிய மரம் அப்படிங்கிற சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு உண்டு.
1: அம்மா என்ற உயிரிழந்த, நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
3: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன்கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: கோடிப்பண்மை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் கோவில் பக்கத்துல நம்ம நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கிறத கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வள்ளலார் கோவிலோட நிர்வாகர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, அலுவலர்கள் எல்லாம் வந்திருக்காங்க.

0: என்னுடைய
1: பேர் சந்திரன்யா. நான் வந்து நேருஜி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஒரு 12 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்று அதற்கு பின்னாடி இந்த அற்பஞ்சு சர்மாக சங்கத்தினுடைய தலைவராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
0: என்னுடைய
1: மொத்த எங்களுடைய இந்த இயக்கத்தினுடைய மொத்த குறிக்கோளே கொழைப்புழை தவிர்த்தல். அதாவது எந்த விதமான அசை உணவுகளையும் எடுக்கக்கூடாது, தவிர்க்க வேண்டும் என்பதுதான் மொத்தத்தினுடைய எங்களுடைய கோட்பாடு. இரண்டாவது ஜீவகாரண்யம், எல்லா உயிர்களையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்ற கோட்பாடோடு இந்த நாங்கள் இந்த சபை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சபை ஏறக்குறைய 75 ஆண்டுகளை கடந்து விட்டது. இப்ப 76வது ஆண்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினமும் அமுது என்று சொல்லக்கூடிய மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது. நம்ம சௌந்தரராஜன் நீண்ட ஒரு நல்ல சொல்லுவாங்க,
0: நிறைய மூலிகைகள் கலந்து
1: எங்களுக்கு மூலிகைங்கிறத சௌந்தரராஜன் நல்ல தெளிவா சொல்லுவாங்க.
0: டெய்லி கொடுத்துறீங்க?
1: டெய்லி கொடுத்துருங்க. டெய்லி 7:30 வந்து மூலிகை கொடுக்குறோம். ஒரு 50 பேர் வந்து டெய்லி சாப்பிட்டு போறாங்க.
0: சரிங்க.
1: அது போக மதியம் வந்து 120 பாக்கெட் போட்டு அவர்களோட இருப்பிடத்திற்கே சென்று, அதாவது வறியவர்கள், ரொம்ப முடியாதவங்க, ஹேண்டிகேப்டு, இவங்களுடைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு டெய்லி கொண்டு போய் 11 அளவுல இங்கே நாங்கள் பாக்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். டெய்லி ஒரு ரைஸ், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு தயிர் சாதம், ஒரு நாளைக்கு புளி ஒரு சாதம் மாதிரி போட்டு இங்கேருந்தே கொண்டு போய் அவருடைய சொந்த இடத்துலயே கொண்டு போய் கொடுத்துருவோம். எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த தேடி கொண்டு போய்
0: கொடுத்துருவோம்.
1: 120 பேருக்கு நாங்கள் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது போக டெய்லி மாணவர்களுக்கு இங்கே ஒரு டியூஷன் நடக்குது. மாணவர்கள் வர்றாங்க, ஒரு ஆசிரியரை போட்டிருக்கோம். அவர் வந்து இந்த ஏரியாவில் உள்ள குழந்தைகள்லாம் இங்கே வந்து நைட்டில் வந்து 7-9
0: வகுப்புகள்
1: 6-12 வரைக்கும் வர்றாங்க.
0: பாடங்கள் தமிழ்
1: எல்லா பாடமும் அவங்க என்ன டவுட்
0: கேட்பாங்க,
1: என்ன டவுட்டோ அந்த ஆசிரியர் கேட்பாங்க, அந்த ஆசிரியர்கள் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க.
0: ஆசிரியர் பெரிய வேலை, அதை வளமையாக்குற அப்படின்னா மிகப்பெரிய வேலை. அதுல பரபரப்பா இருந்துட்டு இப்ப வந்து அமைதியா இருக்கிறது உங்களுக்கு எப்படி நீங்க உணர்றீங்க?
1: இது ஒரு விதமான வேலையா? அது வந்து பவர் இருக்கும். அங்க பவர் வாங்கச்சது இங்க வந்து அன்போட எல்லாத்தையும் வேலை வாங்கணும். இங்க பவர் சேர்த்தோம்னா எந்த வேலையுமே நடக்காது. இங்க அன்போட சொன்னீங்கன்னா எவ்வளவு பெரிய வேலையை நம்ம ஈஸியா வாங்கிடலாம். எந்த ஒரு மனப்பான்மையா இங்க வரவங்க எல்லாமே சேவை மனப்பான்மையா வருவாங்க. அவங்ககிட்ட ஒரு அன்போட பேசி ஒரு பண்போட பழகணும்னாக்க எவ்வளவு ஒரு கடினமான வேலையை ஈஸியா பண்ணிடலாம்.
0: அதே மாணவர்கள்ட்ட அன்பு இருக்கணும், கொஞ்சம் அதட்டல இருக்கணும்.
1: அது இருக்கையா மாணவர்கள் மத்தியிலேயே நாங்க அதெல்லாம் செலுத்தணும். ஒரு காலத்துல இருந்தது, அதெல்லாம் பண்ண முடிஞ்சது. இப்ப இருக்க சூழ்நிலையில அது சற்று கடினமா இருக்கு.
0: சரியாவும் நம்புறோம்.
1: வேண்டாம், தனி டாபிக்கா பேசிக்கலாம்.
0: வணக்கம். உங்க பேர்
1: ஒன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதாந்த சொற்பொழி மீட்டிங் நடக்குது. அதை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: அருமை, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சல. அம்மா வணக்கம். உங்க பேர்?
2: வணக்கம் சார்.
0: உங்க பேருங்கம்மா?
2: என் பேர் ஜீவரத்னம்.
0: எங்க இருந்து வரீங்க?
2: நான் இந்த திண்டுக்கல்ல தான் இருக்கேன். இந்த கோயிலுக்கு நான் வந்து 84 வந்துகிட்டு இருக்கேன். நாங்கள் திண்டுக்கல்ல குடியேறினால இருந்து இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு திருமணம் ஆனதே சன்மார்க்க முறைப்படி தான் திருமணம் ஆனது. சன்மார்க்க இதுலேயே தான் நடந்தது. இங்கே வந்து சுவாமிகள் சரவணானந்தன் வள்ளலாருடைய சிஷ்யர், அவருடைய தலைமையில தான் என்னுடைய திருமணம் நடந்தது. நான் அது வந்து ரொம்ப பெருமையாவும் ரொம்ப இதாகவும்
0: நினைச்சுக்கிறேன்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஐயா கொடையசம் அவர்களுக்கு
0: வணக்கம்.
3: நன்றியா சொல்லிக்கிறோம். பொதுமக்களிடையே இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை கொண்டு போறதுக்காக கோடையசமுக்கு நாங்க வந்து திண்டுக்கல் மலையடிவார சன்மார்க்க சங்கத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் முரளிதரன். நான் திண்டுக்கல் பொன்னகரம் நத்தூர் ரோட் பொன்னகரத்திலிருந்து வரேன். அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 20 ஆண்டு காலமாக இங்கே தொடர் சொற்பொழிவுக்கு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே கலந்துட்டு இருக்கிறோம். இங்கே கொடுக்குற மூலிகை கஞ்சியை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லணும்னா காலையில் 7 மணி நாங்கள் கொடுக்குறோம் ஐயா. அதில் வந்து 7 வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் சேர்க்கப்படுகிறது. அதில் சிறப்பாக 2019-20 கொரோனா வந்தது பாருங்க.
0: என்னென்ன மூலிகைகள் அப்படிங்கிறத
3: அந்த சொல்கிறேன். ஐயா சொல்கிறேன். அந்த கொரோனா பீரியட்ல எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுத்ததுக்கு இந்த கஞ்சி வந்து ஒரு மிகப்பெரிய பங்காளிச்சு.
0: ஐயா
3: வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
0: உங்களை அறிமுகப்படுத்திட்டு,
3: என் பேர் அருணிகிரியா. எனக்கு 75 வயசு ஆகுதுங்கய்யா. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் வந்து இந்த மூலிகை கஞ்சி சாப்பிட்டு இருக்கேன். அதனால வந்து

0: பிரஷரோ சுகரோ மூட்டு வலி கால் வலியெல்லாம் உனக்கு பெருசா இல்லைங்க. இந்த 75 வயசு இந்த அளவுக்கு நான் ஆக்டிவா இருக்கிறது காரணம் சன்மார்க்க உண்டுதாங்க. சன்மார்க்கத்துடைய
1: வழிபட சம வயதுக்காரவங்களதான் பாக்குறோம், ஆனா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்காங்க.
0: ஆமாங்க, அதாங்க அதான் உண்மை. இந்த காலையில கொடுக்கற அமுதுல வந்து 14 வகையான மூலிகை கலந்துருக்கு. அது சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க.
0: அதுக்குயா சுக்கு, மிளகு, திப்புளி, சித்திரத்தை, அதிமருதம், வல்லாரை, தூதுவளை, கரிசலாங்கண்ணி, இதை தவிர மற்ற தானியங்கள் கோதுமை, மற்ற இந்த தானியங்கள் புதினா, மல்லி, இஞ்சி, இது கலந்து டெய்லி காலையில கொடுக்குறாங்க. இதுல சாப்பிட்டுட்டு
1: என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
0: பாடல்
1: தேடி வரும் பண்புடைய நிகழ்ச்சியில
0: எல்லோரும் எல்லாம் தர வேண்டும். கருப்பு படத்துல இருந்து வர பாடல்.
1: சரிங்க, நன்றிங்க உங்களுக்கு சந்திச்சதுல.
0: மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி.
1: நன்றிங்க.
0: உங்களுக்கே நன்றி.
1: நன்றிங்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை

0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
4: நம் கோடைப்பண்பலை நெருப்பொலி 5 இன்று நண்பகல் 12 யாதுமாகி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
5: உண்மை என்னன்னா, நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து மதுரையில் ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டேன் நான். அதை வச்சு தான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன் நான். அந்த கண்காட்சியில் சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவிலில் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமாக தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமாக தான் நான் காசி தமிழ் சங்கமத்துலேயும் கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன் நான்.
4: கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்று நண்பகல் 12 யாதுமாகி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
10: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
12: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
11: எப்படி தெரியும்?
12: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
13: சரி சரி சரி சரி சரி சரி,
14: தட்ஸ் ரைட்,
13: வசந்த் அன்கோ. சரி சரி,
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
14: தட்ஸ் ரைட்.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் கோயில் பக்கத்துல இருந்து நம்ம நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம அந்த லொகேஷனை சொல்லணும் அப்படின்னா, குமரன் பூங்கா பக்கத்துல சுதந்திர போராட்ட 100 விளையாடு ஒரு ஆட்சி இருக்கு உங்க முன்னாடி, அப்படியே அது வழியா வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கோவில் இருக்கும், அதுக்கு முன்னாடி வள்ளலார் கோவில் இருக்கு, அது பக்கத்துலதான் நேர்கள் எல்லாம் குமிச்சிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் சந்திக்க முடியும்னா ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களதான் சந்திக்க போறோம். ரொம்ப அவ்வளவு சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அக்கா.
1: அது இல்லப்பா, அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வேற பேச வராது பேச வராது, இந்த பேச ஆரம்பிச்சா நிறுத்த வராது.
2: கோடை பண்பலை 100.5 இருக்கு. கலகலப்பான காலை வணக்கம் கூறுவது திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டி பூரணச்செல்வி. வணக்கம் சார்.
0: எங்க இருந்தீங்க?
2: குடைப்பாறைப்பட்டி பூரணச்செல்வி.
0: என்ன பண்றீங்க?
2: அனைவருமே பேசுறத கவர்ந்ததுனாலதான் நாங்க வானொலி நேயர்களாக
0: வந்திருக்கோம்.
2: கதமமாக காலை மாலை இரவு எல்லாத்துக்குமே கலந்து கொடுக்குறீங்க பாருங்க. அந்த நிகழ்ச்சியில அனைவருமே சிறப்பான முறையில் எங்களை
1: கதமம் அவங்க கனகாபுரமா
2: வானொலியை பாக்குறத விட கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு பவர்ங்கிறத வானொலி மூலம் நாங்க சொந்த உறவுகளை

0: தெளிவாயிட்டோம்மாக இருந்த எங்களை தெளிவாக ஆக்கிய வானொலி
1: ரொம்ப நன்றிங்கம்மா. நீங்க பேசுனீங்க இல்லையா, அதுதான் பிடிச்சது, அதனாலதான் கேட்டேன்.
2: அது இல்லப்பா, இந்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன, அவங்க ஓனர்ட்ட சொல்லி அவங்க ஓனரையும் கையோட கூட்டு வந்து கடைக்கு லீவ் போட்டு வந்திருக்கீங்க.
0: லீவ் போட்டுருக்கோம், ஏன்னா இது தேடி வர்றப்ப நம்ம வந்தா தானே
1: தனியா போனா மாட்டிக்கிறோம்,
0: சொல்ல முடியாது. அப்படி போய் சுட்டு வரவே எனக்கு மனம் இல்லை. அதனால நேற்றே அந்த வேலையை சிறப்பாக முறித்து விட்டு இன்னைக்கு அவங்களையும் கூட
1: சரிங்க,
0: அவங்க கூட பாத்துங்க, கேட்டுக்கிட்டே
1: இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கங்க, என் பேர் பாண்டிசெல்வி.
1: வீட்டுக்காரர் பேரு?
3: எங்க வீட்டுக்காரர் பேரு வடிவேல்.
1: பேசுறீங்களா எஃப்எம்ல?
3: இல்ல, நாங்க 25 வருஷமா கோடை எஃப்எம் ஆரம்பிச்சிருந்தே கேட்டுட்டு தான்
1: இருக்கிறோம். இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டாதான் பேச நல்லா ஆரம்பிக்கிறாங்க.
3: மகாசுமா கந்தமுத்து சார் அந்த புரோகிராம் ஆனவங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்போம். தாரா ரவீந்திரன் அந்த மேடம் நிகழ்ச்சி, அப்புறம் சுந்தராவுடைய பெண், அது ஏதோ ஒரு வீடுன்னு
1: ஆரம்பத்துல மீனாட்சி
3: அந்த அந்த நிகழ்ச்சி,
2: பழமொழி பாக்கியத்தமெல்லாம்
1: வருங்க,
3: அந்த அந்த நிகழ்ச்சி கேட்போம். மேடம் அமுதா மேடம் அவங்க நல்லா பேசுவாங்க, அந்த நிகழ்ச்சி நல்லா தொடர்ந்து கேட்போம். இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு
0: முதலே வேலை பாத்துட்டு
1: சந்தோஷத்துல அழுகிறவங்களை நினைத்தாங்க பாக்குறேன், கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, பாவம் இல்லையா? அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. அதான் தெரியுதுங்கக்கா, இன்னைக்கு சாயந்தரம் இன்னும் வணக்கம். உங்க பேர்
3: சொல்லுங்க.
1: உங்க பேர் எங்க இருந்துமா வரீங்க? நீங்க நேரில் நிகழ்ச்சி எல்லாம் கலந்துருக்கீங்களா? இல்ல, வரும்போது அவ்வளவு பேசுறீங்க, இப்ப டவான் அப்படியே வார்த்தைகள்லாம் பறந்து பேச முடியல. அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு குற்ற செய்தி வந்திருக்கீங்க, அன்னைக்குதான் பேசுவோம். என்ன வேலை பாக்குறீங்க? அவரு வீட்டுக்காரர் பேரு
3: ரெண்டு வருஷம்
1: தானே அதனால பாலோடு யாபப்படுத்துறீங்களா? சரி, இந்த பிஎட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமே, அப்படிதானே இல்லையா? இல்ல டீச்சர் அப்படின்னு என்ன தைரியத்துல எடுத்தீங்க இந்த ஆசிரியர் இது போகணும்
3: அப்படின்னு?
1: சரியா சொன்னீங்க, ஆமாங்க. இதை நானும் சொல்லுன்னு இருந்தேன், ஏன்னா ஒரு ஆசிரியர் சார்பா வரக்கூடிய அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல வேற வேற துறைக்கு போவாங்க இல்லையா, ஆனா அவங்க தனித்தனி துறையில இருப்பாங்க. இப்போ காவல்துறைனா காவல்துறை, இப்போ வைக்கலாம் அப்படி தனித்தனியா இருப்பாங்க. ஆனா ஆசிரியர் தான் எல்லா துறையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. கிரேட் மா, கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் யூ உங்களுக்கு. சரியா, ரொம்ப என்ன பாடல் கேட்கலாம், என்ன பாடல் கேட்கலாம் சுப்ரன். நீங்க எஃப்எம்ல பேசுற தொடர்ச்சியா பேசுறதா கேள்விப்பட்ட, அம்மா சொன்னாங்க. என்ன நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்க? சரி, நீங்க மாணவர் அடுத்து நீங்க ஆசிரியர் ஆகுங்க இப்ப எதிர்காலத்துல, அப்போ நீங்க மாணவர்களுக்கு இந்த விளையாட்டுத்தனமான இதெல்லாம் எடுத்து சொன்னா தானே அவங்களுக்கு புரியும் இல்லையா? அது இப்ப இருந்தே நீங்க பெற்றெடுக்கிறீங்க. அது ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்களே அப்படில இல்ல? சரியா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்ப அவங்க கேட்ட பாடல் வந்து கேக்கலங்களா? நன்றி.
4: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
5: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.

0: டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

0: நம் கோடைப்பண்மலை நெருப்பொலி ஐந்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
1: உண்மை என்னன்னா, நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாமல் நான் எப்பயுமே கேட்டுகிட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து மதுரையில் ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டேன் நான். அதை வச்சு தான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன். நான் அந்த கண்காட்சியில் சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவிலில் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலிமா தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலிமா தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன். நான்
0: கேட்க மறவாதீர்கள் நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி.
2: கோடைப்பண்பலை 100.5 தேடிவர் பண்பலை இன்னைக்கு திண்டுக்கல் மலையடி வாரம் வள்ளலார் கோவில் பக்கத்துல இருந்து நம்ம நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உற்சாகமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் திண்டுக்கல் விஎம் சுந்தர். நல்லாங்களா?
2: நல்லா இருக்கும். திருப்பொழிக்கு
3: திண்டுக்கலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி.
3: ஆமா,
2: என்ன அவ்வளவு பணிகளுக்கு மத்தியிலயும் பேசி ஆகணும்.
3: கண்டிப்பா குறைய

0: நானும்
1: சிறப்புதான்
0: இருக்கு.
2: விவசாய குடும்பத்தை பிறந்தவன், பூந்தோட்டம், சப்போட்டா, கொய்யா எல்லாமே
0: வச்சிருக்கேன்.
2: எல்லாமே பயிர்
0: வந்துகிட்டு
2: இருக்கு. தம்பி வேலைக்கார நல்லா
0: கவனிச்சு. எப்படி
2: மழை தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையிலதான் இருக்கு, ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு.
0: வரும் எதிர்பார்ப்போம்.
2: வரும் பாடல நம்ம சுந்தர ஆவடே, என்னுடைய நெருங்கிய உறவினர் பேராசிரியர் யான சம்பந்தம், எத்தையபுரம் ஆர் மரிய செல்வா, மூணு
0: பேரு
3: விஜயா திண்டுக்கல் முனியப்பெண்கள் கிட்ட இருந்து பேசுறேன். உங்க நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா
0: இருக்கு.
3: வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கெல்லாம் வணக்கம்.
0: மைக்கு நின்னா எல்லாருமே பக்க பக்கம் வாய்ஸ்லாம் கம்மியாயிருக்கு.
3: நான் சின்னாலப்பட்டியில இருந்து ஏ ராமநாதபுரம் அம்பாத்திர ஊராட்சி ஏ ராமநாதபுரத்துல இருந்து வரேன். குணஸ்ரீ ஜெயராம். குணா ஜெயராம்
0: வானொலி
3: பிரியர். என் வீட்டுல டிவி எல்லாம் பாக்குறது இல்ல, எஃப்எம் தான்
0: ஓடி. பேர் சொல்லுங்க.
3: உண்மையிலே டிவி இல்ல.
0: வீட்டுல உள்ளவங்க பேரு
3: ஜெயசூர்யா, சிவில், திவ்யா பொண்ணு, திவ்யா எம்எஸ்சி. இப்ப வந்து ஒரு ஒரு பிரபலமான ஐஏஎஸ் அகாடமில வந்து பேங்க் எக்ஸாம்
0: பண்ணிட்டு
3: இருக்காங்க ரெண்டு பேருமே. நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன். அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணாரு, விவசாயம் பாக்குறோம்.
0: அப்போ எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியர் தயாரா பாக்கலாம் இல்லையா? நன்றிமா, நன்றி. உங்களுக்கு ஒரு பாடல்
3: சிந்துநரி போல இருந்து ஆச்சி வாடையில பட்டம் வரம்
0: பாடல்
3: வேணும்.
0: ஒரு முக்கியமான வரி இருக்குன்னு சொன்னாங்க, கண்டுபிடிக்கணும். நேர்கள் கண்டுபிடிக்கணும், முக்கியமான வரி இருக்காங்க, நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. சொல்லுங்க.
3: அது
0: வணக்கம்.
4: வணக்கம் சார். பண்பலை குழந்தைகளோட குழந்தை கனிமுத்து சாருக்கு முதல் வணக்கம்.
0: அப்படியா சொல்லி கொடுத்தது? அப்ப என்ன பார்த்தா அப்பா உங்களை அப்பா படிச்சுதா? என்ன அநியாயமா
4: இருக்கு? புலியும் ஒன்னா கலந்த ரங்கா சாருக்கு வணக்கம்.
0: உங்களை பத்தி அறிமுகம்.
4: நான் வந்து திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம்
0: கிரகலட்சுமி.
4: வந்து மளிகை கடை வச்சிருக்கோம், பிளஸ் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். பண்பலை இங்க வர்றாங்கன்னு சொன்னோடனே வேகமா வேலையில வேகமா முடிச்சுட்டு
0: எல்லாரும் தள்ளி விட்டீங்களே.
5: எல்லாரையும் பார்த்தது

0: நண்பர்கள் தோழிகளோட எல்லாம் பகிர்ந்துட்டு ஒரு வாய்ப்பு.
1: அப்ப செட்டு சேர்ந்தாச்சு
0: சார், கண்டிப்பா.
1: என்ன பிளான் வச்சிருக்கீங்க
0: பண்பலை மூலமா? என்ன என்ன பிளான் வேணாலும்
1: கேக்கலங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு
0: எல்லாரும் போய் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம்.
1: அப்பாடா எங்களை விட்டு சாப்பிட போறீங்க? சாப்பிட்டு வந்து போங்க.
2: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
3: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
2: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடி பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரம் வள்ளலார் கோயில் பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்குங்க. நம்ம நேர்களெல்லாம் தொடர்ந்து சந்திக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராசா, திண்டுக்கல் மாவட்டம் செஞ்சுக்கணும் சார்.
0: சார், ஒரு கண்ணாடி போட்டீங்கன்னா அழகா ஹீரோ செலெக்ஷன்
1: வாங்கி கொடுக்குறேன் சார். போட்டுக்கோங்க.
0: நீங்க சொன்ன காசு சொல்லிட்டேன்னா சரியா?
1: சரிங்க சார்.
0: என்ன பண்றீங்க சார்?
1: டிராவல்ஸ் வச்சிருக்கேன் சார். டிராவல்ஸ் வச்சிருக்கேன்.
0: சரிங்க. இப்போ சீசன் டைமா இல்ல?
1: சீசன் தான். இப்பவும் போயிட்டு தான் இருக்கா? போயிட்டு தான் இருக்கேன். இப்ப குறைக்கலுக்கு வண்டி அனுப்பிச்சுட்டு வந்திருக்கேன்.
0: வண்டியில நம்ம கூட எப்பவும் பிடிக்குமா? உங்களோட விருப்பப்பட்டா
1: நிறைய வந்துருக்கு சார். அடிக்கடி வந்துட்டே இருப்பேன். எனக்கு 2000 இன்னும் கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து கேட்டிருக்கேன். மகாசபா சந்தமூர்த்தி காலத்துல கேட்டிருக்கேன்.
0: சரி,
1: வீராசாமி அவர் காலத்துல இருந்து கேட்டிருக்கேன்.
0: என்ன மாதிரியான பாடல்கள் எல்லாம் கேட்பீங்க?
1: இளையவர் சாங்க, பழைய சாங்க நல்லா கேட்பேன்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நிறைய பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கு.
0: சரிங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம், திண்டுக்கல் வைக்கபிள் பேட்டா சரவணன் பேசுறேன்.
0: சரிங்க.
2: திண்டுக்கல் நேர்கள் சார்பாக அனைவருக்கும் நேர்கள் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிப்பட்டி பெரியசாமி.
0: இங்க ஒரு கள்ளிப்பட்டி இருக்கா?
3: பாத்திர வியாபாரி பேசுறேன்.
0: பாத்திர வியாபாரி
3: சொல்லக்கூடாது. கள்ளிப்பட்டி பாத்திர வியாபாரி பெரியசாமி நான் தான். வருஷம் எல்லாம் பேசி நேர்கள் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு போன் பண்ணிட்டு சாருக்கு
0: ரொம்ப சந்தோஷம்.
3: பாட்டு கேட்போம், அவங்களே சொல்லுவாங்க நல்லா இருக்குது. கொடைக்கானல்
0: பாட்டு கொடுத்துருவாங்களா?
3: அப்படி இல்ல, கொடைக்கானல்

0: வணக்கம். நான் திண்டுக்கல் விவேகானந்த நகர்ல இருந்து முதல் நிகழ்வாக மல்லநாடு கோயிலிருந்து இந்த எஃப்எம் என்னுடைய குரல் கேட்டது மிகுந்த
1: பயன். திண்டுக்கல் ஆரம்பிச்சிருந்து வரேன், வேலை பார்த்துட்டு ரேடியோ கேட்கற பழக்கம் எனக்கு. நான் நூலகர பணிபுரியிறேன். இப்பவுமே வேலை பார்த்துட்டு ரேடியோ கேட்கறது நம்ம ரெகுலரா வருவேன். மாசம் மாசம் இந்த சொற்பொழிவு தான் கேட்க வருவேன். நம்ம நம்ம இது கேட்க வரலாம். கோடை பொங்கல் நிறைய புக் வாங்குவேன், நிறைய புக் கேட்பேன்.
2: நிறைவுக்கும் வந்தாச்சு. எப்படி உங்களை பேச வைப்போம்? அதுக்காக மைக்க பிடிங்களா?
3: பொங்கி வர பொங்கி வரும் காவேரி மாதிரி மகிழ்ச்சி பொங்க வச்சுட்டு கோடை எஃப்எம்க்கு நன்றி.
2: ரொம்ப நன்றினா
4: இன்னைக்கு ஆதரவு கொடுத்து நம்ம நிகழ்ச்சி
5: அருட்பெரும் நிலைவார் அருஜீவியாம் அருட்பெரும் ஜோதி ஆகமே காரணமுடிமே ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி.
4: அனைவரும் அனைத்து உயிர்களுமே பசி இல்லாத ஒரு பெருவாழ் வாழட்டும். இனிக்கு கோடி பண்பலையும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி
1: மிக முக்கியமான ஒருத்தர்
6: தேடி வந்திருக்கீங்க. சுப்பிரமணி, எங்கள் இதயத்தில் குடியிருக்கும் 3 கோடி நேயர் உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் நமது அருட்பெருஞ்சோதி வள்ளலாருடைய ஆண்டவரின் சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி
2: இன்னைக்கு தெரிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியில நம்ம நேர்களை எல்லாரையும் சந்திச்சு நாங்கள் நிலையை திரும்புகிறோம். ரங்கநாதன் அண்ணன் கனிமுத்து ரொம்ப நன்றி. நேர்களே
1: நன்றி தாருல.

கோடை பண்பலை 100.5 இனி சகோதரிகளின் பங்கேற்பில் மிளர்கிறது. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் யாதுமாகி. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டு மக்களிடையே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு ஜன்தன் யோஜனா திட்டம் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவும் கனடாவும் இருதரப்பு பொருளாதாரம் மற்றும் நிதிசார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. நாட்டில் 8.78 கிகாவாட் மின் திறனுடன் 7 இடங்களில் 24 மின் உலைகள் செயல்பட்டு வருவதாக இந்திய அணுசக்தித்துறை தெரிவித்துள்ளது. உலக சமஸ்கிருத தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை

இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நேபாள வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 392 அதிகரித்துள்ளது. காணாமல் போன சுமார் 1500 பேரை தேடும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக

குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 117,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பேய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா கிராக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் யாதுமா.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: வணக்கம் நேர்களே. விடாமுயற்சியின் மூலம் வெற்றி கண்டு சாதிக்க விளையும் பெண்களுக்கு முன் உதாரணமாக திகழும் சாதனை மகளிரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி. எல்லோர் வாழ்விலும் கனவு உண்டு. அந்த கனவு மெய்ப்பட நாம் எடுக்கும் தொடர் முயற்சிகளும் கடின உழைப்பும் தான் உதவும். அப்படி தன் கடின உழைப்பால் மாற்றுப்பாதையாக இருப்பினும் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட சாதனை பெண்மணியான தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞரான உஷா நந்தினி கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய யாதுமாகிய நிகழ்ச்சி. வணக்கம்மா.
3: சில நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் எழுதிய நூலை கூட படிக்க முடியாமல் திணறும் வேற்றுமொழிகளுக்கிடையில் ஆதிநாளிலிருந்து இன்றளவும் செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் திகழும் என் தாய்த்தமிழை வணங்கி பண்பலையில் இணைவது தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் உஷாநந்தினி கண்ணன்.
2: ரொம்ப அழகா தமிழுக்கு அறிமுகம் கொடுத்தீங்க. உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம்.
3: நான் வந்து 10வது படிச்சிருக்கேன். 10வது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் குடும்ப சூழலின் காரணமாக மேலே நான் படிப்பை தொடரலை. அப்புறம் கொஞ்சம் வருஷங்களே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை ஆகிட்டாங்க. அது வரைக்குமே எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 2 குழந்தைங்களும் இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு குடும்ப தலைவியாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 30 வயசுக்கு பிறகு தான் எனக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், ஏதாவது ஒரு அடையாளத்தை நம்ம விட்டுட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய கணவரோட
2: உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டது?
3: என்னுடைய ஆர்வம் வந்து என் கணவர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இந்த ஆர்வம் வந்து எனக்கா இயற்கையா இல்ல, என்னுடைய ஆர்வம் என் கணவர் கிட்ட இருந்து தான் இது வந்துச்சு.
2: ஆரம்ப காலகட்ட

0: காலங்களில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நிறையா சவால் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க?
1: அது உண்மை என்னன்னா, இது வந்து நாங்கள் செய்கிற தொழில் வந்துட்டு அன்றாட மக்களுக்கு பயன்படக்கூடிய பொருள் இல்லை. இப்போ நம்ம அரிசி, பருப்பு, பால் இதெல்லாம் வந்து அத்தியாவசியமான பொருட்கள். அது வந்து தினசரி மக்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து தொழிலில் வந்து அது ஒரு பெரிய தொய்வாக இருக்காது. ஆனால் இது வந்துட்டு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பசிக்கும். ஆனால் எல்லாருக்குமே கலை ஆர்வம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இந்த கலைக்கண்ணோட பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பொருளினுடைய மகிமை தெரியும், எங்கள் பொருளுடைய மகிமை. அப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு அதுவும் நாங்கள் இந்த மரத்தொழில கையில் எடுக்கும்போது சாதாரண மரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரமாகவே ஒரு புழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நாங்கள் நம்ம ஒரு பொருள் செய்கிறோம், அது மரத்தில் செய்கிறோம், என்ன மாதிரி செஞ்சால் அது ரொம்ப ஆண்டுகளுக்கு வந்து நீடித்து வரும் அப்படின்னு சிந்திச்சு தான் தேக்கு மரத்தில் அதை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ மற்ற மரங்களை காட்டிலையும் தேக்கு மரம் வந்து விலை வந்து மிக அதிகம். அதனாலேயே மக்கள் வந்துட்டு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்லேயே வாங்கி பழகிட்டாங்க. மக்கள் எல்லாருமே வந்து 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி வாங்கி பழகினவங்களுக்கு வந்து திடீர்னு போய் 10 ரூபாய்க்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்கிற அதே பொருள் எங்ககிட்ட வரும்போது ஒரு 50 ரூபா, 100 ரூபா, ஏன்னா அது பயன்படுத்தக்கூடிய கால அளவு எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்க மக்கள். எனக்கு விலை கம்மியா கிடைக்குதா, அதை தான் பாக்குறாங்க மக்கள். உண்மை என்னன்னா, ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நாளடைவில் மக்கள்கிட்ட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு. பிளாஸ்டிக்கை வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடாது, மரப்பொருளை தான் பயன்படுத்தணுங்கிற விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு.
0: தேக்கு மூலப்பொருளாக உபயோகப்படுத்துறீங்க, அது எங்கேருந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க?
1: எங்கள் போடிநாயக்கனூரில் சுற்று வட்டார பகுதியிலேருந்தே நாங்கள் கொள்முதல் பண்ணிக்கிறோம்.
0: சிறிய பொருட்களாக இருக்கிறதுனால அளவீடுகள் வந்து நுணுக்கமாக இருக்கணும். அதை எப்படி நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்க?
1: அது உண்மை என்னென்னா, அந்த நம்ம ஒரு இதில் சொன்ன மாதிரி அறுத்து பிழிஞ்சு எல்லாம் ரெடியாக வச்சுருவோம், நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் தண்ணியில் விடுறது அந்த மாதிரி சொன்ன மாதிரி எல்லாமே என்னுடைய கணவரை எல்லாம் தயாராக வச்சிருவாரு. எனக்கு மற்றவங்ககிட்ட போய் கற்றுக்கிறதுங்கிறது வந்து ஒரு கால அளவு தான். இப்போ ஒரு இடத்துலையே நம்ம பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து என்னுடைய கணவர்கிட்ட இருந்தே நான் கற்றுக்கிட்டதுனால எனக்கு கால அளவே இல்லை. எத்தனை முறை வேணாலும் நம்ம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம கேட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம
0: தொழிலில் நிறைய போட்டிகள் இருக்கும், ஒரு பெண்ணா நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
1: சீமா, எல்லா தொழிலையும் போட்டி அதிகம். அது எங்கள் தொழிலில் வந்து போட்டி மட்டுமே இல்லாமல் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுங்கிறதுமே ரொம்ப ரிஸ்க்கு தான்.
0: சந்தைப்படுத்துதல்ல நீங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்ன?
1: அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி, மக்கள் வந்து ஒரு பொருள் எனக்கு 5 ரூபாயில பிளாஸ்டிக்லயே கிடைக்குது, அதையே நான் 50 ரூபா, 100 ரூபா கொடுத்து உங்ககிட்ட வாங்கணும், 10 ரூபாய்க்கே கிடைக்குது, 20 ரூபாய்க்கே கிடைக்குது, உங்ககிட்ட ஏன் வாங்கணும்? இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதே ஒரு பெரிய வேலை. இல்லைங்க, பிளாஸ்டிக்ல நீங்க வாங்கினீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான் வரும், இதை நீங்க பூமியில தூக்கி போட்டாலும் அது வந்து மக்கவே மக்காது. எப்பயும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிளாஸ்டிக் வந்து மக்கவே மக்காது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு இந்த பொருளை நீங்க பயன்படுத்தி ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாம ஏதோ ஒரு இதனால இந்த பொருள் உடைஞ்சு போனாலோ ஏதோ ஒன்று ஆனாலும் கூட மண்ணுல போட்டீங்கன்னா அது மக்கி போயிடும். பூமிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கறத நாங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் மக்கள்கிட்ட.
0: தொழில் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு, அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்றதுக்கான முயற்சியா நீங்க என்ன செய்யறீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா, இப்ப வந்து நம்மளுடைய மக்களுக்கு பொதுவா பெண்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து நிறைய உதவிகள் பண்றாங்க. எங்க தேனி மாவட்டத்துல வந்து காமாட்சிபுரத்துல வந்து இந்திய வேளாண் அறிவியல் மையம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி என்னென்ன அணுகுமுறைகள், சந்தைப்படுத்துறதில் எப்படி மக்கள் ஸ்டால் போடுறது, எப்படி போகிறது வர்றது, இந்த மாதிரியான அறிமுகங்கள். ஏன்னா முதல்ல வந்து நம்ம எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் சரியான இடத்துல போய் நமக்கு அறிமுகம் கிடைச்சா தானே நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கேவிக்கையில் இருக்கவங்க தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதன் மூலியமாக நாங்கள் பல இடங்களுக்கு, இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நிறைய இடங்களில் கண்காட்சிகளும் கொடுத்துருக்கோம், நிறைய இடங்களில் பயிற்சிகளும் கொடுத்துருக்கோம்.
0: பயிற்சி நடத்தணும்னா அதற்கு அரசிடம் பதிவு செய்து ஏதாவது அடையாள அட்டைகள் நம்ம வாங்கி வச்சிருக்கணுங்களா?
1: நாகர்கோவிலில் ஒரு கைவினை பொருட்களுக்கான அலுவலகம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் முதல்ல அட்டை வாங்கினோம். நானும் என்னுடைய கணவரும் அங்கே தான் அட்டை வாங்கினோம். ஆனால் நாங்களே எதிர்பார்க்கல, அட்டை வாங்கினதுமே எங்களை முதல்ல எங்களை சிவனே அழைச்சது மாதிரி முதல்ல காசிக்கு தான் எங்களை வர சொன்னாங்க. காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில் போய் ஒரு மாதம் நானும் என்னுடைய கணவரும் ஸ்டால் போட்டு வந்தோம்.
0: அரசு சார்பாக நீங்கள் ஸ்டால் போடுறதுனால அரசிடம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்குமா?
1: இங்கேருந்து நம்ம முதல்ல வந்து இங்கேருந்து ட்ரெயினில் போகிறதுக்கான செலவு, அங்கே தங்குறதுக்கான செலவு, நம்ம சாப்பாட்டுக்கான செலவு எல்லாமே முதல்ல நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதுக்கான நம்ம பில்லுகளை கொடுத்தோம்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருவாங்க.
0: நீங்கள் காசி வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்கிறீங்க, விற்பனை செய்ய வந்து அங்கே மொழி ஒரு உங்களுக்கு தடையாக இருந்ததா?
1: அது ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனதில்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம்.

0: அதுல இருந்து வெளியில போனதில்லை. என்னுடைய கணவருக்கு வந்து அங்க மொழி வந்து புரிஞ்சதுனால எனக்கு அது வந்து ஒரு சிக்கலா தெரியல. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிருந்ததுனால எனக்கு அது ஒரு சிக்கலா தெரியல.
1: எப்பொழுதும் உங்க கணவர் உங்க கூட பயணிக்கிறதுனால மொழி உங்களுக்கு ஒரு தடையா இல்லைன்னு சொல்றீங்க?
0: நிச்சயமா நிச்சயமா, என்னுடைய வாழ்க்கை துணை இல்லாம எங்கேயும் போக மாட்டேன் நான்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண

0: சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
1: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
1: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: இன்றைய யாதமாகி நிகழ்ச்சியில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் தீனி போடிநாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள்.
1: தொழிலா வந்து முழுக்க முழுக்க நீங்களும் உங்க கணவரும் பாத்துக்கிறீங்களா?
2: இப்ப நானும் என்னுடைய கணவரும் மட்டும் இந்த தொழில் செய்யல, எங்களுக்கு ரெண்டு பாப்பா இருக்காங்க. பெரிய பொண்ணு பேரு யோகஸ்ரீ, சின்ன பொண்ணு பேர் தனியாசிரி. ரெண்டு பேருமே நாங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து வேலையாட்கள் யாரும் வைக்கலை. நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் இந்த இதை செஞ்சிட்ருக்கோம். அவங்க ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து எங்களுக்கு உதவியாக தான் இருக்காங்க. அப்படி எங்களுக்கு உதவியாக இருந்ததுனால தான் எங்கள் தொழிலை பற்றின எல்லா நுணுக்கங்களும் எங்கள் பொண்ணுங்களுக்கும் தெரியும். என்னுடைய பெரிய பொண்ணு யோகஸ்ரீ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அளவில் கலை பண்பாட்டு திருவிழான்னு சொல்லி பள்ளி அளவில் நடத்துவாங்க. அது தமிழ்நாடு அளவில் மூணாவது இடம் வந்தாங்க. என்னுடைய சின்ன பொண்ணு தனியாஸ்ரீ தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று இந்திய அளவில் போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க. ஒடிசா புவனேஸ்வரில் போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க.
1: இது மாதிரியான போட்டிகள் எந்த துறையினால் நடத்தப்படுது?
2: கலை பண்பாட்டு துறையிலிருந்து இந்த போட்டிகள் வந்து நடத்துனாங்க. அதன் மூலியமாக தான் எங்கள் பொண்ணு இந்திய அளவில் போய் கலந்துக்கிட்டு வந்தாங்க.
1: அடையாள அட்டை வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, அதை எப்படி பெறணும் அப்படின்ற பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: நாகர்கோவில் வந்து 9 மாவட்டங்களுக்கான அலுவலகம் வந்து நாகர்கோவில்ல தான் இருக்கு. நீங்க அங்க போய் தான் இந்த அட்டையை நீங்க வாங்கிக்கணும். இந்த அட்டை வந்து இந்திய அளவிலான அட்டை. எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அங்க போய் நம்ம இந்த பொருளை செஞ்சு காமிக்கணும். நான் என்ன திறமை இருக்கோ எங்கிட்ட, அந்த திறமையை போய் அங்க இருக்க அதிகாரிகள் முன்னாடி நம்ம செஞ்சு காமிச்சாதான் அவங்க நமக்கு இந்த அட்டையத்தை வாங்கி தருவாங்க. உண்மை என்னன்னா நம்மளுடைய கோடை பண்பலையில் தான் எனக்கு ஒரு தாய் வீடு மாதிரி. கோடை பண்பலை விடாம நான் எப்பயுமே கேட்டுட்டு தான் இருப்பேன். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் வந்து மதுரையில் ஒரு கண்காட்சி நடக்குது அப்படின்னு நிகழ்ச்சியில் கேட்டேன் நான். அதை வச்சு தான் அந்த கண்காட்சிக்கே நான் போனேன் நான். அந்த கண்காட்சியில் சந்தித்த ஒரு நபர் தான் எனக்கு இந்த மாதிரி நாகர்கோவிலில் ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அட்டை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் மூலியமாக தான் நான் அட்டை வாங்கினேன். அதன் மூலியமாக தான் நான் காசி தமிழ் சங்கமத்திலையும் கலந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்குமே சேர்த்து கோடை பண்பலை வந்து எனக்கு எப்பயுமே ஒரு தாய் வீடு தான். இந்த நன்றியை வந்து எப்பயும் நான் கோடை பண்பலைக்கு மறக்க மாட்டேன் நான்.
1: இந்த அடையாள அட்டை நீங்கள் வைத்திருப்பதன் பலன்கள் என்னென்ன?
2: இந்த அட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்காட்சியில கலந்துக்கிருக்கும் போது நீங்க உங்களுடைய போக்குவரத்து செலவு, நீங்க தங்குறதுக்கான செலவு, உங்களுடைய சாப்பாடு செலவு, இப்ப நிறைய இடங்களில் வெளியிடங்களில் போய் நீங்க கண்காட்சி படுத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனா இந்த அட்டை இருந்தா உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, எல்லாமே நம்ம அரசாங்கமே பாத்துக்குவாங்க.
1: நிறைய இடத்துக்கு நீங்க பயணப்பட்டிருக்கீங்க, அதுல மறக்க முடியாத அனுபவமா நீங்க எதை சொல்லுவீங்க?
2: மறக்க முடியாத அனுபவங்கள்னா உண்மையிலேயே காசிக்கு போயிட்டு வந்ததுதான். நாங்க எல்லாருடைய கனவு வந்து காசியில போய் கங்கையில குளிக்கணும்ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவா இருக்கும். அது நாங்க எதிரே பார்க்கல. நாங்க போய் 1 மாசமா அங்க இருந்துட்டு வந்தோம் நாங்க. அது வந்து உண்மையிலேயே எதிர்பாராத ஒரு அனுபவம் தான். இன்னமும் மறக்க

0: முடியாத அனுபவம் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு நாங்கள் அதே பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி தான் அது, அதுக்காகவும் நாங்கள் போயிட்டு வந்தோம். அதுவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி தான். மெட்ரோ ட்ரெயினில் போனது, இதில் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நான் மெட்ரோ ட்ரெயின் போனதில்லை, அங்கே டெல்லியில் போய் நான் போயிட்டு வந்தேன். நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோம் நாங்கள். மொழி பிரச்சனை இல்லை, ஏன்னா என்னுடைய கணவருக்கு ஹிந்தி தெரியுங்கிறனால பிரச்சனை இல்லை. நிறைய இடங்களில் போய் காசிலேயும் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோம், டெல்லியிலையும் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்தோம் நாங்கள்.
1: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 யாதுமாகி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444 9 டபுள்

0: 1444.
1: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கேட்டிருப்பது கோடை பண்பலை 100.5 யாதுமாகி. இன்று நம்மிடையே தன் வெற்றி பயணத்தை பற்றியும் அதை அடைய அவர் எதிர்கொண்ட சவால்கள் பற்றியும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞரான உஷாநந்தினி கண்ணன் அவர்கள். நீங்க துவண்டு போற சமயங்கள்ல உங்களை உத்வேகப்படுத்திக்க என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு நம்மளே தேத்திக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளை விட எத்தனையோ பேர் ரொம்ப நலிவடைஞ்சவங்கள்லாம் இருக்காங்க, பொருளாதார ரீதியா ரொம்ப பின்தங்கினவங்களா இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா உன்னை நீயே ஒப்பிட்டு பாருங்கிறதுதான் என்னுடைய ஒரு தாட்டு. போன வருஷம் நான் எப்படி இருந்தேன், அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன், நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விட இப்ப நல்லா இருக்கேன், போன வருஷத்தை விட இப்ப நல்லா இருக்கேன், நிச்சயமா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும்.
0: தொழில ஏற்படக்கூடிய சில கடினமான சூழ்நிலைகள், அதை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க?
1: ஒரு வேலை செய்யும் போது அதை வந்து நம்ம ரொம்ப ஆர்வத்தோட செஞ்சோம் அப்படின்னா அதுல இருக்க சிரமங்கள் தெரியாதுதான். அதனால இதை வந்து நாங்க ரொம்ப நேசிச்சு பண்றதுனால வந்து இதுல இருக்க சிரமங்கள் வந்து எங்களுக்கு தெரியல. இப்ப உண்மை என்னன்னா நாங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். நிறைய இடங்களுக்கு, ஊர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சரி இந்திய லெவலையும் சரி, நிறைய இடங்களுக்கு போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். நிறைய வெளியூர் பயணங்கள் போய் ட்ரெயின்ல, பஸ்ல, கார்ல இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இது வந்து நமக்கு பிடிச்சு இந்த வேலை பண்றதுனால வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல.
0: நீங்க செஞ்ச பொருள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க?
1: எனக்கு நாங்க செய்ததுல வந்து கூட்டு மாட்டு வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பொருள். நிறைய சிலைகள் செஞ்சிருக்கோம், நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் செஞ்சிருக்கோம். ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கூட்டு மாட்டு வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
0: தேக்க மட்டும்தான் நீங்க மூலப்பொருளா பயன்படுத்துறீங்களா, இல்ல அது தவிர வேற எதுவும் பொருட்கள் வந்து நீங்க உபயோகப்படுத்துறீங்களா?
1: தேங்காய் சரட்டையிலயும் பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம். தேங்காய் சரட்டையிலயுமே வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதுலயே சிவனை உருவாக்குறது, அதுலயே நிறைய பூக்கள் வகையானதெல்லாம் உருவாக்குறது, உண்டியல், வாத்து உண்டியல், இந்த மாதிரியான நிறைய முதல்ல வந்துட்டு நாங்களா செஞ்சு வச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து கொஞ்சம் வேலை பொருள் அதிகமானதுனால நம்ம வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கறாங்களோ அவங்க கேட்ட பொருளும் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
0: ஆண்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொழில் தான் இந்த கைவினை தொழில். அதில் உங்களை முன்னிறுத்திக்க நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க?
1: எனக்கு என்னுடைய கணவர் தான் காரணம். இப்போ இதேது இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக எத்தனையோ ஆண்கள் வந்து இந்த தொழிலில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து தான் போயிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு ஆர்வம் வந்ததே கிடையாது இது வரைக்கும். என்னுடைய கணவர் வந்து இதை தொழிலாக எடுத்து பண்ணும்போது வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு ஆர்வம் இல்லை. உண்மையை சொல்லவேனா ஆரம்பத்தில் எனக்கு ஆர்வமே இல்லை. அப்புறம் போக போக போக வந்து அதில் போய் பார்க்க ஓ நான் இதெல்லாம் பண்ணலாமே, இது நல்லா இருக்கே, ஏன்னா வேற ஒருத்தவங்ககிட்ட போய் நான் பயிற்சி எடுத்து பண்ணணுங்கும் போதுதான் அது ஒரு சோம்பேறித்தனமா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயேங்கும் போது அது கால அளவே இல்லை. நான் நினைச்சா காலைல 3 மணிலேருந்து கூட வேலை செய்வேன், நினைச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்வேன். ஏன்னா இதுல பாதுகாப்புங்கிறது, இப்ப வெளியிடங்களுக்கு போனா பாதுகாப்பு கருதி நம்ம நேரத்தை காரணம் காட்டி நம்ம வர வேண்டியதா இருக்கு. இது என்னுடைய கணவர் கூடயே நான் இருக்கிறதுனால நேரம் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
0: சில வாடிக்கையாளர்கள் இந்த அளவு எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு யாராவது குறிப்பிட்டு கேட்டா நீங்க செஞ்சு தருவீங்களா?
1: இப்ப வர்ற வாடிக்கையாளர்கள் எல்லாமே அப்படிதான் கேக்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு எனக்கு இத்தனை இன்ச்சு நீளம் வேணும், இத்தனை இன்ச்சு அகலம் வேணும், இத்தனை அடியில எனக்கு வேணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணி எங்க வீட்டுக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது தேவைப்படுது, நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ஒரு 10 நாள் முன்னாடி வந்து ஒருத்தவங்க ஐயப்பனுக்கு வந்து எனக்கு 18 படிகள்ல செஞ்சு கொடுங்க, ஐயப்பன் படத்துக்கு முன்னாடி 18 படிகள்ல செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படி கேட்டாங்க. இன்ன நீளத்துல, இன்ன அகலத்துல, இன்ன உயரத்துல எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைச்சாலும் நாங்க தயாரிச்சு கொடுத்துருவோம்.
0: இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் எல்லா தொழில்களையும் ஆதிக்கம்

0: செலுத்துது. அப்படி உங்க தொழில்ல சமூக வலைதளங்களோட பங்கு எப்படி இருக்கு?
1: சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய பக்கங்கள்ல வந்து நாங்க எங்களுடைய பொருட்களை வந்து புகைப்படமாக நாங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதிலிருந்து எங்களுக்கு கேட்குறவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நாங்கள் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம்.
0: உங்களை மாதிரியே தொழில் தொடங்கி சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: முதல்ல தொழில் தொடங்கணும்னு நினைக்கணும், முதல்ல நம்ம நினைக்கணும். நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, அதை செயல்படுத்தணும். அது சரியாக வருமா வராதாங்கிறது அது ரெண்டாவது. முதல்ல நம்ம என்னது நம்ம நினைக்கிறதோட நிப்பாட்டாமல் அது எந்த விதமான தொழிலாக வேணாலுமே இருக்கட்டுமே. ஏன்னா பெண்களாக பிறந்த எல்லாருக்குமே குடும்பத்தில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கணும் இருக்கும். ஆனால் வந்துட்டு எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அவங்க சம்பாரித்தா மட்டும்தான் அவங்களுடைய அடையாளத்தை அவங்க உருவாக்க முடியும். அதனால் எல்லாருமே வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இல்லாமல் செயல்படுத்தி தான் பார்ப்போமேன்னு இறங்கினா தான் சரியாக இருக்கும்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே தன்னுடைய சாதனை பயணத்தை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த உஷா நந்தினி கண்ணன். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் அவரை சந்திக்கலாம்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம்

0: குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
7: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
6: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நமது கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி மேடையை இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரை சார்ந்த உஷா நந்தினி கண்ணன் அவர்கள். தொழில்ல ஏற்படக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க?
1: உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு எந்த விதமான சோதனைகளும் இல்லை. ஆனா ஆரம்ப கட்டத்துல சந்தைப்படுத்துதல் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுதான் மக்கள்கிட்ட எங்க பொருளினுடைய தரத்தை எடுத்து சொல்லி, இந்த பொருளினுடைய பயன்பாடு எப்படி இருக்கு, பூமிக்கு பிளாஸ்டிக்கால என்னென்ன கேடுகள் வருது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு எங்கள் பொருளை சந்தைப்படுத்துறது. வேறு மரங்கள் வந்து இன்னும் விலை கம்மியாக இருக்கும். உண்மை என்னென்னா பிளாஸ்டிக்கும் கம்மி, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வேற மரங்க. எங்களுடையது தேக்கு மரங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் தரம் இந்த மாதிரி நீங்கள் விலையை வந்து நீங்கள் ஒரு பெரிய இதாக நினைக்காதீங்க. இதனுடைய தரத்தை வந்து பாருங்கள், எத்தனை வருஷத்துக்கு இந்த பொருள் பயன்படும் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பாடுபட்டுட்டோம்.
0: நீங்கள் கைவினை தொழிலை தொடங்குறப்போ உங்களோட முதலீடா எவ்வளவு இருந்தது?
1: முதல்ல நாங்கள் வந்து சாவி கொத்து தான், கீ செயின்ஸ் தான் செய்ய ஆரம்பித்தோம். அதனால் வந்து பெரிய அளவிலான முதலீடு போட்டு நாங்கள் இந்த தொழில் செய்யலை. இப்போ நிறைய பேர் ஒரு இது கேட்டிங்கன்னா, பொதுவாக கேட்டிங்கன்னா ஒரு நாங்கள் 2 லட்சத்தில் ஆரம்பித்தோம், 3 லட்சத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சில லட்சங்கள் சொல்லுவாங்க, சில ஆயிரங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் ஆரம்பிக்கல, வெறும் 1000 ரூபாயில தான் இந்த தொழில் ஆரம்பித்தோம். நாங்கள் 1000 ரூபாயில மரம் வாங்கிட்டு வந்து தான் கீ செயின்ஸ் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் ஆரம்ப காலங்கள்ல வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பணத்துக்கு. இப்போ எங்களுக்கு பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை.

0: எங்களுக்கு எங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான அளவே எங்களுக்கு இந்த தொழில இருந்து வருமானம் வந்துட்டு இருக்கு. நல்ல வருமானமே எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நிறைய இடங்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் போயிட்டு இருக்கோம் நாங்க, நிறைய இடங்களுக்கு கண்காட்சிகளுக்கும் போயிட்டு இருக்கோம் நாங்க, நிறைய பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க.
1: இதுவரைக்கும் எத்தனை இடங்கள்ல வந்து நீங்க ஸ்டால் போட்டிருக்கீங்க?
0: நாங்க எல்லாமே வந்து அரசு விழாக்களுக்கு மட்டும்தான் ஸ்டால் போட்டுட்டு இருக்கோம். நாங்க முத முதல்ல ஸ்டால் போட்ட இடம் காசி தமிழ் சங்கமம், அப்புறம் டெல்லியில போய் போட்டோம், அப்புறம் திருநெல்வேலி போயிருக்கோம், மதுரை போயிருக்கோம், விருதுநகர் போயிருக்கோம், ராமேஸ்வரம் போயிருக்கோம், நம்ம கொடைக்கானல்லயே நிறைய தடவை போட்டிருக்கோம். உண்மையை சொல்ல போனா தமிழ்நாடு முழுவதும் சுத்தி வந்துட்டோம் நாங்க.
1: உங்களை மாதிரி பெண் கைவினை கலைஞர்களுக்கு அரசிடமிருந்து எந்த மாதிரியான உதவிகள் கிடைக்குது?
0: உண்மையா அரசாங்கத்துல வந்து பெண்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு நிறைய துறைகள் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச துறைகள் சொல்றேன். இந்திய வேளாண் அறிவியல் மையம் இருக்கு, கேவிஐசி டிபார்ட்மெண்ட் இருக்கு, மகளிர் திட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு, வாழ்ந்து காட்டுவோம் இருக்கு, எம்எஸ்எம்இ இருக்கு, பூம்புகார் அலுவலகம் இருக்கு. நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாகர்கோவில் ஆஃபீஸ் வந்து 9 மாவட்டத்துக்கான மக்கள் வந்து அங்கே போய் தான் கார்டு வாங்கணும். இது எல்லாத்துலேயுமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க. அந்த அடையாள அட்டையை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்தந்த துறையிலிருந்து நிறைய இடங்களுக்கு ஸ்டால் போடுவாங்க, அங்கே நம்ம போய் நம்ம பொருட்களை சந்தைப்படுத்திக்கலாம்.
1: ஒரு கைவினை கலைஞர் தொழிற்கடன் வாங்குவதற்கான வழிமுறைகள் என்னென்னு சொன்னீங்கன்னா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்.
0: எல்லா மாவட்டங்கள்லையுமே மாவட்ட தொழில் மையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க அங்க போய் நாங்க இந்த மாதிரி தொழில் பண்றோம், எங்களுக்கு வங்கி கடனா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் திட்டத்திலிருந்தே நிறைய மானியத்தினுடைய மானியமோட கூடிய நிறைய உதவி கடன்கள் இருக்கு. நம்ம அதை வாங்கி நம்ம தொழில ஆரம்பிச்சுக்கலாம்.
1: நீங்க ஒரு தொழில் முனைவரா இல்லாம பயிற்றுனராகவும் இருக்கீங்க, அதை பத்தின அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க.
0: நாங்க இது வரைக்கும் 10 மேற்பட்ட இடங்களுக்கு போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். காரக்குடியில கொடுத்துருக்கோம், தென்காசியில கொடுத்துருக்கோம், கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல போய் கொடுத்துருக்கோம், மதுரையில கொடுத்துருக்கோம், இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் பயிற்சி கொடுத்துருக்கோம். எதிர்காலத்திலயும் நிறைய இடங்களுக்கு போய் பயிற்சி கொடுப்போம்.
1: நீங்க நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, அதுல யாராவது தொழில் தொடங்கி இப்போ செஞ்சிட்டு இருக்காங்களா?
0: கண்டிப்பா எங்களுடைய மாணவர்கள் வந்து அவங்க தனியா தொழில் தொடங்கி அவங்க எங்கிட்ட சந்தேகம் கேட்பாங்க. நான் இந்த மாதிரி நாங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், இந்த பொருள் நாங்க செய்யணும், இதுக்கு என்ன மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கறத எங்களுக்கு சந்தேகங்கள் கேட்பாங்க. நாங்க பயிற்சி கொடுத்துட்டு அதோட நாங்க வந்துட மாட்டோம். அவங்களுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எங்களுடைய மாணவர்கள் எப்ப எங்களுக்கு போன்ல பேசினாலும் சரி அவங்களோட எல்லா சந்தேகங்களையும் நாங்க தீர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
1: பயிற்சிக்கான வாய்ப்புகள் எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது?
0: இப்ப வந்து நம்ம பயிற்சி கொடுக்கறது வந்து அரசாங்கத்துல இருந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து பெண்களை தான் அதிகமா தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி பெண்களை தேர்ந்தெடுக்கிற பயிற்சிக்கு தான் என்னையும் என்னுடைய கணவரையும் அனுப்புறாங்க. நான் வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த மிஷினை தொடுறதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நான் இப்போ ஒரு ஆணால போய் ஒரு பெண்ணை போய் டக்குன்னு தொட்டு சொல்லி கொடுக்க முடியாது. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க பயந்தாலும் கூட அவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்க கையை பிடிச்சி நான் நிறைய பேர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரம்பத்தில் வந்து அளவு முறைகள் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அளவு முறைகள் சொல்லி கொடுத்து அதை எப்படி கட் பண்ணணும், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அந்த மிஷினை வந்து எப்படி கையாளணுங்கிற அடிப்படை அறிவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு பிறகு தான் அடுத்தபடியான நிலைகள்லாம் அடுத்தது தான். முதல்ல வந்து அவங்களுடைய பயத்தை போக்கணும். மிஷினை கையில் எடுக்கணும்னா அவங்களுடைய பயத்தை போக்குனா மட்டும்தான் அவங்க மிஷினையே கையில் எடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பயத்தை போக்குறதுக்காக நான் அவங்க பக்கத்தில் போய் நின்று அவங்க கையை பிடிக்கிறதுனாலயே நிறைய பேர் அதுக்கப்புறம்தான் மிஷினையே தொட்டு வேலை செய்யவே ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க தொடுறதுக்கு அவங்களுடைய பயத்தை வந்து நம்ம போக்குனாவே அவங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்களுக்கே ரொம்ப ஆர்வமாயிரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் உண்மையிலே மிக்சி போடுறதுக்கே நிறைய பயப்படுறவங்களாம் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களை வந்து நம்ம ஒரு கட்டிங் மிஷினு, பப்பிங் மிஷினு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்த சொல்லும் போது அந்த பயத்தை போக்கி ஆரம்பத்தில் வரும்போது முதல் நாள் வரும்போது அவங்களுக்கு இருந்த பயம் நிச்சயமா கடைசி நாள் போகும்போது இருக்காது.
1: தொடர்ந்து எத்தனை நாட்கள் பயிற்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இது வரைக்கும் 1 பயிற்சியும் உண்டு, 15 பயிற்சியும் உண்டு, 20 பயிற்சியும் உண்டு. நாங்க அதிகப்படியா வந்து 20 பயிற்சிக்கு தான் போயிருக்கோம் நாங்க. ஏன்னா என்னைய பொறுத்தளவு வந்து இந்த 1, 4 இப்படி கொடுக்குற பயிற்சிகள் வந்து சும்மா அது வந்து அவங்களுக்கு வந்து முழுசா வந்து சென்றடையாது. அவங்க வந்து கண்ணுல பாக்குறதுங்கிறது வேற, அவங்க கையால தொட்டு அதை செய்யறதுங்கிறது வேற. இந்த 2, 3, 4 பயிற்சிங்கிறது வந்து அவங்க சும்மா கண்ணுல மட்டுமே பார்ப்பாங்க. கண்ணுல பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. அவங்க நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்ங்கிறது நம்ம செஞ்சாதான் அவங்கவுங்களை செஞ்சாதான் அவங்கவுங்களுக்கு புரியும்.
1: பயிற்சியின் போது பசுமை மிகு நினைவுகள் ஏதாவது இருந்தால் சொல்ல முடியுங்களா?
0: உண்மையை சொல்ல போனால் பயிற்சி அளிக்கும் போது எவ்வளவோ இடங்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்க போயிருக்கோம். ஆனால் வந்து கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் போய் நாங்கள் பயிற்சி அளிக்க போனோம். அது அந்த பயிற்சிக்கு பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக வந்த பொண்ணு அவங்க

0: வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், சொந்தக்காரவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்கள எப்படி நம்ம சாப்பிட வச்சு நம்ம கவனித்து அனுப்புவோம், அதுபோல் அந்த பொண்ணு வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா சாப்பிட வச்சு அனுப்பிவிட்டுச்சு. உண்மையிலேயே அந்த பொண்ணு நாங்கள் மறக்கவே மாட்டோம். இன்னொன்று வந்து, இன்னொரு பொண்ணு வந்து கேரளாவுக்கு போயிருக்கோம், சரி சுற்றி பார்க்கலாமே, ஏதாவது ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்களுடைய கணவரவே வந்து அவங்க சொந்தக்காரு, அவங்களுடைய கணவரவே வந்து நீங்கள் போய் சுற்றி காமிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையே கூப்பிட்டு வந்து ரெண்டு நாளாக எங்களை கேரளா முழுவதும் அவங்க சுற்றி காமிச்சு தான் எங்களை அனுப்பி விட்டாங்க. அவங்களோட இன்னும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் மறக்கவே மாட்டேன். உண்மையிலே அவங்க வந்து சிறந்த நண்பர்களாக இருக்காங்க இப்போ வரைக்கும். அவங்க
1: பயிற்றுனராக போய் நண்பர்கள்
0: நண்பர்கள் ஆகிட்டோம், குடும்ப நண்பர்கள் ஆகிட்டோம் நாங்கள்.

0: தொழிலோட மோட்டோ எதுவாக இருக்கிறது?
1: பிளாஸ்டிக் பயன்பாடை வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி மரப்பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். இந்த பிளாஸ்டிக் பயன்பாடை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு, பிளாஸ்டிக்கில் கிடைக்கிற எல்லா பொருளுமே மரத்தில் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நீங்கள் நினைப்பதை நிஜமாக்கும் எங்கள் அகம் கைவினை பொருட்கள். நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பொருள் தேவைப்படுதோ அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் பொருளை தயாரித்து கொடுத்துருவோம்.
0: இவ்வளவு நேரம் உங்களுடைய சாதனை பயணத்தை நேர்களுடைய ரொம்ப அழகாக பகிர்ந்துகிட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சி சாதிக்க நினைக்கும் பெண்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது. உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய என் தாய் வீடு கோடை பண்பலை 100.5 என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: இன்றைய யாதமாகி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்தார் தேனி போடி நாயக்கனூரை சார்ந்த கைவினை கலைஞர் உஷா நந்தினி கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. முருகேஸ்வரி அவர்கள்.

0: அறுவடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட் தெரியலையா?
2: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் August 30 ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
2: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், இணையத்தில் நீங்கள் விட்டு செல்லும் தடம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. நாம் தினமும் ஒரு போட்டோ

0: கமெண்ட்ஸ் செய்கிறோம், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம், லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுறோம். நான் மறந்தாலும் இனியும் நம்மளை மறக்காது. நாம் ஆன்லைனில் விட்டு செல்லும் இந்த தடத்தை தான் நம்ம டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். இது என்ன, இதனால் உருவாகிறது என்ன, அதை எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னா என்ன? நம்ம இணையத்தில் செய்யும் போஸ்ட், ஃபோட்டோஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ், சர்ச்சஸ், ஆன்லைன் பர்ச்சேசஸ் மற்றும் வெப்சைட் ஆக்டிவிட்டீஸ் போன்றவற்றை எல்லாத்தையும் உருவாக்கும் ஆன்லைன் ரெக்கார்டை தான் நம்ம டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி ட்ரிப் போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறோம், நம்ம போயிருக்க அந்த ரெசார்ட்டை டீட்டெயில்ஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாரும் வீட்டில் இல்லை, அவங்க இத்தனை நாள் ஆகும், இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற நிறைய டீட்டெயில்ஸை நமக்கு வந்து அது தெரியுது. இதை தான் நம்ம ஓவர் ஷேரிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மற்றவங்க நம்ம இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் டிஜிட்டல் ஃப்ரூட் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். என்னென்ன தகவல்லாம் அந்த டிஜிட்டல் ஃப்ரூட் பிரிண்ட்டை ஆகலாம் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டு, ஃபோட்டோஸு, இல்லை வீடியோஸ், கமெண்ட்ஸு, லைக்ஸு, உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸு, நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற ஷாப்பிங்ஸு, உங்கள் பப்ளிக் ப்ரொஃபைல்ஸு, ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன், இப்படி எது வேணால் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டாக தான் ஆகும். அது ஒரு ரெக்கார்டாக நம்ம அங்கே வந்து நம்ம இன்டர்நெட்டில் மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்ம எப்படி நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், நம்ம எந்த டேட்டாவை நம்ம வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷனை பப்ளிக்காக ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை பப்ளிக்கில் ஷேர் பண்ணுறதை முற்றிலும் தவிர்க்கணும். லைவ் லொக்கேஷன் மற்றும் ட்ராவல் பிளான் பற்றிலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா ப்ரைவசி செட்டிங்கை எப்போவுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். பழைய ஃபோட்டோஸை ரிவ்யூ பண்ணுங்கள். தேவையில்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். தேவையில்லாத ஆப்ஸு மற்றும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் மொபைல்ஸில் இருக்கிற ஆப்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும், ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம லொக்கேஷன் வந்து ரீடு அலோ இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியில் நம்ம அலோ எல்லாமே அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
2: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
3: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா, சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட் னு தெரியலையா?
4: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
5: இனி தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: தாமரசாமி, ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

சுவாசத்தில் கலந்த வாசமாக, நேசம் நிறைந்த நினைவுகளாக, பாசம் மாறாத உறவுகளுக்கு பாடல்களோடு பண்பலை தரும் இந்நீரும் நெஞ்சு நிறைந்தவை.

சுவாசத்தில் கலந்த வாசமாக, நேசம் நிறைந்த நினைவுகளாக, பாசம் மாறாத உறவுகளுக்கு பாடல்களோடு பண்பலை தரும் இந்நீரும் நெஞ்சு நிறைந்தவை.

ஒலிக்க வருகிறது முதல் பாடல். பராசக்தி திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கிறார் நம் அன்பு நேயர் நாகர்கோவிலிருந்து கோட்டார் கோலப்பன். 1952 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் கிருஷ்ணன் பஞ்சு. ஆர் சுதர்சனம் அவர்களின் சுகமான இசையில் காதல் எண்ணத்தை சொல்லும் கவி வரிகள், கே பி காமாட்சி சுந்தரம் இளம் மனதை தீண்டும் இனிய குரலால் கொஞ்சி பாடுகிறார் எம் எஸ் ராஜேஸ்வரி. கானத்தை எண்ணி இயங்கும் இதயங்களுக்காக மதிய வேளையில் மனம் மகிழ வருகிறது பாடல் 1:03.

இவர்களுக்காக. காதல் பாடல் பாடும் பி பி ஸ்ரீனிவாஸ், கே ஜமுனா ராணியின் குரல்களுக்கு கவி வரிகள் தந்தவர் கண்ணதாசன், எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் மேற்கத்திய இசை பாணியில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1961 இயக்கியிருக்கிறார் பி நீலகண்டன். கண்ணும் கண்ணும் பேசினால் காதல் நடனம் இப்படி தோன்றுமோ?

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி திருடாதே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கோவை நாமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, மதுரிமா, மரகதம், ஆறுச்சாமி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம்,

0: வீரியம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
4: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்த அரிசியவே பாத்துட்டு இருக்க?
6: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

ஒரு மணி 14 நிமிடத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தேனி ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் இவர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் சிவி ஸ்ரீதர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1962 காலம் கடந்தும் மாறாத கவி வரிகளை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன். அழகும் இளமையும் இணைந்து ததும்பும் குரல்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. ஆண்டு பல சென்றாலும் ஆனந்தத்தை அள்ளித்தர வருகிறது பாடல், கேட்கலாமா?

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
8: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்
7: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா?
8: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

மனதை விட்டு அகலாது நினைவுகளோடு இசை பயணமாய் கோடை பண்பலை நூறு புள்ளியாய் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க வருகிறது இனி பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கும் உள்ளங்கள் நாமக்கல் பாண்டாமங்கலம், கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், ராதிகா, ரக்ஷிதா. தரம் குறையாத வரிகளுக்கு சொந்தம் கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்க, காதல் உறவாடும் கனிவான குரல் பி சுஷீலா. 1959 வெளிவந்த இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஏ பீம்சிங். பெண்ணின் பெருமையையும் இல்லறத்தின் இனிமையையும் ஒரு சேர சொல்லும் பாடல் பண்பலையில் வலம்பெறும் நேரம் 1:23.

நெஞ்சில் நிறைந்தவை இனி கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கோயம்புத்தூர் நிகமம் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, செந்தில்குமார், சிவராஜ், மாணிக்கம், அங்குராஜ் இவர்களுக்காக. 1968 பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், ஆலங்குடி சோமுவின் அற்புத வரி

குழந்தையை மட்டுமல்ல குரலையும் கொஞ்சி பாடி இருக்கிறார்கள் டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. மழலை மொழியின் மகிழ்வினை எண்ணி தெளிக்க உங்களிடமே தருகிறது உங்கள் இசையன்னை பாடலை.

0: குறை பண்பலை நூறுபுலை ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

1:32 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி நேர் வழி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி இவர்களுக்காக. சில படங்களுக்கே இசை அமைத்திருந்தாலும் என்றும் தித்திப்பை தரும் பி எஸ் திவாகர் இசையமைப்பில் எம் ஜி பாலு இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1968 மருதகாசியின் மனம் மயக்கும் வரிகளுக்கு மல்லிகை முல்லையை குரலிலே மனம் வீச தந்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. கொஞ்சி கொஞ்சி நெஞ்சம் நிறைக்க வருகிறது பாடல் 1:33 நிமிடத்தில் கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ்.

0: பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
3: ஹலோ, நான் சியான் விக்ரம் பேசுறேன்.
4: சேர்த்து வச்ச காதல் வந்து தாக்குதடி, அழிய தாக்குதடி.
3: சந்தோஷமா கூட எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க கோடை எஃப்எம் கேளுங்க.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம்.
4: முதல் முறையாக நுரையீரல் புற்றுநோய்க்கு ஒரு வேக்சின் வந்துட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதாவது மனுஷங்களுக்கு ஆராய்ச்சி செய்கிற லெவலுக்கு அது வளர்ந்து வந்திருக்கு. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் கேன்சர் அழிக்கிறதுக்கு எந்த வேக்சின் எஃபெக்டாக இருந்ததாக நம்ம கவனிச்சதே கிடையாது. கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்காக ஒரு வேக்சின் இருக்குது. பட் அது வந்துட்டு வேலை செய்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் ஒரு பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால் வர புற்றுநோய். அந்த பேப்பிலோமா வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலே அதை அழிக்கிறதுக்கான பலத்தை கொடுக்கறது இந்த சர்விக்ஸ் கேன்சர்னுடைய வேக்சின். ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுக்கு ஒரு வேக்சின். ஆனால் மற்ற எல்லா கேன்சரும் இன்ஃபெக்ஷன்னால் வர்றது கிடையாது, தானாக நம்ம உடம்பே நமக்கு எதிர்ப்பை உருவாக்குற ஒரு செல்லினுடைய தன்மை தான் கேன்சர்னு சொல்கிறோம். அதை எப்படி தவிர்க்கிறது? ஸோ இப்போ எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாராவது 8ஆம் கிளாஸ், 9ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆர்என்ஏ அப்படின்னா என்னன்னு தரும், டிஎன்ஏ ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ ப்ரோக்ராம் பண்ணி வேக்சினை தயாரித்தா லங் கேன்சர் எங்கே வந்து பிறந்தாலும் உடம்பில் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ டெய்லி ஒரு கேன்சர் பிறகுதுன்னு வச்சுக்கோங்க, நுரையீரலில் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறார், அவர் சிகரெட் பிடிச்சி 15 வருஷம் ஆகிட்டுருக்கு, ஒரு நாளுக்கு ஒரு கட்டுக்கு மேலே பிடிக்கிறாரு, இவங்களுக்கு லங் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். டெய்லி ஏதோ ஒரு லங் கேன்சர் உருவாகும், ஏதோ ஒரு டைம் அந்த லங் கேன்சர் உருவான லங் கேன்சர் பயங்கர பெருசாகி அது கேன்சராகி நம்ம சுவாசிக்கிற காற்றுக்குள்ளே பூந்துடும், அப்புறம் ரத்தம் வரும், இருமல் சளியில், இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ் நிலையில் கண்டுபிடிக்கும்.

0: ஆனால் இப்போ இந்த வேக்சின் வந்ததுனால, வேக்சின் நம்ம கொடுத்துட்டோம்னா, தடுப்பூசி கொடுத்துட்டோம்னா கேன்சரே திருப்பி வராத அளவுக்கு அந்த வேக்சினுக்கு தன்மை இருக்குது. ஸோ இது ரிசர்ச் ஆரம்பிச்சிருச்சு எல்லா புற்றுநோய் நபர்களுக்கும். இது ஒரு நல்ல செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நுரையீரல் புற்றுநோய் தான் மிக கஷ்டமான புற்றுநோய். அதிகமான உயிரிழப்பு உலகத்தில் கேன்சர் ஆகலாம் வருதுன்னா அது நுரையீரல் புற்றுநோய்க்கு தான். இந்தியாவிலையும் நுரையீரல் புற்றுநோய் அதிகமாயிட்டே போகுது. ஸ்பெஷலி தமிழ்நாடும் கேரளாவிலையும் மிக அதிகமான லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நெஞ்சல் நெறிந்தவையில் இனி குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கொடைரோடு 8 நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி. 1971 பி நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு மனதில் நிற்கும் இசையமைப்பு மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். புதுமை ததுமும் புலமை பித்தனின் வரிகளுக்கு எங்கே சென்றாலும் ஆவலாக கேட்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன். எங்கே பாடல் என்று ஏங்கி காத்திருக்கும் மனங்களை இணைக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் பாடல்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தென்காசி சுப்பலாபுரம் குணசேகரன், அதிதீரன், பாரத், பிரியன், ரஞ்சினி இவர்களுக்காக. பூவை செங்கூட்டுவனின் தத்துவம் நிறைந்த எழுச்சி வரிகளுக்கு ஊரறிந்து உரக்க பாடியவர் இசையரசர் டி.எம். சௌந்தரராஜன். மெலிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் சாணக்கியா இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1968. செல்லும் பாதை எங்கும் தேனை ஊட்டும் பாடல்களை தர நாள்தோறும் இணைந்திருங்கள் கூடை பண்பலை 100.5.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. ஈரோடு பெருந்துறை ஆயில் கவுண்டன் பாளையம் தேவராஜ் கௌசல்யா நந்தகுமார் இவர்களுக்காக. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1967 அன்பு கவிதை சொல்லும் வாளியின் வரிகளுக்கு அழகான குரலில் அடியெடுத்து பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. இழிசை பயிலாத இதயங்களையும் இணைக்க வருகிறது பாடல் 1:53 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

மாத மலை மகளோ.

0: ஆடும் என்ன மேலத்த கொட்டுறதும் என்னி துரத்துறதும் மோரா செய்யறானு கண்ணத்த கடையிறதும் ஊரா ஊரூரா சுத்துறதும் இப்போ இல்லாட்டி எப்போ இப்போ இல்லாட்டி எப்போ.
1: வணக்கம், நான் சைந்தவி பேசுறேன். பண்பலைனாலே பாட்டு கேட்கறதுக்கு தான். கோடை எஃப்எம்னா கூல் எஃப்எம். இந்த கோடை எஃப்எம் உங்களுக்கு கூல் பண்றதுக்காகவே நிறைய பாட்டுகள் ப்ளே பண்ணுவாங்க. அதுல ஏன் பாட்டு வரும் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

மனம் நாடிய பாடல்களை கேட்டு இசை பாடிய இதயங்களோடு இணைந்திருந்த மகள்வில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி அதிரடியான கானங்களோடு வலமுற காத்திருக்கிறது டோல் தமாக்கா தூள்.

மொழிகள் பல இருந்தாலும் இந்த மொழிகளை கடந்து நம் மனங்களை ஒன்றாக இணைப்பது இசை. இசைக்கு மொழிகள் இருக்கலாம், ஆனால் இசையை ரசிக்க மொழி தேவையில்லை. ஒரு பாடல் தொடங்கியதும் அதன் தாளம் நம்மை ஈர்த்துவிட்டால் அடுத்த சில நிமிடங்களில் அந்த இசையோடு நாமும் இணைந்து பயணிப்போம். அப்படிப்பட்ட உற்சாகமான இசை பயணத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூல். நிகழ்ச்சியில் உங்களோடு அபிநயா கணேஷ்.

0: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
1: நிறுவனங்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தோல் தமாக்கா தூள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாகப்பட்டினம் ஆரோக்கியசாமி அவர்கள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்கள்.

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444911444.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் விழா குழுவினர்.
6: உற்சாகமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடை பண்பலையின் நேரம் பிற்பகல் 2:40. டோல் தமாக்கா தூள் தந்து கொண்டிருக்கிறது பழமொழி பாடல்களை.
7: சுவடி கா எங்க பவுமியா சொப்பைல சுடா.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

உற்சாகமூட்டும் பலமொழி பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அபிநயா கணேஷ். வரவிருக்கிறது உயிரெழுத்து முன்பாய் செய்திச் சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே,

மௌனங்களை கலைத்து மனங்களை இணைக்கும் பாசப்பாலமாய் உயிரில் நின்ற நினைவுகளாய் இதய அறைகளின் கதவுகளை திறந்து இன்ப சாமரம் வீச நெய்ய உறவுகளின் நெஞ்சில் நின்ற கீதங்களை காற்றலை வழியே இசைமீட்ட வருகிறது 100.5 இன் உயிரெழுத்து.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் பாடல் தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்று தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் தன்னை பற்றி கூறியிருப்பதை கேட்போமா? 26 வருடங்களாக பண்பலையை கேட்டு வருவதாகவும் தன்னம்பிக்கையை கொடுத்தது, மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற உயிர்கள் மீது எப்படி

நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் தன்னை பற்றி கூறியிருப்பதை கேட்போமா? 26 வருடங்களாக பண்பலையை கேட்டு வருவதாகவும், தன்னம்பிக்கையை கொடுத்தது, மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற உயிர்கள் மீது எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்று இவை அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது உயிரில் கலந்த கோடை பண்பலைதான் என்றும், இறைவன் தந்த பரிசும் கோடை பண்பலைதான் என்றும், பண்பலை இல்லையென்றால் தன் வாழ்க்கை முழுமை பெறாது என்றும், தன் விருப்பப்பாடலாக மன மகிழ்ச்சி என்ற தலைப்பில் பாடலை எழுதியுள் அனுப்பியுள்ளார் நம் நேயர். நேயர்களின் விருப்பப்பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது இதயம் படத்திலிருந்து பாடல். வானத்தில் உள்ள நிலவு அழகு என்றால் பூமியில் வாழும் பெண்ணும் பூக்களும் தான் அழகு. பெண்ணிடம் உள்ள அன்பு, காதல், பொறுமை, உழைப்பு, சகிப்புத்தன்மை என எல்லாம் நிறைந்தது பெண்ணிடம்தான். பெண் என்பவள் வர்ணிக்க முடியாத தேவதை.

0: அழகு டைல்ஸ். அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் பிலா குழுவினர்.
7: கோடை பண்பலை நெருப்பிலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
11: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்கள் எல்லாம் ஒரு ஜென்ரலாக நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, ஹை ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது சப்போஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், ஸோ அதெல்லாம் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வந்தால் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. மெயின் வந்து அது வந்து மெட்டாடார்சியல்னு சொல்லுவோம். அந்த ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விரல் பகுதியில் வெயிட் எல்லாம் ஜாஸ்தி போகும். அப்போ வந்து அதில் அழுத்தம் ஆகும்போது, அது எலும்பு மேலே அழுத்தம் ஆகும்போது நமக்கு வந்து அது வந்து மெட்டாடார்சியல்னு சொல்லுவோம். அது முன்பக்காலில் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோவோட இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஹை ஹீல் ஸ்லிப்பர்ஸில் ஸோ அவங்களுக்கு வந்து கூராக இருக்கும் முன்பக்கம். அந்த கூராக இருக்கும்போது விரலை பிடிச்ச அழுத்தும் போது இந்த அதில் நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து அதில் வந்து அழுத்தம், தோல் அழுத்தமாகி அழுத்தமாகி பார்த்திங்கன்னா அது கெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ரொம்ப வலி கொடுக்கும். ஸோ அது மேலே மோதி மோதி அந்த மாதிரி காசாகவும் இருக்கலாம். அதே மாதிரி நகம் பார்த்திங்கன்னா உள்பக்கம் வளர்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இது பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ப்ராக்டிஸ் இல்லாமல் நடக்கும் போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நிறைய ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த ஆங்கிள் வந்து ஸ்ப்ரெயின் ஆக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லிகமெண்ட்டே ரொம்ப லாக்ஸ் ஆகிறதுனால பின்னாடி எங்கேயாவது விளையாடும் போதோ இல்லை எங்கேயாவது இது பண்ணும்போதோ கால் அடிக்கடியே ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பெரிய அந்த காஃப் மசில் பிரச்சனை, ஸோ காஃப் டைட்னஸ் வருது, இந்த மாதிரி வந்தாலும் அதை நீங்கள் பெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பேக் பெயின். ஏதாவது ரொம்ப பின்னாடி வந்து பேக் பெயின் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலான ஸ்லிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி மாதிரிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே இந்த தலை சுத்தல் சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து அந்த ஒரு பேலன்சிங் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களும் பெட்டர் அவங்க யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கும்போது உங்கள் கால் மசில் வந்து வீக் ஆகுது, ஃபெட்டிக் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலுமே அதை பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கணும்.

0: எப்பயுமே பெட்டரான விஷயம். ஸோ எப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருதோ, நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃபுட்டு எப்போல்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருதோ ஃப்ளாட்டான ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மெயினாக ரொம்ப சாஃப்டாக இருக்க ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த மைக்ரோசெல்லில் வர எம்சிஆர் ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்க ஸ்லிப்பர்ஸாக, இந்த மாதிரி இருக்க ஸ்லிப்பர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட் பெயின் எதுவும் வராமல் இருக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

இதயம் தொடும் இன்னிசையை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து பாடல். நமக்கு கிடைக்க வேண்டியது உடனே கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு தெரியாமலேயே போய்விடும். அதற்காக உழைத்து காத்திருந்து பெறும்போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாம் உணர முடியும். காத்திருப்பும் ஒரு சுகம்தானே.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலை நெருப்பிலி ஐந்தில் இன்று மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

சிறியோரம் இசையை மீட்டிக் கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி சிந்து பைரவி படத்திலிருந்து பாடல். முகத்தில் புன்னகைதான், ஆனால் மனதிற்குள்ளோ 1000 கவலைகள். இந்த பாடலை கேட்கும்போது சிறு வயதில் அம்மாவின் தாலாட்டுதான் ஞாபகம் வருதாம்.

மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவின்

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசையால் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கிறது. 100.5 உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சி தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதய கோயில் படத்திலிருந்து பாடல். காதலின் வலி என்பது சத்தமாக அழுது தீர்ப்பதில் இல்லை, உதடுகள் துடிக்க வார்த்தைகள் வெளிவராமல் மனதிற்குள்ளே தவிப்பதுதான்.

கானம் பாடும் கவிக்குயில் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி தெய்வ வாக்கு படத்திலிருந்து பாடல். பசி, தாகம், தனிமை, வெறுமை, இத்தனை துயரங்களையும் விரட்டிவிட்டு உள்ளத்தில் எல்லையற்ற நிம்மதியை தருவது இசையும் கவிதையும் தான். உள்ளத்திற்குள் உண்மையான நிம்மதி தரும் இந்த பாடலை கேட்டு

0: லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
8: கோடை பண்பலை நெருப்புளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தோரிகை.
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
0: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கோடை பண்பலை நெருப்புளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் பிராயர்களின் வண்ண தோரிகை.
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: சுடத்தரும் உயிர் கேட்டேன், உயிர் கேட்டேன். நசையரும் நசையரும் நசையரும்.
1: நசை
2: ஆசை
1: அல்லது
2: அன்பு
1: அல்லது
2: நம்பிக்கை
1: அல்லது
2: ஈரம்.
1: நசை
2: ஆசை
0: நசையரும் மனம் கேட்டேன், நித்தம் நவமென சுடத்தரும்.

இதயம் இனிக்கும் இன்னிசை தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்களின் விருப்பத்தில். நிகழ்ச்சியில் இனி நாடோடி பாட்டுக்காரன் படத்திலிருந்து பாடல். காதலின் தூய்மையை சொல்லும்போது இந்த நிலவும் மலரும் தென்றலும் கூட காதலின் முன் தோற்றுதான் போகும். காதலர்களின் கண்ணில் மின்னும் வெளிச்சம் உலகத்தையே அழகாக்கும் சக்தி கொண்டது.

0: கிட்ட இருக்க அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இசையின் வசந்தமாய் கொடைப்பண்பலை 105 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனிதன் படத்திலிருந்து பாடல். சில உறவுகள் நாம் செய்யும் நல்ல செயல்களை பார்ப்பதில்லை. பணம் இருந்தால் போதும் அவர்களுக்கு. ஆனால் கஷ்டம் வரும்போது நம்மோடு வரும் உறவே உண்மையானது. அப்படிப்பட்ட உறவை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது.

மௌனத்தின் மொழியாய் மனம் தொட்ட பாடல்களை இதமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது நூற்புள்ளியின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்தார் தொழுதூர் ஆரோக்கியசாமி அவர்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேயர்களே.

0: இனி அணில் கொழுக்கட்டை மாவு. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், தாராபுரம், விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகையில் திக்குமுக்கு வண்ணத்துரிகை நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 469 அதிகரித்துள்ளது. ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க காரணம் தெரிவிப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பப்பார்கர் தாய்லாந்தின் குவானன் பாந்தத்தான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.

கடகடன்னு படப்படன்னு மடமடன்னு சடசடன்னு சும்மா பட்டாசு வெடிக்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற திக்குமுக்குகளை நம்ம நேயர்கள் திக்காம திணறாம சொல்ல அழைக்கிறது நம் கொடைப்பண்பலை 100.5 திக்குமுக்கு வண்ணத்தோரிகை. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள் அறிமுக உள்ளங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு முதலாளி ரவிச்சந்திரன்,

மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 24 24 26 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு முதலாளி ரவிச்சந்திரன், காத்தாயி மகேஸ்வரி.

0: தாயி
1: முதலாளி
0: எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியா உட்கார்ந்துருக்கேன்.
1: ஆமா முதலாளி,
0: ஆனா பாட்டு பாடும் போது எதுக்குமா அங்கிட்டு இங்கிட்டு இப்படியே முழிக்கிற திரு திரு திருன்னு.
1: நல்லா பாடிடணும்.
0: இல்லம்மா, நீ நல்லா பாடணும்னு நினைச்சாலும் அதான் நடக்க போறது இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ திரு திருன்னு முழிக்கணும்? நீ பாடிக்கு பாடி விட்டுற வேண்டியதானே.
2: என்ன பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அதனால நம்ம பண்றது
0: தெரியப்படாது, புரியப்படாது.
1: நான் தான் போங்க முதலாளி, நான் உங்க மேல கோபமாவும் சோகமாவும் இருக்கேன்.
0: எதுக்குமா அப்படி செய்யற?
1: இல்ல, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, கொஞ்சமாவது சம்பளத்தை கொடுங்க. என்ன ஒரு விசேஷமா ரெண்டு விசேஷமா, ஏழு விசேஷம்.
0: ஆமா,
1: நான் எங்க போறது? சும்மா மொய் வைக்க போனா மொய் வைக்காம வெறும் சோறை மட்டும் தின்னா என்ன?
0: நம்ம வாடிக்க போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, அதுவும் கல்யாண வீடு நாலஞ்சு வீடு இருக்குன்னா எந்த வீட்டுல கறி குழம்புன்னு பாக்க வேண்டியது. மத்த வீட்டுல எல்லாம் சாப்பிட்டீங்க சார், சாப்பிட்டேன் சார் சொல்லிட்டு கறி குழம்பு வீட்டுல மட்டும் போய் நல்லா சாப்பிட வேண்டியது, பேசாம கிளம்பி வந்துகிட்டே இருக்க வேண்டியது.
1: ஆனாலும் பாருங்க, காது குத்து வச்சிருந்தாங்க முதலாளி, அங்கதான் எனக்கு
3: தர்மேந்திரா,
1: அங்க போகவே எனக்கு நேரம் கிடைக்கல தெரியுமா.
0: அங்கதாமா கறி
1: நல்லா கறி கூட்டா வெட்டாம இல்ல.
0: என்னமா நீ, அதாவது செய்முறை செய்யறத பத்தி எல்லாம் எப்பவுமே யோசிக்க கூடாது.
2: இது உலக நடிப்புடா சாமி.
1: முதல்ல நீங்க செய்முறையே செய்யறது இல்லையா?
0: செய்முறை செய்யறது இல்லைங்கிறது மட்டும் கிடையாது, கூப்பிடலனா கூட கறிச்சோறு போறா தெரிஞ்சா போயிருவான். போய் உட்காந்து சோறை நல்லா குமிச்சு வச்சு குழம்ப உள்ள ஊத்தி அதுக்குள்ள இறங்கி நின்னு சாப்பிடுறது.
1: அப்படி சாப்பிட்டுதான் இருக்கீங்க போல.
0: கறி பத்தலைன்னா அண்ணா இங்க வாங்க, ஏன்னா பக்கத்துல கவனிங்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படியே நம்மளே
1: கொஞ்சம்
0: கவனிங்க அப்படின்னு சொல்லி. கூடுமான வரைக்கும் சோறை தவிர கறியா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவோம்.
1: முதலாளி, இனிமேல நீங்க போற ஃபங்க்ஷனுக்குலாம் சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருந்து
4: உட்காந்துக்கிறேன்.
0: அவரே எப்படி சொல்லி இருக்காருங்கிறத சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடுனதுல இருந்து தொண்டை கம்முதேமா, அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு கொடுத்தேல, அது என்னது மாதிரி?
1: அது பேர் வைக்கல.
0: பேர் வைக்கலையா?
1: இல்ல, என் பையன் சொன்னியா அவருக்கு மட்டும் கொடுத்துடாதவான்னு சொன்னா, இல்லடா அவர் சம்பளம் கொடுக்க மாட்டாருல, நான் கொடுத்தே அவன் கொண்டு வந்தேன்.
0: கரகரங்குதேம்மா.
1: இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தெரியும்.
0: முடிஞ்சிருமா?
1: இல்ல முதலாளி, நல்லா இருக்கும்னு சொன்னேன்.
5: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
6: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
5: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9

0: 4999114.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
6: 350-5151.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
13: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் சித்திரச்ச வண்ணம்.
14: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.
16: கோடை பண்பலை 100.5
17: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
16: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
18: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
19: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
0: யாருமா எழுதுனது? இப்ப சொல்லுமா.
6: எழுதுனது இருக்கட்டும், முதலாளி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்.
0: என்னமா?
6: நானும் வந்தது இருந்து பார்த்தேன். இன்னைக்கு என்ன முதலாளி வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைலோட வந்திருக்கிறாரு அப்படின்னு. இப்பதான் முதலாளி பக்கத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியுது, காதுக்கு மேல லேசா ஏன்னோ கொத்தா முடி பிஞ்சு வாய் கிடக்குது, சொட்டையா வேற இருக்குது. என்னது
4: வர வர நம்ம மரியாதை எல்லாம் இப்படி கிழிஞ்சுகிட்டே வருது.
0: வேற வழியும் இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்தே அப்படித்தான் இருக்கு. நான் அப்புறமா சொல்றேம்மா. இல்ல இல்ல, முடி பிஞ்சதானே சொல்றேன். இந்த முதல்ல இந்த திக்குமுக்க யார் வந்திருக்கான்னு கேட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. வணக்கங்க. இந்த வணக்கங்க.
10: ஜெயஜோதி பேசுறேன்.
6: நல்லா இருக்கும் ஜெயஜோதி அக்கா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி
0: தங்கச்சி, திக்குமுக்க ஒண்ணு இருக்கு, அப்படியே சொல்லி விட்டுருங்க.
10: சொல்லுங்க.
6: ரூபா கிட்ட ரூபாய் கேட்டாங்க ரூபாஸ்ரீ.
0: சரி,
6: ரூபாஸ்ரீ கேட்ட ரூபா ரூபா கிட்ட இல்லாததனால ரூபாஸ்ரீக்கு ரூபாய தீபா கொடுத்தாங்க.
0: யாரு? தீபாவா?
6: ஆமா.
0: அந்த புள்ள எங்க இருந்தாலும் ஆளை போட்டு தேடுமா. ரூபா அந்த புள்ள தானே கொடுத்துச்சு.
6: ஒண்ணு இல்ல, ரூபா கிட்ட ரூபாய் கேட்டாங்க ரூபாஸ்ரீ.
0: சரி,
6: ரூபாஸ்ரீ கேட்ட ரூபா ரூபா கிட்ட இல்லாததால ரூபாஸ்ரீக்கு ரூபாய தீபா கொடுத்தாங்க.
0: இந்த தீபா தாயா? சொல்லுங்க ஜெயஜோதி தங்கச்சி.
10: ரூபா கிட்ட ரூபா இல்லாததால ரூபாஸ்ரீ கிட்ட கேட்டாங்க.
0: இன்னொருத்தவங்க யாரும் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேப்பேன். வணக்கங்க.
5: இருவருக்கும் மாலை வணக்கம் சார். காரைக்குடி சாமிநாதன்.
0: என்னங்க சாமிநாதன், எப்படி இருக்கீங்க?
5: என்ன சார், நீங்க போன வாரம் அந்த
0: இனிமே
5: தேனி மாவட்டத்துக்கு வரக்கூடாது.
0: என்ன
5: வீட்டுக்கு?

0: அந்த ஜன்னல் வழியா அப்ப ஒரு கை வந்துச்சு.
1: சரி,
0: அதோட
2: நான் அப்ப போன
0: பாருங்க, கதவு வேற மூடி கிடக்கு, எந்த பக்கம்
1: போறதுன்னு தெரியல.
0: காரைக்குடி ஏற பஸ்க்கு போய் கரூர் பஸ்ல ஏறி
2: இவர் குழப்பத்துல
0: சார் வந்து இவ்வளவு தூரம் சமாளிச்சு வந்துட்டு
1: விஷயம். அதனாலதான் முதலாளியா இன்னமும் பண்ணிட்டு இருக்காரு.
0: நான் இந்த காட்சியை பாக்குறது நேரம் வீட்டுக்கு போனேன். நல்லா தான் எல்லாம் பேசி எல்லாம் காட்சி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவமா நான் அவன் பார்த்ததே
2: இல்லம்மா. நேரடியா பார்த்ததுனால சொல்றாரு, நீ பாக்கல அதனால உனக்கு தெரியல. இப்ப சாமிநாதன் சொல்லுங்க,
1: அந்த கண்கொள்ளாச்சு காட்சியை பாக்கணும் தான்
2: நினைக்கிறேன்.
1: இந்த திக்குமுக்கு தானே ரூபாய் கிட்ட, அதாவது ரூபாய் கிட்ட ரூபாய் கேட்டாங்க ரூபாஸ்ரீ. ரூபாஸ்ரீ கேட்ட ரூபாய் ரூபா கிட்ட இல்லாததுனால ரூபாஸ்ரீக்கு தீபா காசு
0: கொடுத்துட்டாங்க.
2: முதல் தர வர்றவங்களுக்கு தான் ரெண்டு
1: முறை.
2: நீங்க கரூர் பஸ்ல ஏறினீங்கல்ல, அப்ப இருந்தே வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஒண்ணு வாங்கி கொடுத்து இவருக்கு ஒரு குளுக்கோஸ் ஏத்தணும் அப்படின்னா தான் வந்து நல்லா வருவாரு.
1: சரிங்க, வாங்க.
2: வணக்கங்க. யாருங்க தங்கச்சி?
3: தேனி மாவட்டம்
2: பெரியவளம். என்ன முரியேஸ்வரி, நீங்க அப்பப்ப வர்றீங்க, அப்புறம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் காணாம போயிருங்க.
3: நீங்க
2: எல்லா வீட்டுலயும் மொய் வச்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எல்லாம் எப்படி போறதுன்னு வேணாம, இனிமே போகும்போது கவனமா இருங்க. முரியேஸ்வரி
1: சொல்லுங்க. இந்த ரூபாய
3: இல்ல
2: ஒரே ஒரு தரம்
1: கேட்டுட்டு சொல்லுங்க. ரூபா கிட்ட ரூபாய் கேட்டாங்க ரூபாஸ்ரீ. ரூபாஸ்ரீ கேட்ட ரூபாய் ரூபா கிட்ட இல்லாததுனால அந்த ரூபாய தீபா கொடுத்தாங்க.
3: ரூபா கிட்ட ரூபா கேட்டாங்க ரூபாஸ்ரீ. ரூபாஸ்ரீ கிட்ட ரூபா இல்லாததுனால அந்த ரூபாய
1: தீபா
2: கொடுத்தாங்க. கொஞ்சம் சந்துக்குள்ள மாறி போயிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பாட்டு இருக்கு முரியேஸ்வரி, இங்க தென்கரையில இருந்து வடகரை வரைக்கும் கேட்கணும். அது
1: தென்கரையில இருக்கிறவங்க வடகரைக்கு ஓடணும்.
2: தென்கரையில தானே இப்ப நீங்க இருக்கீங்க.
1: வடகரைக்கு வருவாங்க.
2: வடகரையில கேட்கணும் இந்த பாட்டு. அங்க இருந்து எல்லாரும் ஓடணும். போடுங்க நீங்க பாட்டு. ஊரை காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க இவங்களாம். முடிஞ்சு
1: பாடுறதுக்கு முன்னாடி
2: அது பாலைவனத்தை வழியா போறாங்க இவங்களாம். மாமா ஒருத்தர் கூட போறாரு. மாமா ஒருத்தர் கூட போறாரு.
1: மாமோயா
2: மாமா பாடுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கு. இது புதுசா இருக்கு, பாடுங்க இன்னொரு
1: தடவை.
2: இப்படி எல்லாம் மாமாவை கூப்பிட்டு அவரும் தென்கரையை காலி பண்ணிடுவாரு.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
5: அடுத்த திக்குமுக்கு எடுத்தாச்சலம்மா?
6: எடுத்தாச்சு முதலாளி. ஒன்று சிங்க எடுத்துருமுங்க.
5: என்னம்மா இங்கிட்ட? என்னம்மா
6: இங்கிட்டு?
5: இங்கிட்டு
6: இங்கிட்ட முடி இருக்குது, இங்கிட்ட மட்டும்தான் இப்போ பெய்யிருக்கு.
5: ஓஹோ, இப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு
6: சொல்லுங்க முதலாளி, என்ன நடந்துச்சு? உள்ளதை உள்ளபடி சொல்லுங்க. எனக்காக ஒன்று நான் கேட்கல, நம்ம மக்களுக்காக கேட்கறேன், சொல்லுங்க.
5: அதாவது ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பிரச்சனைம்மா. முதல் பிரச்சனைக்கு மன்னிச்சு விட்டுட்டாங்க.
6: ஓஹோ, சரி.
5: ரெண்டாவது பிரச்சனைக்கு தான்மா சண்டை. என்னன்னா, உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கோலை கிச்சன்ல இருந்து இந்த உருண்டை கரண்டி இருக்குல்ல,
6: அதுல
5: கொஞ்சோண்டு குழம்பு அள்ளிக்கிட்டு அங்க இருந்து வந்துச்சு.
6: சரி,
5: ஏங்க இந்த நானு 2-3 தடவை டேஸ்ட் பாத்துட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, நீங்க கொஞ்சம் பாத்து சொல்லுங்க, எனக்கு கைய காட்டுங்கன்னு. ஏமா நல்லா ஊதித்தனமா
6: குடுக்கிறேன்,
5: பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு மூணு அப்படியே கொதிக்க கொதிக்க ஊத்திடுறாரு. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லி ஊதிட்டு ஊத்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பர்மா, சூப்பர் சூப்பர்னு. உப்பு உரப்பு வேற லெவல் அப்படின்னு, புளி அப்படின்னுச்சு. எங்க அம்மா கூட அப்படி வச்சது கிடையாது. சூப்பர்மா அப்படின்னு, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படித்தானே சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு போச்சு. ரெண்டு எட்டு போயிட்டு திரும்பி வந்துச்சு. ஆமா, இது என்ன குழம்பு? நான் துரு துரு துரு துருன்னு முழிக்கிறேன்.
6: எது இப்படி கேட்டதுக்கா?
5: அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் சொன்னது பூரா
6: பொய்யேன்.
5: இங்கே இருங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சு. அப்புறம் சோறு
6: நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்களேன். ஏன்
5: முதல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா
6: நல்லா இல்லைன்னு சொல்லுங்க,
5: ஏன் இப்படி உளறீங்கன்னு சொல்லி போயிருச்சு.
6: சரி,
5: அப்புறம் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது, ஏங்க எனக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு.
6: பூசாரியை கூட்டிட்டு வந்து ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க.
5: மேலையா பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல அதை சொல்லல, அதை சொல்லல, அதை சொல்லி இருந்தாலும் அடி விழுந்துருக்கும், அதை சொல்லல. உங்க குடும்ப சண்டையில நான் எதுக்குமா வரப்போறேன்னு சொல்லி முடிச்சேன்.

0: இங்கே பாருங்க, முதல்ல நான் ஒரு ஐடியா சொல்றேன்.
1: சொல்லுமா?
0: இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அடுத்த முறை நீங்க முடிவெட்ட போகும்போது ஒட்டை வெட்டிருங்க, அக்கா கைக்கு பிடிக்காத அளவுக்கு, இல்லாட்டி மொட்டையா கூட அடிச்சிருங்க.
1: ஓ, விருப்பம் அதுதான், அது எனக்கு தெரிய வருது. கொஞ்ச நேரம் இருமா.
2: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை.
8: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி

0: இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
4: கால் 9244504444.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: யாரோ நம்ம புதுசா சங்கத்துக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காங்கம்மா. ஆமாமா, அதனால யாருன்னு சொல்லிட்டு
7: சரி முதலாளி
6: திக்கு முக்கையும் சொல்லுங்க.
7: இவங்க வந்து முதலாளி
6: கண்ணு தெரியலையா?
7: இல்ல முதலாளி, சிவகாசி பராசக்தி காலனி
6: சரி
7: பால விநாயகர் கோவில் தெருல இருந்து
6: சரி
7: கருப்பசாமி கணேசர்
6: ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க.
7: ஆமா,
6: இந்த கணேசன் கருப்புசாமிங்கவும் இங்கே நம்ம ஏரியா கணேசன் கருப்புசாமியோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வேற வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, சிவகாசியில இருந்து கணேசன். ஆனால் மூணு திக்கு முக்க ஒரே ஆட்டையில எழுதி இவ்வளவு சிக்கனமா செய்யக்கூடாது கணேசன். நீங்க
7: சரி இருந்தாலும் நம்ம ஒன்னு ஒன்னா கூட சொல்லிடலாம் முதலாளி.
6: சரி,
7: இந்த வாரத்துக்கு ஒன்று அடுத்த வாரத்துக்கு ஒன்று.
6: இப்போ ஒரு திக்கு முக்க சொல்லுங்க.
7: சொல்லுங்க வாங்க.
6: வணக்கங்க. வணக்கங்க.
8: வணக்கம் மேடம். வணக்கம்.
7: வணக்கம்.
8: வணக்கம்ங்க. மாலை வணக்கம்.
6: யாருங்க?
7: பதட்டத்தை
6: குறைச்சிட்டு சுத்தமுத்து பாருங்க, யாரும் கிடையாது. நீங்க நம்ம சங்கம் தான் இருக்கு. அப்படியே ரொம்ப கூலா அப்படியே கிட்ட வந்துருங்க. ஒரு திக்கு முகம் இருக்கு மாரியப்பா.
7: சொல்லுங்க.
6: அத சொல்லிரலாமா?
7: வட்ட கோழி இட்ட முட்டை எட்டு முட்டை
6: சரி,
7: ஏழு முட்டை கோழி முட்டை
6: சரி,
7: இருந்த ஒரு முட்டை அதுவும் வாத்து முட்டை.
9: உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதா?
6: கோழியவா முட்டையவா? சொல்லுங்க மாரியப்பன்.
7: இருந்த ஒரு முட்டை வாத்து முட்டை.
6: சொல்லுங்க. மகிழ்ச்சி ஒரு பக்கம். மாரியப்பன் அப்படியே தொடர்ந்து கேளுங்க. இன்னொருத்தவங்க யாரோ வந்திருக்காங்க.
7: வாங்க. வணக்கம்
10: அனைவருக்கும். தமிழ் கடவுள் மாலை வணக்கம். ரவிச்சந்திரனுக்கும் மகேஸ்வரி மேடத்துக்கும் பணிவான வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
6: வாங்க குளிச்சாமே, எப்படி இருக்கீங்க?
10: சொல்லுங்க சொல்லுங்க முருகா, நல்லா இருக்கேன்.
6: என்ன கடவுளே, ஆளை பாக்கணும்னு நினைச்சா பாக்க முடியலையா கடவுளே?
7: இருந்த ஒரு முட்டை அது வாத்து முட்டை.
10: பட்டை கோழி இட்ட முட்டை எட்டு முட்டை, அதுல ஒரு ஆட்டு முட்டை பூ
7: முட்டையா?
6: வயிற மாதிரி தெரியுது கடவுளே. நீங்க என்ன செய்றீங்க? அந்த முக்கு கடையில டீய குடிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொருத்தவங்க யாரோ இருக்காங்க, அவங்கள பாத்துறேன் நாங்க.
7: வாங்க.
11: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
11: உருளையர் மாவட்டம் திருச்சி வட்டம் இருந்த செங்கமணில இருந்து தங்கமணி பேசுறேன்.
7: செங்கமட தங்கமணி, எப்படி இருக்கீங்க தங்கம்?
11: நீங்க நல்லா இருக்க மேடம். நீங்க ரெண்டு பேரும் மத்த நிலையத்தில் அனைவரும் நலமா?
7: எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா இருக்காங்க.
6: நல்லா இருக்காங்க. எனக்கு மட்டும் முடி கொஞ்சம் கம்மியா இருக்கு தங்கச்சி.
7: வாயச்சமா இருக்கு நம்மள.
6: மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. அமைதி சீவிட்டு
12: வந்தேன்.
6: அதனாலதான் கையோட போயிருச்சு. இனிமே நல்லா எண்ணெயை தேய்ச்சிருந்தா வலி கிட்டாது
7: போயிருந்திருக்கேன்.
6: சரிங்க தங்கச்சி, சொல்லலாமா?
7: ஏழு முட்டை கோழி முட்டை ஒரு முட்டை வாத்து முட்டை.
6: அது மட்டும் போதும்.
11: வட்டை கோழி இட்ட முட்டை எட்டு முட்டை.

0: கோழி முட்டை,
1: தங்கச்சி நல்லா சொல்லிருச்சு. ஏமா அந்த பாலைவனத்தை வழியா ஊரை காலி பண்ணிட்டு போறவங்க பாட்டெல்லாம் போடாதம்மா, வேற ஏதாவது தங்கச்சிக்கு நல்ல பாட்டா ஒண்ணு போட்டு விடுமா.
0: நல்ல பாட்டா போடுங்க.
1: இந்த புள்ள ஊரை காலி பண்ணிட்டு போடுவோம். போகும்போது எல்லாத்துக்கும் டாட்டா சொல்றது அவங்க ஊர் பாஷையில. இந்த ஐஏத்தி ஐஏத்தினா டாட்டான்னு அர்த்தம் போல. எங்க இன்னொரு தரம் போடுமா கேட்போம். அப்படியே பஸ்ல ஏறப்போ போது இப்படி சொல்லிட்டு சரி பாடுங்க தங்கச்சி. தங்கமணி இன்னும் ஒரு தரம் கேட்டுட்டு பாடிருங்க சரியா.
0: நல்லா
1: பாடிட்டீங்க தங்கமணி. இந்த பாட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருங்க, இன்னொரு பாட்டு வருது, நீங்க அதையும் கேளுங்க.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
8: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
11: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
12: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
11: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
13: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
14: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள்.

0: ஆயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: ஏமா, அந்த கணேசன் கருப்புசாமி சிவகாசிக்காரங்க, அவங்கள திரும்ப இன்னொரு தடவை நல்ல திக்குமுக்கலா எழுதி
4: ரெண்டு இருக்குது, அதை சொல்லலாம். இதே மாதிரி நம்ம நேயர்களா சங்கத்து உறுப்பினர்களா புதுசா கேக்குறவங்களும் கூட எழுதி அனுப்பலாம்.
3: எழுதி அனுப்புங்க.
4: நிலைய இயக்குனர் திக்குமுக்கு வண்ணத்துறை, என்ன முதலாளி சங்கத்தை மறக்கலாமா, திக்குமுக்கு வண்ணத்துறையை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 இந்த முகவரிக்கு அருமையான திக்குமுக்கெல்லாம் எழுதி அனுப்புங்க.
3: இப்ப அடுத்த திக்குமுக்கு போறோம்.
4: போறோம், என்னதான் நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் உங்க மனசு ஓரத்துல ஏதோ ஒரு கவலையோ அண்ணா பழத்த ஒரு யோசனை இருக்கிறது இங்க வரைக்கும் தெரியுது. முதல்ல
3: இல்லம்மா, ஒண்ணு இல்ல, வீட்டை விட்டு அப்படியே வெளியில ஓடி வந்து அப்படியே நேர கிளம்பி கொடைக்கானலுக்கு வந்துட்டோமே, திரும்ப வீட்டுக்கு போனா அடிப்பாளவோ அப்படின்னு ஒரு யோசனை.
5: ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன், போய் உழைக்கிறாங்களே
4: வழக்கமா நடக்கிறது தானே, இதுக்கு எதுக்கு போய் பயந்துகிட்டு புதுசா?
3: இருந்தாலும் பயமா தானே இருக்கு. அவ என்னன்னா, ஏன் வீட்டுல சொல்லாம கொள்ளாம அப்படிங்கிற கொடைக்கானலுக்கு வந்துட்டேன்னா, வெளியில வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள பையன் வந்து, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், நான் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கோபமா வெளியில வந்தேன்.
4: சரி,
3: கோபமா வெளியில வரமே நான் உள்ள போய், இருறா எங்கடா போற இருறா அப்படின்னு சொல்லிட்டு, என்னமா அப்படின்னு கேட்டேன். சமைச்சு வச்சிருக்கீங்க வீட்டுல, சாப்பிட மாட்டேங்கிறியா, நான் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு இந்த புள்ள சொல்லுச்சு.
4: சரி,
3: டேய் இங்க பாரு, உனக்கு வீட்டு சாப்பாடோட அருமை தெரியல, வெளியில அங்கங்க தங்கி வேலை பாக்குற ஆளுகெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு நெஞ்ச தடவிக்கிட்டே திரியுதுங்க. அம்பட்டு பேரா பேசாம வீட்டு சாப்பாடு சாப்பிடாம இப்படி கோவிச்சுக்கிட்டு திரையாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாப்பாடுமா அப்படின்னு கேட்டேன். உப்புமா அப்படின்னா, அவன் பைக்
6: சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம் அடி, கடவுள் செய்த குற்றம் அடி.
4: இப்ப அவனுக்கு பதிலா நீங்க கிளம்பி இருப்பீங்களே?
3: இல்ல இல்ல, அவன் எடுத்த பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துட்டேன். வேகமா விடுறா வண்டிய, வேகமா விடுறா வண்டிய, இந்த ஏரியால நிக்க கூடாதுறான்னு. அப்புறம் ரெண்டு பேரும் வெளியில வந்து ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு, சரி நீ அங்கிட்டு கடைக்கு போன, அங்கிட்டு கொடைக்கானலுக்கு போறேன்னு சொல்லி இங்கிட்டு வந்துட்டேம்மா.
4: அடிக்கவெல்லாம் முதலாளியே, அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் சொன்னேன்னு பாருங்க, உங்களுக்காகவே அதே உப்புமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட எடுத்து
5: வச்சிருப்பாங்க.
4: திங்காமி அடி போற வா கொடைக்கானல், நீ போயிட்டு சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் இதான் உனக்கு சாப்பாடு.
3: அப்படியே ஒருவேளை அந்த உப்புமா இருந்துச்சுன்னா மறுபடியும் கொடைக்கானல் பஸ் ஏறி வந்துருவோம். மோகனா தங்கச்சி, ஒரு திக்குமுக்கு இருக்கு அக்கா, சொல்லுவாங்க கேக்குறீங்களா?
4: நடந்ததையே நினைச்சாலும் நடக்கறதுதான் நடக்கும். ஒருவேளை நடக்காத நினைச்சா நடக்காததும் கூட நடக்கும். ஆனா நடக்கிறதா நடக்கும், நடக்காது நடக்காது.
3: நடக்குமா நடக்காதா? சரி, யாரு இது? சரி சொல்லுங்க தங்கச்சி, முதல்ல மோகனா தங்கச்சி.
4: நடந்ததையே நினைச்சாலும் நடக்கிறதா நடக்கும், ஒருவேளை நடக்காத நினைச்சா நடக்காததும் கூட நடக்கும். ஆனா நடக்கிறதா நடக்கும், நடக்காது நடக்காது.
3: நடந்ததையே நினைச்சாலும் நடந்ததுதான் நடக்குமா? என்ன தங்கச்சி,
4: நடக்கிறதுதான் நடக்கும்.
3: சரி,
7: நடந்ததையே நினைச்சாலும் நடக்கிறதா நடக்கும்,
3: ஒருவேளை
7: நடக்காது நினைச்சாலும்
4: சொல்லுங்க.
8: நல்லா இருக்கீங்களா?
3: எப்படி இருக்கீங்க முனியசாமி?

0: நடந்ததையே நினைச்சாலும் நடக்கிறதா நடக்கும்.
1: சரி,
0: ஒருவேளை நடக்காத நினைச்சா நடக்காததும் கூட நடக்கும்.
1: சரி, அது வரைக்கும் போதும், சொல்றாரான்னு பாப்போம். சொல்லுங்க முனியசாமி.
2: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444-9111-444.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக் இன்னர்வேர் தான். பூமக் இன்னர்வேர்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
1: ஏமா, அந்த குடிக்கிறது ஐட்டத்துக்கு அது ஏதாவது பேரை டக்குன்னு வச்சு விடுமா?
0: ஒன்றும் இல்லை முதலாளி, சளி போன வாரத்துல இருந்து எனக்கு இப்போ வரைக்கும் விடலை.
1: சரி,
0: அதனால சுக்கு மிளகு திப்பிலி.
1: ஓ, சுக்கு மிளகு
0: திப்பிலி. அதை மூனையும் அப்படியே பொடி பண்ணி சுடுதண்ணில் கரைச்சி கொண்டு வந்தேன். திரிப்பலா சொன்னது திரிகடுகு சுரணும்.
1: திரிகடுகம்.
0: ஆமாம், திரிகடுகம்.
1: அருமையான மருந்தது. ஆனாலும் தொண்டையை பிடிக்குதேம்மா. சரி பரவாயில்ல, யாரோ வந்திருக்காங்க.
0: வாங்க.
1: யாருன்னு பார்த்துட்டு 5 மேலே ஒரு டீயை குடிப்போம்.
0: வாங்க.
1: வணக்கங்க.
10: கரூர் மாவட்டம் பரமத்தி அம்மாப்பட்டியில இருந்து பிரியா பேசுறேன்.
0: பிரியா
10: அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் பிரியா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கோம்க்கா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் தங்கச்சி. பிரியா, முடி மட்டும் ஒரு பக்கம். சரி வேணாம், விட்டுங்க, சட்டை அவரது
0: தான். சொல்றீங்களா பிரியா, கேட்டீங்களா அந்த நடக்கிறது நடக்காதது கிடைக்கிறது கிடைக்காததெல்லாம்?
1: நான் சொல்றேன் பாருங்க தங்கச்சிக்கு, பொறுமையா நான் சொல்றேன். என்ன பூனையா தங்கச்சி? பூனையா இல்ல வீட்டுல குட்டி பையனா? நடக்காததும் நடக்கும். சங்கம் பொறுப்பு கிடையாது. பாலைவனம்.
0: உறுதியா
1: இருக்குமா?

0: முதலாளி,
1: இந்த சிவகாமி ரங்கசாமி நடந்தை புளியம்பட்டியில இருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்களே, அவங்க பேரை சொல்லாம இப்படி நம்ம சொல்லிருக்கோமே, கிளம்பி அங்கிருந்து நேரா வந்துட்டா எனக்கு இல்லமா பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை?

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
3: கால் 9244504444.
5: நேயர்களின் உற்சாக பங்களிப்பில் வளம் வந்த நிறைவுக்கு வருகிறது 100.5 திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் சுந்தரராஜன், எஸ் அனீஸ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ரா சதீஷ்குமார். கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி சங்கர் கணேஷ். மீண்டும் கேட்கலாம் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. நாளை மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ணத்தூரிகை. வரும் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விளையாட்டுத் துறைக்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான நலத்திட்டங்களின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கான அம்சங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் நிதிச் சேவையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தனியார் பேருந்துகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் இலவச பயண திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை பாதுகாக்கும் நோக்கில் தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று துபாயில் தொடங்குகிறது. ஸ்லோவேக்கியா ஓபன் செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லியூக் மெண்டோன்கா 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குனானன் பாண்டதான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பெல்ஜியம் இடையேயான 7வது இடத்திற்கான ஆட்டம் இன்று பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேர கதிரவன் தன்னிலை மறந்து செவ்வானம் செங்கதிர்களால் சிவக்க, வெண்மேக கூட்டங்களோடு மாலை நேரத்தை வரவேற்க, கோடை பண்பலை 100.5 வருகிறது சித்திரச்ச வானம். நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911144.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: நேரம் மாலை 5:10. சிவந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். விழிமூடி கனவு காண்கின்றேன், அந்த கனவிலாவது நீ வருவாயா என்று.

0: பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: நேரம் மாலை 5:16. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது சித்திரச்ச வானம். ஓராயிரம் உள்ள உன் பார்வையில் எத்தனை எத்தனை அர்த்தங்கள், அத்தனையும் காதலுக்கான பார்வையா?

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
6: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: நேரம் மாலை 5:23 இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நினைக்காத நாளில்லை உன்னை, அந்த நினைவில் கூட உன்முகம் தெரிகிறது. நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இப்போதும்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக. இன்றைய நினைவே சுகத்தில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். உன் முகம் பார்க்க எனக்கும் ஆசைதான், ஆனால் பார்க்காமலே உன்னை காதலிக்கிறேன்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நேரம் மாலை 5:35. 100.5 இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். என்னுடன் பேசும் சில நிமிடங்கள் என்னையே மறக்கடிக்கிறது. பார்க்கும் அந்த ஒற்றை பார்வையில் என்னை மறந்து விடுகிறேன் உனக்காக.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 2608.

0: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 31, பைரவரும் பூபதியும். மாரப்பனும் குள்ளனும் சென்ற காட்டு வழியில் அவர்களை பின்தொடர்ந்து போனான் பொன்னன். இனி நள்ளிரவில் அந்த காட்டு வழியே போகும் போது பொன்னனுக்கு மனத்தில் திகிலாய்த்தான் இருந்தது. திகிலை அதிகப்படுத்துவதற்கு ஆந்தைகள் உருமும் குரலும் நரிகள் ஊளையிடும் குரலும் கேட்டன. மரம் செடிகள் அசைந்தாடும் போது தரையில் கிடந்த இலை சருகுகளின் சரசரவென்னும் சத்தம் கேட்கும் போதும் பொன்னனுக்கு என்னவோ செய்தது. ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது, முக்கியமான ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆவலினால் மனத்தை திடப்படுத்திக் கொண்டு அய்யனார் கோவில் உள்ள திசையை நோக்கி சென்றான். சற்று நேரத்துக்கெல்லாம் தூரத்தில் ஒரு தீவர்த்தியின் வெளிச்சம் தெரிந்தது. சரி, அதுதான் அய்யனார் கோவில். கிட்ட நெருங்க நெருங்க கோவிலுக்கு முன்னால் வைத்திருந்த பிரம்மாண்டமான வீரர்களின் சிலைகளும் மண் யானைகளும் குதிரைகளும் தீவர்த்தி வெளிச்சத்தில் கோரமாக காட்சியளித்தன. இந்த ஏகாந்த காட்டு பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த கோவிலுக்கு பட்டப்பகலில் வந்தபோதே பொன்னனுக்கு திகிலாயிருந்தது. இப்போது கேட்க வேண்டியதில்லை. கோவிலின் வாசற்படிக்கருகில் பொன்னன் கண்ட காட்சி அவனுடைய திகிலை 100 மடங்கு அதிகமாக்கிற்று. அங்கே புராணங்களில் வர்ணித்திருப்பது போன்ற கோர ராட்சச ரூபமுடைய ஒருவன் கையில் தீவர்த்தியுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நெடிய கம்பீர உருவமும் வஜ்ர சரீரமும் கொண்ட மகாகபால பைரவர் நின்று கொண்டிருந்தார். தீவர்த்தியின் சிவந்த ஒளியில் அவருடைய நெற்றியில் அப்பியிருந்த சந்தனமும் குங்குமமும் இரத்தம் மாதிரி சிவந்து காட்டின. அவருடைய கழுத்தில் தொங்கிய கபால மாலை பொன்னனுக்கு குலை நடுக்கம் உண்டாக்கிற்று. அவன் நடுங்கிக் கொண்டே கோவிலுக்கு பின்புறமாக சென்று கோவில் வாசற்படிக்கு அருகில் இருந்த பெரிய வேப்ப மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான். அதே சமயத்தில் சித்திரகுப்தனும் மாரப்பனும் மகாகபால பைரவரின் முன்னால் வந்து நின்றார்கள். மகாபிரபோ என்று மாரப்பன் பைரவருக்கு நமஸ்கரித்தான். சேனாதிபதி, மாதாவின் ஆக்ஞையை நிறைவேற்றினாயா? பலி எங்கே என்று கபால பைரவரின் பேய் குரல் கேட்டது. அந்த குரல் மகேந்திர மண்டபத்தின் வாசலில் அன்றிரவு கேட்ட குரல். ஏற்கனவே பயப்பிராந்தி அடைந்திருந்த பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சு உண்டாக்கிற்று. அடித்தொண்டையிலிருந்து அதற்கும் கீழே இருதய பிரதேசத்திலிருந்து வருவது போல் அந்த குரல் துணித்தது. எனினும் உரத்து பேசிய மாரப்பனுடைய குரலை காட்டிலும் தெளிவாக அக்குரல் பொன்னனுடைய செவிகளில் விழுந்தது. கபால பைரவரின் கேள்விக்கு மாரப்பன், மகாபிரபோ, பலி பத்திரமாயிருக்கிறது என்றான். எங்கே? ஏன் இவ்விடம் கொண்டு வரவில்லை? காளி மாதாவின் கட்டளையை உதாசீனம் செய்கிறாயா சேனாதிபதி என்றது அக்குரல். இல்லை இல்லை மகாபிரபு, இன்று சாயங்காலம்தான் இளவரசனை கைப்பற்ற முடிந்தது. உடனே இவ்விடம் கொண்டு வருவதில் பல அபாயங்கள் இருக்கின்றன. பிரபோ, அந்த ஓடக்காரன் இங்கேதான் இருக்கிறான் என்றான் மாரப்பன். இதை கேட்டதும் மரத்தின் பின்னால் மறைந்து நின்ற பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:46. இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். காதலில் உனக்காக ஏக்கத்தோடு காத்திருந்தேன். அந்த காதல் இன்று மனமேடையாக மாறாதா என்ற ஏக்கம் இப்போதும் இருக்கிறது. மந்திரம் ஏதும் சொல்வாயா

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். என்ன நேர்களே, இன்றைய சித்திர செவ்வானம் உங்கள் செவிகளுக்கு இதம் சேர்த்து சென்றதா? இதம் சேர்த்து மகிழ்வில் விடைபெறுகிறேன். இன்று முங்க நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மீண்டும் சித்திர செவ்வானம் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 தொடர்வது

உக்கிர நரசிம்மர், ஸ்ரீ வீர நரசிம்மர், ஸ்ரீ ஹிரண்ய நரசிம்மர், ஸ்ரீ யோக நரசிம்மர், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் முதலாவதாக உக்கிர நரசிம்மரை இன்று நாம் தரிசிக்கலாம். சீர்காழி திருக்குறையலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது உக்கிர நரசிம்மர் ஆலயம். குறைகளை அகற்றும் ஊர் என்பதே மருவி திருக்குறையலூர் என்று இப்பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த தலத்தின் மூலவர் ஸ்ரீ உக்கிர நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். அதோடு ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் தனிச்சநதியில் அருள் பாலிக்கிறார். சிவனை அவமரியாதை செய்யும் வகையில் பார்வதியின் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்தினான். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தந்தைக்கு புத்தி புகட்ட யாகம் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். அவளையும் தட்சன் அவமரியாதை செய்யவே யாகத்தீயில் விழுந்துவிட கோபமடைந்த சிவன் தனது அம்சமாக வீரபத்திரரை உருவாக்கி தட்சனின் இடத்திற்கு அனுப்பி யாகத்தை அழித்தார். மேலும் பார்வதியை பிரிந்த துயரம் சிவனை வாட்டியது. நரசிம்மர் அவருக்கு இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தந்து அமைதிப்படுத்தியதாக தல புராணம் கூறுகிறது.

0: நரசிம்மரை இந்த தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இரண்டு தாயார்களுடன் தரிசிப்பது மிகவும் அரிது. திருமங்கையாழ்வார் அவதரித்த தலம் இது. இக்கோயிலில் இவருக்கு சன்னதி உள்ளது. திருமங்கையாழ்வார் 108 திவ்ய தேசங்களில் 86 தலங்களை மங்களாசாசனம் செய்துள்ளார். ஆனால் இத்தலத்தில் அவதரித்திருந்தாலும் திருமங்கையாழ்வார் இங்கு சுவாமியை மங்களாசாசனம் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் பழமையானதான இந்த ஆலயம் ஆதி நரசிம்மர் ஆலயம் என்றும், தெற்கில் உயர்ந்த நரசிம்மர் ஆலயம் என்றும், இது தக்ஷண நரசிம்மர் ஆலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. நரசிம்மர் அவதரித்த நன்னாளில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமங்கை ஆழ்வார் உற்சவமும் தை அமாவாசை என்று அருகில் உள்ள திருநாங்கூர் பகுதியில் நடைபெறும் பெரிய கருட சேவை விழாவிற்கும் நரசிம்ம பெருமாள் எழுந்தருள்கிறார். இன்று சீர்காழி திரு குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: பொன்னந்தி மாலை பொழுதின் வணக்கம் நேயர்களே.

வாழ்க்கை பயணத்தில் நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் மனம் சோர்ந்து போதும் போது நாம் திரும்பி பார்க்கும் இடம் குடும்பம். ஏனென்றால் உலகம் நம்முடைய வெற்றியை பார்க்கிறது.

குடும்பம் மட்டுமே நம்முடைய வலியை புரிந்து கொள்கிறது. அந்த வகையில் உண்மையான செல்வம் நம்மை சுற்றியுள்ள அன்பான மனிதர்களே என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: கதம்ப மலர்களில் இனி நாம் கேட்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. எப்படின்னா, இளைய சமுதாயத்தை பார்க்கிற போது ஒரு உற்சாகம் ஏற்படும். பொதுவாக வகுப்பறையில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு எப்படா வகுப்பு முடியும்னு தோணும். ஆனால் படிக்க முடியாத பல பேர் வகுப்புக்குள்ளே போகமாட்டோமா அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. என்னுடைய வகுப்பறையில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேனே, நான் போன உடனே பாடத்தை ஆரம்பிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கிறத பார்த்துக்கிடுவேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். போர்டில் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எண்ணின்னு திருக்குறள் எழுதி போட்டுட்டு ஒரு பையனை எழுப்பி விட்டு, இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் சார் அப்படின்னு அவன் சொன்னான். நியாயமாக என்னன்னு கேட்டுக்கணும், இந்த திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டுக்கணும். நானே எழுதி போட்டுட்டு அவன்கிட்ட நானே கேட்டேன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவன் ஒரு நல்ல மூடில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே பாடத்தை ஆரம்பிப்பேன். எப்பவும் ஒரு செய்தியை கேட்க ஆரம்பிக்கிறப்ப நமக்கு மனம் கொள்ளுமாறு இருந்தால் தான் நம்ம கேட்போம். நான் இன்னும் கூட பார்ப்பேன், முகத்தில் வெறுப்போடு உட்கார்ந்துருக்க பல வரையும் நான் பார்த்துருக்குறேன். என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கோஷ்டி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பருகுவனன் ஆர்வத்திரனாகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பயந்துடாதீங்க, தமிழ் தான். தாகமுடையவன் தண்ணீருக்கு அலைவதைப் போல நாம் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். வகுப்பில் நீ எந்திரிச்சு படிப்பா அப்படின்னு ஒரு பாடத்தை சொன்ன உடனே பல பேர் பதுங்குவாங்க. நான் பார்த்துருக்கேன், எந்திரின்னா போதும் நெஞ்சு வலி வந்துடும் பல பேருக்கு. ஒரு பையனுடைய பேர் என்னான்னு கேட்டேன், ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்க பையன், உன் பேர் என்னான்னு கேட்டேன். அதாவது எந்திரிச்சு பேச எவ்வளோ பயங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவன் எந்திரிச்சு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேர் எவனுக்காவது வைப்பானா? இல்லை. ஏன்னா எந்திரிக்கிற போதே நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது சமாளிக்கிறதுக்காக எந்திரிக்கிறோம். படிக்க சொன்னால் பல பேருக்கு அச்சம், ஏன்னா உளறிடுவோமோன்னு பயம், சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு கவலை. பலர் படிக்க அஞ்சிறப்ப அதே வகுப்பில் பார்வை இல்லாத ஒரு 4 மாணவர்கள் என்கிட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு பையனை எழுப்பி, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்டேன். நம்புறீங்களா இல்லையோ, இந்த கண் ஓரத்தில் கண்ணீர் வந்துருச்சு அந்த பையனுக்கு. படிக்கணும்னு ஆசை தாய்யா, முடியலையே அப்படின்னா. அப்போ நான் பக்கத்தில் இருக்க பையன்ட்ட சொன்னேன், பார்த்தியா, உனக்கு கண் இருக்குது, கையில் புத்தகம் இருக்குது, படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நீ பதுங்குற. படிக்கணும்னு ஆசை இருக்குது, படிக்கணும்னு உள்ளம் சொல்லுது, கண் இல்லையேங்கிற கவலை இருக்குது. கண் உள்ள நாம் என்ன செய்யணும், படிக்க பார்க்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நம்ம எப்பவும் பயன்படுத்தணும். அதனால் எப்போது நீங்கள் ஞாபகம், இந்த காதுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த காதுக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண், இதுக்கு ஒரு மூடி வச்சான் கடவுள், இமைன்னு பேர் அதுக்கு. வாய் ஒரு மூடி வச்சான், அதுக்கு பேர் என்ன, இதழ்னு பேர். இதில் நீங்கள் விரும்பினா பார்க்கலாம், விரும்பினா பேசலாம், இல்லைன்னா வாயை மூடிக்கலாம், கண்ணை மூடிக்கலாம். ஆனால் காது இருக்கே அதுக்கு மூடியே கிடையாது. ரொம்ப நேரம் டிவி பார்த்தா கண் வலிக்கலாம், விடாமல் தின்னுக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்கலாம். ஆனால் என்ன கேட்டாலும் காது வலிக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க, காது ஒருபோதும் வலிக்காது. மற்றதுக்கு மூடி வச்ச கடவுள் அல்லது இயற்கை ஏன் நம்முடைய காதுக்கு வைக்கலை அப்படின்னு கேட்டால், இந்த காது எப்பவும் திறந்திருக்கணும். ஏன் திறந்திருக்கணும் தெரியுமா? எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
5: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: இசையின் பூந்தென்றல் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் கதம்ப மலர்கள். சொல்லும் நேரம் மாலை 6:11.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்ற

கடல்ல வர மாதிரி வரி மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நம்ம விரும்பி கேட்ட பாட்டும் நம்ம பேரோட நம்ம குரலோட கேட்டா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சியை தான் தரப்போகுது இன்றிரவு 7 மணிக்கு வரக்கூடிய

0: காலையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்க நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மொபைலை எடுங்க. அதில் வந்து என்ன பாட்டு, என்ன திரைப்படம், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், இது எல்லாத்தையும் வாய்ஸ் நோட்டாக குரல் பதிவு பண்ணி 94 86 28 24 26 28 24 இந்த வாட்ஸ்அப் எனக்குன்னு வந்து நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்கள் குரலோடு இன்றிரவு 7 மணிக்கு வரக்கூடிய ஆசையல் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சரி, இப்போ என்ன நேரம் அப்படின்னா மாலை 6:22.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள், லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444-9111-444.
3: I got many dreams, I don't want just a job. I can be a doctor, I can be an astronaut. I want to be an artist, I want to play football. LIC by my side.
4: விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
5: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்புக்கும்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
14: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
15: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
14: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
16: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள். மாலை 6:25 அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: கர்நாடக FM 100.5 MHz. கோடை FM 100.5 MHz.
1: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 6:30 நிமிடம். அன்பு நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் எந்த மாவட்ட நேர்களை அழைக்கிறது? ஒரு மாவட்டம் இல்லைங்க, 2 மாவட்ட நேர்களை தான் அழைக்க இருக்கு. எந்தெந்த மாவட்டம்னா அரியலூர், பெரம்பலூர். இந்த 2 மாவட்ட நேர்களே இன்றிரவு 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச இடைக்காலமான ஒரு அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிங்க. நீங்க வர வேண்டிய எண்கள் இதுதான், 24 24 24 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. இன்றைய நினைவேசகம் அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு.

0: என்னிசை கதமமாக பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். அம்மனர்களே, இன்றிரவு 8 மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் சொலவடை, பட்டும் படாமலும் தட்டும் தடாமலும். சொலவடை அப்படின்னு சொன்னா ஒரு பழமொழிய நாங்க மாத்தி சொல்லுவோம், பிரிச்சு பிரிச்சு மாத்தி மாத்தி வரிகளை மாத்தி சொல்லுவோம். அதை சரியா நம்ம மாணவ செல்வங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும்னா ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பை ஒட்டி பேச சொல்லுவோம். தலைப்பை மட்டும் சொல்லக்கூடாது, மற்றபடி அந்த தலைப்பை ஒட்டின விஷயங்கள்லாம் அவங்க சொல்லலாம். இதுதான் இந்த 2 விளையாட்டுக்கள். மாணவ செல்வங்களை அனுப்பி வைங்க இன்றிரவு 8 மணிக்கு வரக்கூடிய இளமை பேசுகிறது நிகழ்ச்சிக்கு.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: ஆறு மணி 38 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: உள்ளத்தை அள்ளும் பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கதம்ப மலர்களில் இனி இதயங்களை அள்ளும் இலக்கிய தேனை சுவைக்க தருகிறது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: சோமன் சாம்பவன் சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான். அப்போது அந்த நிலவரையில் அவனுக்கு வெகு சமீபத்தில் கிரீச் என்ற நீடித்த ஓலக்குரல் ஒன்று கேட்டது. சோமன் சாம்பவன் தன் வாழ்நாளில் எத்தனையோ பயங்கரங்களை பார்த்து வந்தான். ஆயினும் அந்த மாதிரி அமானுஷிகமான ஒரு சத்தத்தை அவன் கேட்டதில்லை. பேய் என்பதாக ஒன்று இருந்து அதற்கு குரலும் இருந்தால் அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. முதல் தடவை அந்த குரல் கேட்டதும் சாம்பவன் தயங்கி நின்றான். அதன் எதிரொலி நிற்கும் வரையில் காத்திருந்தான். இரண்டாம் தடவை அந்த ஓலக்குரலை கேட்டதும் அவன் உடம்பின் ரோமமெல்லாம் குத்திட்டு நிற்கத் தொடங்கியது. மூன்றாம் தடவை இன்னும் சமீபத்தில் கேட்ட பிறகு அவனுடைய உறுதி குலைந்து விட்டது. அந்த இருளடர்ந்த நிலவரையில் வழி துறை கவனியாமல் குருட்டாம்போக்காக ஓடத் தொடங்கினான். அவன் மறைந்ததும் வாய்ப்பேச இயலாத ராணி அந்த பாதையில் இறங்கினாள். சில படிகள் இறங்கிய பிறகு சமதரையாக இருந்தது. அதில் விடுவிடுவென்று நடந்து போனாள். சோமன் சாம்பவன் அவள் இறங்குவதை பார்த்ததிலிருந்து திரும்பி வந்தாலும் அவளை பிடித்திருக்க முடியாது. அவ்வளவு விரைவாக நடந்தாள். நரகத்துக்குப் போகும் தொலைவில் இல்லாத இருண்ட வழியைப் போலத் தோன்றியது. ஆயினும் அதற்கும் ஒரு முடிவு இருந்தது. செங்குத்தான சுவரில் முடிந்த இடத்தில் மேலே இடைவெளி சிறிது தெரிந்தது. சில படிகளும் கைக்கு தென்பட்டன. அவற்றின் வழியாக ஏறிய போது தலையில் திடீரென்று முட்டியது. பாதாள பாதையின் படிகளுக்கும் மேலே தலை முட்டிய இடத்துக்கும் நடுவில் சிறிய சிறிய இடைவெளிகள் காணப்பட்டன. அவற்றின் ஒன்றில் நுழைந்து வெளியே வந்தாள். சுற்றிலும் பெரிய பெரிய பூத வடிவங்கள் தென்பட்டன. ஈழத்தீவில் பிரம்மாண்டமான சிலை வடிவங்களை பார்த்தவளானபடியால் அந்த காட்சி அவளுக்கு திகைப்பை உண்டு பண்ணவில்லை. தான் வெளிவந்த பாதை எங்கே முடிகிறது என்பதை நன்றாய் கவனித்து கொண்டாள். பத்து தலை ராவணன் தன் இருபது கைகளினாலும் கைலயங்கிரியை பெயர்த்து எடுத்து கொண்டிருந்தான். மலைக்கு மேலே சிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள். ராவணன் மலையை தூக்கிய இடத்தில் கீழே பள்ளமாயிருந்தது. மேலே தூக்கி நிறுத்திய மலையை அவனுடைய இருபது கைகளும் தாங்கிக் கொண்டிருந்தன. அவற்றில் இரண்டு கைகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி வழியாக அந்த சிற்ப மண்டபத்துக்குள் தான் பிரவேசித்திருப்பதை தெரிந்து கொண்டாள். கைலயங்கிரிக்கு அடியில் அப்படி ஒரு பாதை இருக்கிறதென்பது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதன் அடியில் இறங்கி பார்க்கலாம் என்ற எண்ணமும் யாருக்கும் தோன்றாது. சமயத்தில் ஒளிந்து கொள்வதற்கு கூட அது சரியான மறைவிடம்தான். சில மணி நேரம் அந்த சிற்ப சுரங்கப்பாதையின் அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்துவிட்டு மந்தாகினி அந்த சிற்ப மண்டபத்தை சுற்றினாள். வெளிச்சம்

மிகக் குறைவாயிருந்த போதிலும் இரவில் பார்த்து பழக்கமுற்ற அவளுடைய கூரிய கண்களுக்கு எல்லாம் நன்றாகத் தெரிந்தன. ஓரிடத்தில் சோழகுலத்து முன்னோர்களில் ஒருவரான சிபி சக்கரவர்த்தி புறாவின் உயிரை காக்க தம் உடலின் சதைகளை அறுத்துக் கொடுக்கும் காட்சி சிலை வடிவத்தில் இருந்தது. சிபியின் வம்சத்தில் பிறந்தவர்களானபடியால் அல்லவோ சோழர்களுக்கு செம்பியன் என்னும் பட்டம் உரித்தாயிற்று. அந்த சிற்பத்தை கூர்மையாக கவனித்து பார்த்த பிறகு வாய் பேச இயலாத ராணி அப்பால் சென்றாள். பிரம்மாண்டமான சிவபெருமானுடைய சிரசிலிருந்து கங்கை நதி கீழே விழும் காட்சி ஒரு சிற்பத்தில் அமைந்திருந்தது. அருகில் பகீரதன் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தான். கீழே விழுந்த பகீரதி நதி ஒரு பிரம்மாண்டமான ரிஷியின் வாய் வழியாகப் புகுந்து காது வழியாக வெளியேறியது. அப்படி வெளியேறிய கங்கையில் ஒரு சிறிய முனிவர் குண்டிகையில் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தார். அவர்தான் குருமுனிவர் என்று பெயர் பெற்ற அகஸ்தியராக இருக்க வேண்டும். அந்த குண்டிகையை அவர் இன்னொரு சிறிய மலையின் மீது கவிழ்த்தார். குண்டிகையிலிருந்து பெருகிய நதி வரவரப் பெரிதாகிக் கொண்டு சென்றது. இந்த சிற்ப கங்கையிலும் காவேரியிலும் அவற்றை அமைத்தபோது தண்ணீர் பெருகுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது அவற்றில் தண்ணீர் இல்லை. காவேரி நீண்டு வளைந்து மலைப்பாறைகளின் வழியாகவும் மரமடர்ந்த சோலைகளின் வழியாகவும் சென்றது. அதன் இருபுறமும் அநேக சிவன் கோயில்கள் இருந்தன. கடைசியாக காவேரி கடலில் கலக்க வேண்டிய இடத்தில் அந்த சிற்ப மண்டபத்தின் மதில் சுவர் இருந்தது. ஏதோ சந்தேகப்பட்டு வாய் பேச இயலாத ராணி அந்த இடத்தில் மதில் சுவரில் கையை வைத்து அமுக்கினாள். சிறிய கதவு ஒன்று திறந்தது. அதன் வழியாக வெளியேறிய இடம் அரண்மனை தோட்டம். அதற்கு அப்பால் வெகு சமீபத்தில் அரண்மனையின் உன்னதமான மாடங்கள் காணப்பட்டன. சுற்றுமுற்றும் பார்த்தாள். மயங்கிய அந்தி மாலையின் வெளிச்சத்தில் தோட்டத்தில் யாருமில்லை என்று தெரிந்தது. பழுவேட்டரையரின் தோட்டத்தில் விழுந்து கிடந்தது போலவே இங்கேயும் மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தன. ஆகையால் தோட்டத்தில் யாராவது இருந்தாலும் அவள் சிற்ப மண்டபத்திலிருந்து வெளிவந்ததை பார்த்திருக்க முடியாது. இன்னும் நன்றாயிருட்டட்டும் என்று சிற்ப மண்டபத்தை ஒட்டியே நின்று காத்திருந்தாள். ஒருவேளை கையில் வேலையுடைய அந்த யமகிங்கரன் வந்தாலும் வரக்கூடும். ஆகையால் சிற்ப மண்டபத்துக்குள்ளும் அடிக்கடி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். அரண்மனையின் தீபங்கள் ஒவ்வொன்றாய் சுடர்விட்டு எரியத் தொடங்கின. சிறிது நேரத்துக்கெல்லாம் அரண்மனை முழுவதும் ஒரே ஜகஜோதியாக காட்சியளித்தது. கீழறைகளில் ஏற்றிய தீபங்கள் பலகடிகளின் வழியாக வெளியில் ஒளி வீசின. மேல் மாடங்களில் ஏற்றிய தீபங்கள் வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு கொண்டு பிரகாசித்தன. ஐயோ, பகல் வேளையை காட்டிலும் இரவு மிகவும் அபாயகரமாகத் தோன்றுகிறதே என்று மந்தாகினி எண்ணினாள். அரண்மனையை நாலு புறமும் நன்றாக உற்று பார்த்தாள். சிற்ப மண்டபத்துக்கு சமீபமாக இருந்த அரண்மனை பகுதியிலே மட்டும் அதிக விளக்குகள் இல்லை என்பதை கவனித்துக் கொண்டாள். காவேரி வெள்ளத்திலிருந்து தான் எடுத்து காப்பாற்றிய தன் உயிருக்குயிரான செல்வ குமாரனை இலங்கையில் கொல்ல முயற்சித்த பாதகனும் அவனுடைய தோழனும் அரண்மனையின் இந்த பகுதியில்தான் மேல் மாடத்தில் ஏறி நின்றார்கள். ரவிதாசன் இன்னொருவனிடமிருந்து வேலை வாங்கி யார் மீதோ எரிவது போல குறிபார்த்த இடம் இதுதான். நல்ல வேளையாக இந்த பகுதியில் அதிகமாக தீபங்கள் ஏற்றவில்லை. அதற்கு காரணம் யாதாக இருக்கலாம்? நல்லது, அதுவும் சீக்கிரத்தில் தெரிந்து போகிறது. நன்றாக அஸ்தமித்து அரண்மனை தோட்டத்தில் இருள் சூழ்ந்தவுடனே மந்தாகினி சிற்ப மண்டபத்தின் வாசலிலிருந்து மிரண்டு ஓடும் மானின் வேகத்துடன் பாய்ந்து சென்று அரண்மனையை அடைந்தாள். அரண்மனையின் அந்த பின்பகுதியில் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றை தாங்கி நின்ற வரிசை வரிசையான தூண்களும் பல இடங்களில் மேன்மாடத்துக்கு ஏறும் படிக்கட்டுகளும் காணப்பட்டன. தாழ்வாரங்களில் பெரிய விருந்துகளுக்கு சமையல் செய்ய உதவும் பிரம்மாண்டமான தாமிர பாத்திரங்கள், பழசாய்ப்போன தந்த பல்லக்குகள், ஒடிந்த சிங்காதனங்கள், இப்படி பல பொருட்கள் இருந்தன. அவற்றின் மத்தியில் சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு மந்தாகினி கடைசியாக ஒரு படிக்கட்டின் மீது துணிந்து ஏறினாள். கீழே இருந்தது போலவே மேன்மாடத்திலும் வட்ட வடிவமான தாழ்வாரங்களும் அவற்றின் மேற்கூரையை தாங்கிய சித்திர விசித்திரமான தூண்களும் வேலைப்பாடு அமைந்த பலகணிகளும் நிலா முன்றில்களும் அவற்றில் பளிங்குக்கல் மேடைகளும் காணப்பட்டன. மனித சஞ்சாரம் மற்றதாகத் தோன்றிய அந்த மேன்மாடக் கூடங்களில் மந்தாகினி சுற்றி சுற்றி அலைந்தாள். மாடத்தின் உட்புறத்து ஓரங்களுக்குப் போக அவள் மிகவும் தயங்கினாள். ஓரிடத்தில் உட்புறத்தில் கீழே இருந்த தீப வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே போய் தூண் மறைவில் எட்டி பார்த்தாள். ஆஹா,
அவள் பார்த்தது என்ன?

0: பார்த்த கண்களை திரும்பவே முடியாத காட்சிகளை பார்த்தாள். ஒரு விசாலமான மண்டபத்தின் மத்தியில் சித்திர வேலைப்பாடு அமைந்த சப்ரமஞ்ச கட்டிலில் ஒருவர் சாய்ந்த வண்ணம் படுத்திருந்தார். அவரை சுற்றிலும் 4 ஸ்திரீகளும் 2 ஆடவர்களும் அந்த சமயம் நின்றார்கள். படுத்திருந்தவரிடம் அவர்கள் பயபக்தி கொண்டவர்கள் என்பது அவர்களுடைய தோற்றத்திலிருந்து தெரிந்தது. சிறிது தூரத்தில் இன்னும் அதிக மரியாதையுடன் 2 தாதிப்பெண்கள் நின்றார்கள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத்தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்களெல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பயம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் நிச்சயமற்ற நிலைன்னு உளவியல் சொல்லுது. அதாவது தெரியாத ஒன்றை பற்றின கவலை அச்சத்தை தருது. கண்ணுக்கு தெரியாத அருவங்களை பற்றி காலங்காலமாக மிகைப்படுத்தப்பட்டு உலாவிக்கிட்டு வர கதைகள் அடிமனசில் பதிவாகி இருட்டின் பின்னணியில் திகிலை முட்டி விடுகின்றன. பாஸ்மோஃபோபியா என்கிற இந்த பீதி தாக்குதலை பேய் விரோலின்னு குறிப்பிடுறாங்க. பழுவேட்டரையரின் ஆட்களிடம் சிக்காமல் மதில் சுவர் மேலே சாஞ்சபடி வந்தியத்தேவன் குட்டி தூக்கம் போட்டது நினைவிருக்கும். ஏதோ குரல் கேட்டு தூக்கம் கலைஞ்சது. அந்த சூழல் வேதாளத்தை நினைவுபடுத்திச்சு. வேதாளம் பேசுமா? மனித குரலில் பேசுமா? அதுவும் பெண்ணின் குரலில் பேசுமான்னு பீதி ஏற்பட்டது. இப்போ சோமன் சாம்பவன் இருக்கிற சூழ்நிலை இன்னும் பயங்கரமானது. பேய்னு ஒன்று இருந்து அதுக்கு குரலும் இருந்தா அது இப்படித்தான் இருக்கணும்னு தோணினதும் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த இருட்டில் ஓட்டம் பிடித்தான். பயத்தின் பலத்தை எப்படி மந்தாக்கினி தேவி பயன்படுத்தினாங்க பாருங்க. நீடித்த ஓலக்குரலும் எதிரொலியும் கேட்டு சோமன் சாம்பவன் பட்ட பாட்டை பார்த்தோம். எக்கோ என்கிற எதிரொலியை விட ரெவர்பரேஷன் என்கிற ஒலி அதிர்வு எழுப்புற அச்ச உணர்வுக்கு காரணம் மூல ஒலி நின்னப்பறமும் அதன் வாலை போல தொடரும் தெளிவில்லாத முனங்கொலி. அதாவது மூல ஒலி எதிரொலியாக திரும்புறதுக்குள்ள இந்த முனங்கொலி குறுக்கிட்டு அடுக்கடுக்க பய அலைகளை அனுப்பவே நடுங்கி போய் ஓட்டம் பிடிச்சான். சிற்ப மண்டபத்தில் ராவணன் கைலை மலையை பேர்த்து எடுத்து கொண்டிருக்கிற காட்சி பற்றி. குபேரனை ஜெயிச்சப்புறம் புஷ்பக விமானத்தில் வந்துகிட்டு இருந்த ராவணனால் கைலை மலை மேலே போக முடியல. அகங்காரத்தோட அதை பேர்த்து எடுக்க முற்பட்டான். ஈசன் விளையாட்டா தம் விரல் நுனியை ஊன்றினதும் அரக்கன் மலைக்கு அடி ரசிக்கிக்கிட்டான். அப்பர் சொல்றார், பெருவிரல் இறைதான் ஊன்ற பிறையெயிறு இலங்க அங்கா தருவரை அணைய தோளான் அரக்கன் அன்று அலறி விழுந்தான். இருவரும் ஒருவனாய உருவம் அங்கு உடைய வள்ளல் திருவடி சுமந்து கொண்டு காண்க நான் திரியுமாறு. மலைக்கு அடியில் இருந்த ராவணனால 20 கைகள் இருந்தும் ஈசனின் ஒரு விரல் அழுத்தத்தை தாங்க முடியல. நான் 2 கைகளால் இறைவனின் திருவடிகளையே தாங்கி நிற்கிறேன். நான் தானே வல்லவன். பாகீரதி நதி ஒரு ரிஷியின் வாய் வழியே புகுந்து காது வழியே வெளியேறிய வரலாறு பற்றின குறிப்பு. கங்கை பூமியில் இறங்கின போது ஏற்பட்ட வெள்ளம் ஜஹ்னு என்னும் ரிஷியின் யாகசாலையை சேதப்படுத்திட்டது. கோபம் கொண்ட ரிஷி கங்கையை அப்படியே குடிச்சிட்டார். பகீரதனின் வேண்டுகோளுக்கு இணங்கி மன்னிச்சு கங்கையை காது வழியாக வெளிப்படுத்தினார். இதனால் அவரது மகள்னு கருதப்பட்டு ஜான்ஹவிங்கிற பேர் கங்கைக்கு வந்துடுச்சு. நல்லது, கங்கைக்கு இன்னொரு பேர் மந்தாக்கினி அல்லவா. இந்த மூதாட்டி வெளிப்பட்டதால் அடுத்து என்ன நடக்கப் போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
4: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
3: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த

0: காலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-444.
1: இன்ப ராகங்களோடு இலக்கிய தேன் தந்து இதழ் குவிகிறது கோடை பண்பலையின் இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் மலரும் நாளை மாலை 6 மணிக்கு. காற்றலை வழியே மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை வெற்றியின் உச்சியில் நம்மை வாழ்த்துபவர்களை விட தோல்வியின் பள்ளத்தில் நம்மை கைதோக்கி நிறுத்துபவர்களே உண்மையான உறவுகள் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆசையாய் ஒரு பாடல் கேட்கும் நேரம். அந்த ஆசை பாடலை நம்ம குரல்லையே நம்ம பெயர் சொல்லி பாடலை கேட்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை சந்தோஷம். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறது கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. 94 86 24 24 என்ற கட்சி எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்பலாம். உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பாடலும் காற்றலையில் வளம் வரும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரை கடுட்டி கருப்பசாமி.

0: இருபடி ஐந்தில் இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கடைசி எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் உங்கள் குரலிலேயே பதிவு செய்து அனுப்பலாம். இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
1: ஆசிரியர் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் காதலுக்கு மரியாதையிலிருந்து என்னை தாளாட்டு வருவாளா என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாராபுரத்திலிருந்து பிரவீன்குமார். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்பம் காற்றலையில்.

ராக தேவதை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 2 மணிக்கு அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை தருமபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. நாளை கலக்கல் கேள்வியாக. 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் வலம் வரும் தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது ஈரோடு மாவட்ட நேயர்களை. அவை அனைத்தும் நம் பண்பலை நாளை உங்களுக்கு வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.

0: நேரம் இரவு 7:14. 100.5 இணைந்திருக்கின்றோம் ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது, கேட்டுவிடலாமா?
1: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலிலிருந்து எம் பிரகாஷ். எனது விருப்ப பாடல் சந்திரமுகி என்ற படத்தில் இருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த பாடலை ஒளிபரப்பவும். நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுடைய விருப்பம் காற்றோடு.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் இரவு 7:22. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேர்களுக்காக 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் காற்றலையில் வளம் பெறும். இப்போ யாருடைய விருப்பம் காற்றலையில் அரங்கேற காத்திருக்கிறது?
1: கோடை பண்பலை நேயர்கள், அறிவிப்பாளர்கள், அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கரூரிலிருந்து மகாதேவி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் கேட்க விரும்பும் பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுடைய விருப்பம் காற்றோடு கவிப்பாட வருகிறது.

0: நேரம் இரவு 8 மணி 7:28 இணைந்திருக்கின்றோம். கோடை பன்மொழி 100.5 ஆசையில் ஒரு குக்கு.
1: கோடை பன்மொழி 100.5 சொந்த பந்தம்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி நம்ம பண்பலையை நாடி வரும் நேய சொந்தங்களை சந்திக்கக்கூடிய உற்சாகமான நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. இப்ப அதுல சார் ஒருத்தவங்க கிட்டதான் பேச போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என் பேர் எஸ் விவேகானந்தன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து சென்னை அணுமின் நிலையம் கல்பாக்கம் அதில் வந்து அணுசக்தி துறையில் ஒரு 40 வருஷம் வேலை செய்துட்டு ஓய்வு பெற்றிருக்கிறேன்.
0: 40 ஆண்டுகள்
1: 1980 2019 ஜனவரி வரைக்கும் அங்கே பணியாற்றி
0: சரிங்க
1: ஓய்வு பெற்றிருக்கிறேன். இப்போ பிசிபட்டியில் தங்கியிருக்கிறோம். அதில் இந்த உணவுப் பொருள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் உணவி பண்ணிட்டுருக்காங்க.
0: சரிங்க.
1: அதை கூட இருந்து உதவி பண்ணிகிட்ருக்குறேன். பொருட்கள் வாங்குவது செய்வது ப்ளஸ் அதை வந்து பேக் பண்ணி அதை வந்து கூரியர் மூலமாக மற்றவங்களுக்கு அனுப்புறது, ஆன்லைன் ஆர்டரை பொறுத்து அனுப்புறது, நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறது, அந்த வேலைக்கு மனைவிக்கு உறுதுணையாக இருந்துட்டு இருக்கிறேன்.
0: சரி, இப்போ ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ வேணும், இவ்வளோ பேக்கெட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கடியான சூழல் எப்போவாது நிலவிருக்காங்க, அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அந்த பேக்கெட்லாம் ரெடி பண்ணி அமுச்சு விடுவீங்க?
1: அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5% 10% எவ்வளவு டேன் ஓவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரிசர்வில் வச்சுருப்போம்.
0: சரிங்க.
1: மற்றபடி என்னென்னா உடனே பொருள்களை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஆட்களை கூப்பிட்டு அதை வறுப்போம். பொன்னிறமாக வறுத்து சோலார் இது சோலார் ட்ரையர் வீட்லேயே போட்டிருக்குறோம்.
0: சரிங்க.
1: அதுலேயே வச்சு காய வச்சு ஒரு 70 டிகிரி செட் பண்ணிக்கிறோம். அதுலேயே காய வச்சு அதுக்கு நல்லா காஞ்ச உடனே அரைக்கிறதுக்கு பக்குவம் வந்த பிறகு அதை எல்லா பொருட்களும் தேவையான பொருட்களை எல்லாம் கலந்து அரைச்சி உடனே பேக் பண்ணி கொடுப்போம்.
0: சரிங்க. என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுமதி செய்கிறீங்க சார்?
1: அதாவது சத்து மாவு, அது ஒன்று. அப்புறம் ஏபிசி பவுடர். ஏபிசின்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட். அதே மாதிரி வாழைப்பழ பவுடர், பனானா பவுடர்னு சொல்லி நேந்திரம்பழம் பவுடரும் ப்ளஸ்ஸு இந்த செவ்வாழைப்பழம் வந்தது. ப்ளஸ் அப்படின்னு அடுத்து என்னென்னா இந்த சிறுதானிய வகையறாவில் அது தேவையான எல்லா பொருட்களுமேவும்.
0: சரிங்க.
1: அடை மிக்ஸிலேருந்து பவுடர்லேருந்து எல்லாமேவும் எல்லா சிறுதானியங்களும் கலந்து, அதுக்கப்புறம் பழங்கள் வகையறாவில் எல்லா பழங்களையும் வாங்கி உலர்த்தி அதை பவுடர் ஆக்கி அதையும் கொடுத்துட்ருக்குறாங்க.
0: இந்த வேலையை நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கீங்க? அதாவது வீட்டில் உங்களோட மனைவி
1: செஞ்சிட்ருக்காங்க. அவங்க உறுதுணையாக நான் வந்து கடந்த ஓய்வு பெற்ற பிறகு 6 ஆண்டுகளாக நான் இருக்கேன்.
0: 6 ஆண்டுகள்.
1: ஆமாம்.
0: அது ஓய்வே இல்லை உங்களுக்கு?
1: அப்படி இல்லை, இருக்கிறது நல்லபடியாக பயன்படுத்தியிருக்கேன் மேடம்.
0: சரிங்க, உண்மையாக கரெக்டாக சொல்லுவீங்க. சரி, இது தவிர இந்த வேலைகள்லாம் தவிர உங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை என்ன பண்ணுவீங்க?
1: ஓய்வு நேரம் முதல்ல வந்து என்னென்னா யோகா பண்ணிட்டுருக்கோம். காலையில் 5 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் தினமும் யோகா பண்ணுவோம்.
0: சரிங்க.
1: அது பிறகு இரவும் யோகா பண்ணுவோம், தியானமும் பண்ணுவாங்க. அந்த இது பண்ணிட்டுருக்குறோம். இது இல்லாமல் கொஞ்சம் அளவான அளவு

0: விவசாயமும் பண்ணி பார்த்துட்ருக்குறோங்க.
1: சரிங்க, எல்லாமே சேர்த்து அப்படியே பயணிச்சுட்டு
0: நல்லபடியாக போயிட்டுருக்குறேங்க.
1: சரிங்க சார்.
0: நல்லா இருக்கிறதுனால தான் சார் இந்த கடந்த 6-7 ஆண்டுகளாக ஆஸ்பத்திரி பக்கம் போகாமலேவும் நல்லபடியாக இருந்துகிட்ருக்குறோம்.
1: சரிங்க சார். கொடைக்கானலுக்கு எப்போ வந்தீங்க?
0: இப்போ வந்து இதுக்கு முன்னாடி எங்கள் நண்பரோட திருமணத்துக்கு பெரியவளத்துக்கு வரும்போது எங்கள் கல்பாக்கம் நண்பர்களோட ஒரு 2 வேனில் வந்தோம்.
1: சரிங்க.
0: அவங்களோட வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம்ங்க.
1: இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்திருக்கீங்க?
0: இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இங்கே வந்திருக்கேங்க.
1: எப்படி இருக்கு? இப்போ வந்து மனைவியோட வந்திருக்கீங்க, அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க.
0: ஆமாம்.
1: எது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
0: அதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் பிடிச்சிருக்கு. இது அப்போ வந்து என்னன்னா இவ்வளோ குரௌடட் ஏரியாவா இல்லைங்க. அது இப்போ வந்து நல்ல கூட்டமாக இருக்குது. சாலையோரமெல்லாம் நல்ல கூட்டமாக இருக்குது.
1: சரி.
0: நிறைய வாகனங்கள் நிறைய இருக்குது இப்போ. அப்போ அந்த மாதிரி இல்லைங்க.
1: சுற்றுலா பயணிகளோட வருகை வந்து அதிகமாக
0: இருக்குதுங்க.
1: சரிங்க. உங்களுக்கு கொடைக்கானலே பிடிச்ச இடம்னா எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த இடம்?
0: போட்டிங் இது ப்ளஸ் அந்த பிரையன் பார்க்.
1: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினது. என்ன விருப்ப பாடலாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கேட்கலாம்?
0: இது சத்தியம் படத்திலிருந்து சரவண பொய்கையில் நீராடி.
1: அப்படியே ஒரு வரி நம்ம நேயர்களுக்காக பாடுங்களேன்.
0: சரவண பொய்கையில் நீராடி.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

நேரம் இரவு 7:38. கோடை பன்மலை 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கட்சவியனிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க அனுப்பலாம். இன்னும் 20 நிமிடங்களில் வளமர காத்திருக்கிறது. இளமை பேசுகிறது. இன்னைக்கு சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இரண்டு விளையாட்டுகளோடு

0: இப்போ யாருடைய விருப்பம் காற்றலையில் அரங்கேற காத்திருக்கிறது, கேட்டு விடலாமா?
1: வணக்கம் கோடைஃபம், என் பேர் ரேணுகா தேவி, புதுக்கோட்டை மாவட்டம் கிளிவிரியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு பண்ணையாரும் பத்மினியும் படத்திலிருந்து உனக்காக பிறந்தேனே என்ன தலகாசா போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.
0: இது உங்களுடைய பாடல் காற்றோடு.

0: ஹாய் கோடையப்பம், இனி இரவு வணக்கம். நான் தேனி மாவட்டம் பெரியூரத்திலிருந்து பேசுகிறேன். எனது பெயர் செல்வபாரத். எனக்கு பாட்ஷா படத்திலிருந்து ஸ்டைல் ஸ்டைல் நான் பார்த்து போட வேண்டும். அனைவருக்கும் டெடிகேட் பண்ணுகிறேன்.
1: இது நீங்கள் விரும்பிய பாடல் கோடை பண்பலை 100.5.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒருமுறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சாத்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குனர் உமா பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விபரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639323 என்ற

0: தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ராகதேவதை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். பிற்பகல் 2 மணிக்கு அதிரடி மெட்டுக்களோடு டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை தருமபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. நாளை கலக்கல் கேள்வியாக. 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களுடன் வலம் வரும் தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. 10 மணிக்கு நினைவே சுகம். நாளைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது ஈரோடு மாவட்ட நேயர்களை. அவை அனைத்தும் நம் பண்பலை நாளை உங்களுக்கு வழங்கவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில்.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வன விலங்குகளுக்கு உணவளிப்பது, சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-642 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
3: நேரம் 7:55. நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கும் வந்தாச்சு. நிறைவான பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
4: வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டம் மேலாமுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் புதிதாக இணைகிறேன். எனது அண்ணன் மூலமாக நான் வடிகி வருகிறேன். எனவே எனக்கு விருப்பமான பாடல் என்னாசை மச்சன் படத்திலிருந்து சோறு கொண்டு போறவில்லை. அந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
3: ஏதோ உங்களுடைய விருப்பம் காற்றோடு கவி பாடுகிறது.

0: விருப்பங்களை நிறைவேற்றி இனிதைய நிறைவுக்கு வருகிறது. கோடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் திங்கட்கிழமை 7 மணிக்கு. நாளை 7 மணிக்கு தங்கள் அன்புடன் கோடை பன்மலை 100.5 தொடர்வது இளமை பேசுகிறது. மும்பை செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாள வெள்ளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 21 பேர் மீட்கப்பட்டு தில்லி அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், விமான நிலையத்தில் 21 பேரை வரவேற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்ட நேபாள ராணுவம் மற்றும் அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்ட நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேரும் ஆரோக்கியத்துடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழக அமைச்சர்கள் குழுவிடம் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான அமைச்சர்கள் குழு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வரும் கட்டுப்பாட்டு அறையையும் பார்வையிட்டனர். சர்க்கரை போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பற்றாக்குறை இல்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக கரும்பு ஆலைகளில் சர்க்கரை விலை 20% குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையிலும் சர்க்கரை விலை விரைவில் குறைய தொடங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புழல் மத்திய சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடத்திற்கு சென்று அங்கு தயாரிக்கப்படும் பல்வேறு பொருட்கள் மற்றும் தையல் பிரிவினையும் முதலமைச்சர் பார்வையிட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் திரு விஜய் அவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பின்னர் புழல் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளின் இயக்கத்திற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த

நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டீசல் வாகனங்களின் இயக்கத்தால் காற்று மாசு ஏற்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அரசு பேருந்துகள் மின் பேருந்துகளாகவும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாகவும் மாற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து பேருந்துகளையும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பேருந்துகளாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் உள்ள 14,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 29% முற்றிலுமாக வறண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 5,000 மேற்பட்ட நீர்நிலைகளில் 25% வரைதான் நீர் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழகத்தை அறிவித்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சகோதரரை தாக்கியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்த மனுவினை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் திரும்ப பெற்றதை அடுத்து அதனை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் திரு மரிய வில்சன் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு காரணங்களை எடுத்துரைத்து மனுவினை வாபஸ் பெறுவதாக திரு மரிய வில்சனின் வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுவினை தள்ளுபடி செய்தார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஜாக்கப் முட்டப்பில்லில் ஜோசப்பும் மகளிர் ஈட்டி எறிதலில் வெங்கட சுப்புலட்சுமியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன்ஸுக்கு எதிராக 2 நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டிகளில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய அணி பங்கேற்கிறது. இப்போட்டி கோவாவில் அடுத்த மாதம் 26 மற்றும் 29 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ செல்வங்களே. இரவு 8 மணி ஆகிட்டாலே இணைப்ப பிடிக்கணும், சரியா விளையாடணும்னு உங்களுக்கு படபடப்பு பதட்டம்லாம் இருக்குதோ இல்லையோ, உங்களோட பெற்றோருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட மகிழ்ச்சி தான் அவங்களோட மகிழ்ச்சி, உங்களோட வெற்றி தான் அவங்களோட வெற்றியும் கூட. அதனால் சந்தோஷமாக வாங்க, சாதுரியமாக விளையாடுங்க அப்படின்னு அன்போடு அழைக்குது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் சலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். விளையாட வாங்க. இந்த எண்களில் புதுசாக வர்றவங்க 24 24 24லும், வழக்கமாக வர்றவங்க 24 24 29லும், முன்னெடுப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சிகளை போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். படிப்பு ரொம்ப முக்கியம்தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை விட பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மதிப்பெண்கள் உங்கள் திறமையின் ஒரு பகுதியை மட்டுமே காட்டும், ஆனால் நல்ல பண்புகள் தான் உங்களின் முழுமையான மனித தன்மையை காட்டும். அதனால் எப்போவுமே நல்ல பண்புகளோட

0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிர்மல். கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதே நிர்மல், வீட்டுக்குள்ள இருந்து பேசுறீங்களா இல்ல வெளியில வந்து தான் பேசுறீங்களா? வெளியில வந்துமா, அப்படி கேக்குது. சரி நிர்மல், என்ன படிக்கிறீங்கப்பா? என்ன படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பு. ஆறாம், அது மட்டும் தான் இருக்கு, வகுப்பு உள்ள போயிருது. சரி, சரியா விளாண்டுருவோமா? விளாண்டுருவோம். சரி, உங்களுக்கான சொலவடை என்னன்னா, படும் கல்லடி மரமே காய்த்த. படும் கல்லடி மரமே காய்த்த. இது வந்து நான் சொல்லபடி மாத்தி சொல்லிருக்கேன், நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும். படும் கல்லடி மரமே காய்த்த. கல்லடி என்னங்க உள்டாவ சொல்றீங்க? கல்லடி பட்ட மரமே காய்க்குமா? இல்லையே, அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, வந்துடும். படும் கல்லடி மரமே காய்த்த, அப்படியே ரிவேல்ஸா அக்கா சொல்லியிருக்கே, சொன்னீங்கன்னா வந்துடும். அப்படி சொன்னது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா வந்துடும், தோசையை திருப்பினது மாதிரி. மாமரமா? நான் விடுகதையா சொல்லிக்கிட்டு இருக்கே? நான் சொல்கிற வரிகளை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி அதை வாக்கியமாக கோர்த்து சொல்லணும், சரியான பழமொழியாக சொல்லணும். இதான் விளையாட்டு. இதுக்கு படி விளையாண்டுருக்கீங்களா? அப்புறம் ஏன் இப்படி ஒரு தயக்கம், இப்படி ஒரு சந்தேகம் நம்ம நிர்மலுக்கு? படும் கல்லடி மரமே காய்த்த, அதுதான் கடைசியாக சொன்னதான் முதல் வரியாக வரும், முதல் வார்த்தையாக. குழுலாம் கொடுக்குறேன் அக்கா உங்களுக்காக. படும் கல்லடி மரமே காய்த்த. சரி, கல்ல எதை விட்டு எறிவோம்? எது மேல எறிவோம்? எந்த மரத்து மேல எறிவோம்? மாங்காய் மரத்துலயா? சரி, அதாவது அந்த மரத்தில் மாங்காய் இருந்தால் தானே நம்ம கல்லை விட்டே எறிவோம், வெறும் மரத்தில் எறிவோமா? அப்போ அந்த மாங்காய் என்ன பண்ணியிருக்கு அந்த மரத்தில்? காய்ச்சிருக்கு, அதை தான் சொல்லுங்க. சொல்லுங்க
1: அப்பா.
0: அவ்வளவுதான், காய்த்த மரமே கல்லடி படும். நிறைய மரத்தை விட்டு அடிச்சிருக்கீங்க போலயே மாங்காய் விட்டு. குறி தப்பாம விழுந்திருக்கா நீங்க அடிச்சதுக்கு? விழுந்திருக்கு. காய்த்த மரமே கல்லடி படும். அதே போலதான் இதுக்கு வந்து என்ன இன்னொன்று என்னன்னா, திறமையானவர்களுக்கு மட்டுமே விமர்சனங்கள்லாம் ரொம்ப குறை கூறுவாங்களாம் இருக்காங்கல்ல, எதுவுமே இல்லாதவங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறைய திறமை இருக்கவங்கள்ட்ட அவங்களுடைய நிறை குறை மற்றதெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதான் காய்த்த மரமே கல்லடிப்படும். அதுபோல் திறமையானவர்களுக்கு தான் நிறைய நிறை குறை விமர்சனங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் தாமதமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனால் அடுத்த முறை நம்ம பேசும்போது டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். என்னப்பா? நீங்கள் மழையிலலாம் ஆடியிருக்கீங்களா? இல்ல, இப்ப மழை பாட்டு ஒண்ணு குடுக்குறோம், நீங்க ஆடிக்கிட்டே அதை கேக்குறீங்க. சரியா நிர்மல்? சரி, கேக்கலாம். நன்றிப்பா இணைப்புல வந்ததுக்கு.

0: பாடும் தெய்வங்களை வாழ்த்தி வணங்கிய நேரம் 8:12.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில வந்து ரெண்டு விளையாட்டுகள், ஒன்னு சொலவடை, இன்னொன்னு பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும்னு சொல்லியிருக்கோம். இப்போ சொலவடை விளையாட்டை விளையாடுறதுக்காக இனிப்பிள்ளையார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம்.

0: உங்களுக்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
2: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலை.

0: உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்சி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்சி குரோத் ஃபண்ட். உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.licindia.in பார்வையிடவும். LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோ.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பண்பலை சொல்லும் நேரம் 8:24 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு சலவடை விளையாட்ட கஷ்டப்பட்டாவது நிர்மல் வந்து விளையாண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்ததா பட்டம் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக என் பிள்ளையார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார் பேசுறீங்க?
5: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து.
4: யார் பேசுறீங்க?
5: காளையார் கோவில் இருந்து கவினித் பேசுறேங்க.
4: கவினித். கவினித், வித்தியாசமா இருக்கே. கவினித், என்ன படிக்கிறீங்கப்பா?
5: 4 வகுப்பு.
4: அழகா சொல்றீங்க. சரி, இப்ப நம்ம விளையாடலாமா? அக்கா உங்களுக்காக என்ன தலைப்பு கொடுக்கறேன்னா, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், பயன்படுத்திருப்போம். ஆனால் அதை சாப்பிட்டா கோழி முட்டிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள. என்னன்னா வெற்றிலை. வெத்தலை இருக்கு இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சதெல்லாம் நீங்க சொல்லலாம். சொல்லுங்க. ஆனா வெற்றிலைன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இப்பதான் இப்பதான் சொன்னேன் அக்கா, வெற்றிலை வெற்றிலைன்னு மட்டும் சொல்லாம அதோட பயன்கள்லாம் நீங்க சொல்லலாம். அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லலாம். தலைப்பை மட்டும் சொல்லக்கூடாது. இப்ப ஆரம்பிங்க.
5: அதுல பாக்க போட்டு சாப்பிடலாம்.
4: சரி. அப்புறம்
5: அப்புறம் அது பச்சை நிறத்துல இருக்கும்.
4: சரி. கலந்து போட்டோம்னா சரி. அப்புறம்
5: அது வந்து கொடியிலதான் முளைக்கும்.
4: அருமை அருமை. கொடிக்கால்ல, கொடிக்கால்ல அது வளரும். திருமண தாம்பாளத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. சூப்பர். அப்புறம் எதுக்காக அதை போடுவாங்க? வாய் செவக்கிறதுக்கு மட்டும்தானா? செரிமானம் ஆகிறதுக்காகவும் போடுவாங்க. அப்புறம் சரி, நிறைய சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையான முக்கியமான தகவல்களை கூட சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கவினித். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதக்கா சொல்லிடவா? இது வந்து ஒரு பூக்கும் தாவரம். இதோட பிறப்புன்னு பார்த்தோம்னா மலேசியா. அதான், ஆனால் இந்தியா, இந்தோனேஷியா அந்த மாதிரி நாடுகள்லையும் கூட வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் குறிப்பாக வந்து நம்மளால நிறையவே வளருது. இதை வந்து எப்படி பதியம் போடுவாங்க? எதை வச்சு வளரும் இதுக்குன்னு வந்து? இதுக்கு விதைகள் அப்படி இல்லை. என்னப்பா?
5: கத்திரிக்கோளா?
4: அதாவது இதோட காம்பு இருக்கு பத்தியா, வெற்றிலை காம்பு இருக்கு இல்லையா, அதை வெட்டி அதை பதியம் போட்டு அப்படியே கொடிக்காலில் வளர விடுவாங்க. சரியா? இது வந்து பச்சையா, நீங்க சொன்னது மாதிரி பச்சையாகவும் இருக்கும். இன்னும் கூட கற்பூர வள்ளி வெத்தலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அந்த வெத்தலைக்கு வந்து இருக்குது. ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் அந்த வெத்தலையை, ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வெட்டுக்களில் அந்த வெத்தலை பற்றின தகவல்கள்லாம் கூட குறிப்பிடப்பட்டிருக்கான். இன்னும் கால்சியம் சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி, இரும்பு சத்து இதெல்லாம் கூட இந்த வெற்றிலையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய உமிழ்நீரை வந்து பெருக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சாப்பிட்ட உடனே எல்லோரும் வெத்தலையை போடுவாங்க. சரி, இன்னும் சர்வரோக நிவாரணியா இந்த இது இருக்கு. மங்களகரம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, திருமண வீடுகள் எல்லாம் வந்து தாம்பூலத்துல வைப்பாங்க.

0: அதே மாதிரி வெற்றிலை மாலை கூட, இறைவனுக்கு வெற்றிலை மாலை சாற்றுற வழிபாடும் கூட இருக்குது. வழிபாடுகளுக்கும் நிறைய பயன்படுத்துகிறாங்க, வரவேற்புக்கும் இதை வச்சு பயன்படுத்துகிறாங்க. மங்களகரமான ஒரு பொருளில் இது எப்பவுமே நிச்சயமாக இருக்கும். கவினி ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப அருமையாக விளையாண்டுங்க இந்த விளையாட்டை. நீங்கள் இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாமா நினச்சிக்கிட்டே?
1: ஓகேக்கா.
0: நன்றிப்பா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்மா. நன்றிப்பா.

நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களே, உங்களைத்தான்.

அன்பு செல்வங்களுக்கு ஒரு அழகான அறிவிப்பு. அதாவது நில தொலைபேசி எண்ணில் கொஞ்சம் ஏதோ இடையூறு இருக்குது, அதனால் அலைபேசி எண் கொடுக்குறோம். 94 87 07 74 48 9487 07 7448 இந்த எண்களையும், அல்லது 9655242429 96 55 24 24 29 இந்த இரண்டு எண்களில் நீங்கள் வரலாம்.

0: எங்களுக்கும் இப்படிலாம் பாட்டு பாடி ஆட்டம் போடணும்னு ஆசையாக தாங்க இருக்குது, ஆனால் இந்த மழை தான் வரவே மாட்டேங்குதுன்னு அப்படின்னு ஏங்கி நம்ம அன்பு செல்வங்களை நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரம் 8:39.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள் லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர், 9444911444.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
0: அன்பு நேர்களே, இன்னும் 20 நிமிடங்களில் வரவிருக்கிறது கொடை பண்பலையின் கொடை தென்றல். இன்றைய தென்றலின் இடம் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றிரவு 9 மணிக்கு. சரி, இப்போ சலவடை விளையாட்டை விளையாடுறதுக்காக இனிப்பில காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: சிவகங்கை மாவட்டம் காங்கிரஸ் காத்தன் ராஜா அண்ணா நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: சொல்லுங்க அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்காங்க. நீங்க நலமா?
0: நல்லா இருக்கும் நிலையத்துல எல்லாருமே. சரி, சொல்லிடலாமா உங்களுக்கான சொலவிடை? வெட்டான் ஒரு மரமும், தச்சன் மரம் கண்ட பல. வெட்டான் ஒரு மரமும், தச்சன் கண்ட பல மரம்.
5: பலமரம் தச்ச கண்ட வெட்டாத ஒரு மரம்.
0: அப்படி வராதுல்ல. வெட்டான் ஒரு மரமும், கண்ட தச்சன் பலமரம்.
5: கண்ட தச்ச பலமரம்
0: இல்லையே, அது வராது. முதல்ல அது வராது. மறுபடியும் சொல்றேன், வெட்டான் ஒரு மரமும், கண்ட தச்சன் பலமரம்.
5: ஒரு மரம் வெட்டார்.
0: நான் ஒரு மரம்னே சொல்லலையே, பலமரம்னு தானே சொன்னேன். நேரம் இணைப்பு கிடைக்காத பிள்ளைங்களா? ஆஹா, எனக்கு இது தெரிஞ்சிருச்சே, ஆனால் இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வெட்டான் ஒரு மரமும், கண்ட தச்சன் பல மரம். சரி, பல மரம் இல்லை, அது கடைசியா தான் வரும்.
5: பலமரம் தச்சான்
0: இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும்.
5: பலமரம் கண்டான்.
0: பலமரம், பலமரம் கண்ட தச்சன்
5: ஒரு மரம் விட்டான்.
0: பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் விட்டான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏதாவது அர்த்தம் தெரியுங்க?
5: அது வந்து ஒரு மரம்
0: வெட்டி. தெரியலையா? தெரியுதா? ஒரு முடிவுக்கு வாங்க.
5: ஒரு அக்கா.
0: சொல்லுங்க அன்புமணி.
5: ஒரு மரம் வெட்டிட்டா.
0: சரி, விட்டுருவோம். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். அதாவது

0: இந்த மர வேலை
1: ஒரு மரத்தை வெட்டினா பல மரம் வெட்ட முடியாது.
0: அப்படியா? அதனால எந்த மரத்தையும் வெட்ட மாட்டாங்களா? புதுசா இருக்கு இந்த விளக்கம். அதாவது இப்போ மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ தேக்கு மரத்தில் ஜன்னல் வந்து எதில் செய்யணும், ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கைவினை பொருட்கள் செய்கிறது அப்படின்லாம், மரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மரத்தில் எதை செய்யலாமா, இந்த மரத்தில் எதை செய்யலாமான்னு பல மரத்தை கண்டோன்னே எந்த மரத்தில் எதை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே எந்த மரத்தையும் வெட்டுறதுக்கு முன் வர மாட்டாங்க. பல மரம் கண்டத்தச்சுன்னு ஒரு மரமும் வெட்ட மாட்டாங்க. உறுதியாக ஒரு இதில் நிலைப்பாடு அப்படிங்கிறத கொண்டு வர மாட்டாங்க. இதை பல மரம் கண்டத்தச்சுன்னு ஒரு மரமும் வெட்டான். அதே மாதிரி தான் மரம் எப்படி நல்லா அதை பற்றி அனுபவம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் வர முடியாதோ, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு இதில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். இதை செய்யலாம் அதை செய்யலாமா, ஏன்னா பல அனுபவம் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கும். நல்ல அறிவா? என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சரி ஓகே, அதே மாதிரி தான் பல மரம் கண்டத்தச்சுன்னு ஒரு மரமும் வெட்ட மாட்டான். நம்மளுக்கும் கூட ஒரு ஒரு ஒரு ஒரு ஷாப்பிங் போகிறோம், நிறைய பொருள் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது, எதை எடுக்கலாம் எதை விடலாம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுலேயும் கூட சொல்கிறாங்க. சரிங்க அன்புமணி, ரொம்ப மகிழ்ச்சி இணைப்பில் வந்ததுக்கு. இப்போ உங்களுக்கான பாடல் ஒன்று வருது, கேட்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: எட்டு மணி 50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு. இப்ப பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்கு இணைப்பிலார் காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் பேசுறீங்கப்பா?
4: ஹனீஷ்.
3: ஹனீஷ் எங்க இருந்து?
4: திருச்சி மாவட்டம் மணல்மேடு.
3: திருச்சியில இருந்து?
4: மணல்மேடு.
3: மணல்மேடு. சரிங்க ஹனீஷ், விளையாடலாமா? உங்களுக்கு அக்கா வந்து ஒரு தலைப்பு கொடுப்பேன், அந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் பேசணும். சரி, என்ன தலைப்புனா நாக்கு. நாக்கு
4: பேசுவேன். பேசுவேன்,
3: பேசுறதுக்கு பயன்படுது. அப்புறம்
4: சாப்பிடும்போது பயன்படுது.
3: சாப்பிடும்போது மெல்றதுக்கு. பல்லு மெல்லுதுன்னா அதுக்கு உதவி அங்கிட்டு இங்கிட்டு எடுத்து கொடுக்கறது இதுதான். அதே மாதிரி சாப்பிட்டதை உள்ள தள்ளுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அப்புறம்
4: சுவையை உணர்றதுக்கு.
3: அருமை. சுவையை வந்து நாக்கு தான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடும். சரி, அப்புறம் அப்புறம்
4: பேசுறதுக்கு.
3: அதான் சொல்லிட்டீங்களே முதல்ல எடுத்தோடனே. சரி, இது என்ன கலரில் இருக்கும் அதை சொல்லலை.
4: ரெட் கலர்.
3: சரி, இளம் சிவப்பு நிறத்தில் இது இருக்கும். அப்புறம் இது எப்படி இருக்கும்? பேசுறதுக்கு இல்லை, இது லேசாக இருக்குமா? தடிமனாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற தசைகள்லயே நாக்கு வந்து ஒரு வலிமையான தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதான விதிமுறை. நரம்பு இருக்குமா இருக்காதா?
4: நரம்பு இருக்கு.
3: இருக்குமா?
4: இருக்காது.
3: இருக்காது. அதான் சொல்லுவாங்க, நரம்பு இல்லாத நாக்கு எங்கிட்ட திரும்பி வேணாலும் பேசும் அப்படிம்பாங்க. நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசாத அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. சரி, அப்புறம் இது ஒரு விளையாட்டாக கூட விளையாடுவோமே சின்ன பிள்ளைங்க. இல்லைனா படத்தில் கூட அந்த சீன்லாம் வச்சுருப்பாங்க, பசுமொழி படத்தில்.
4: என்ன படங்க?
3: ஒரு போட்டியாகவே இருக்கும் இதை வச்சு. தெரியலையா? நாக்கால மூக்க தொடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நீளமான அல்லது

0: கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கிறவங்கெல்லாம் அழகாக டக்குன்னு மூக்கை தொட்டு வந்துடுவாங்க.
1: நம்மளாலும்
0: நீங்கள் தொட்டிருக்கீங்களா? உங்களால் தொட முடியுமா, இல்லை உங்கள் நண்பர்கள்லாம் அப்படி தொட்டிருக்காங்களா?
1: என்னால தொட முடியாது,
0: தொட
1: எங்க
0: முடியுமா?
1: அம்மாவால தொட முடியாது,
0: என்னப்பா?
1: எங்க அம்மாவால முடியாது, என்னால தொட முடியாது.
0: அப்படியா? உங்களுக்கு பெருசாக இருக்கப்பா நாக்கு, நாக்கால் மூக்கை தொட்டுருவீங்க. பரவாயில்லையே, அப்போ உங்க கரெக்டாக தான் உங்களுக்கு அந்த தலைப்பு அமைஞ்சிருக்கு. சரி, பொதுவாகவே உலகத்திலேயே இந்த ஒருத்தருக்கு வந்து நீளமான நாக்கு அது எவ்வளோதுன்னா 9.5 சென்டிமீட்டர். அவர் பேர் என்ன? ஸ்டீஃபன் டெய்லர். அவருக்கு அவ்வளோ பெரிய நாக்கு எப்படி தான் அப்படி உள்ளே வச்சு வச்சுருக்கிறாரோ தெரில, அவருக்கு அவ்வளோ பெரிய நாக்கு. அதே மாதிரி பெண்ணில் வந்து ஆனிகா இம்லர் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து 7 சென்டிமீட்டர், அவங்களுடைய நாக்கோட அளவு வந்து 7 சென்டிமீட்டர். அவ்வளோ பெருசாக இருக்குமா. சரியா? ஆனாலும் பாருங்க, நீங்கள் நாக்கால் மூக்க தொடுவீங்க, அந்த போட்டி வச்சா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் என்னம்மா,
1: எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்?
0: அதெல்லாம் தெரிஞ்சிடும். பண்பலை நேயர் தானே. ஹனீஷ்க்கு வந்து பெரிய நாக்கு இருக்குது அப்படிங்கிறது இங்கேருந்து அங்கேருந்து யாரோ சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று வந்து நம்ம முதல் லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை சரியாக நம்ம உச்சரித்து நம்ம தமிழ் உச்சரிப்புகளை வந்து சரியாக உச்சரிக்கிறதுல இந்த நாக்கோட பங்கு தான் பெரும் பங்காக இருக்குது. எங்க நீங்கள் தமிழ் சொல்லுங்கள்.
1: தமிழ்
0: தமிழ் அடி என்னத்தை தொடணும் இந்த நுனினா அப்படிங்கிறதுன்னு ஒரு தொல்காப்பியர் இலக்கணம் நடத்த ஆரம்பிச்சிட்டு போல சரி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த எழுத்தோட ஒலி அளவு வேறுபாடுக்கு இந்த நாக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நாக்கால் மூக்கை தொடுற போட்டி வச்சா நீங்கள் தான் பரிசு வாங்குவீங்க அப்படின்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நன்றிங்க கணேஷ் இணைப்பில் வந்ததுக்கு.
1: தேங்க்யூக்கா.
0: நன்றிப்பா. இப்போ பிள்ளைங்கள்ட்ட பேசினாவே நேரம் போகிறது தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். 8:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். அன்பு மனங்களின் ஆவலான பங்களிப்பில் இதுவரை வளம் வந்தது இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. நாளைய நிகழ்ச்சியோட 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தைத்தை, தத்தை. சரிங்க, மீண்டும் நாம் நினைவேசகம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு மட்டுமல்ல, நம்முடைய இலக்கை அடைய உதவும் வழிகாட்டி என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

11:05 பௌர்ணமி நிலவின் ஒளியில் உங்கள் மனங்களை பால் வீதிக்கு அழைத்துச் செல்ல வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். வரும் நேரம் 9:00.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல்.

பகல் தரும் வெளிச்சத்தின் மீது இருளை ஒட்டி வைக்க முடியுமா? மலர்ந்த பூக்களின் முகத்தில் வாடிய பூக்களின் கசங்களை காட்ட முடியுமா? புன்னகை பூத்த இதழ்களின் மீது கண்ணீரின் ஈரத்தை காட்சிப்படுத்த

முடியுமா? தென்றலுக்குள் புயலை அமர்த்தி வைக்க முடியுமா? குறிப்பிட்ட சில திரைப்பாடல்களில் அது நிகழ்ந்திருக்கிறது. பொதுவாக திரை இசை பாடல்களில் ஒரு பாடல் எந்த உணர்வை சுமந்து கொண்டு இருக்கிறதோ அல்லது எது மாதிரியான கதை சூழலை பின்னணியாக கொண்டிருக்கிறதோ அந்த உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக அந்த பாடலுக்கு மட்டமைக்கப்படும், பாடல் வரிகள் எழுதப்படும். பின் தாளம், இடை இசை போன்றவை அதற்கேற்ப வடிவமைக்கப்படும். ஆனால் மகிழ்ச்சியான சூழலுக்கு அமைக்கப்பட்ட ஒரு மெட்டை, தாளக்கட்டை, இசை சேர்ப்புக்களை ஒரு சோகமான சூழலுக்கேற்ப மாற்றியமைக்க முடியுமா? பகல் தரும் வெளிச்சத்தின் மீது இருளை ஒட்டி வைக்க முடியுமா? மலர்ந்த பூக்களின் முகத்தில் வாடிய பூக்களின் கசங்களை காட்ட முடியுமா? புன்னகை பூத்த இதழ்களின் மீது கண்ணீரின் ஈரத்தை காட்சிப்படுத்த முடியுமா? தென்றலுக்குள் புயலை அமர்த்தி வைக்க முடியுமா? ஏன் முடியாது? மகிழ்ச்சியாக பாடும் அந்த மெட்டை சோகமாக பாடிவிட வேண்டியதுதான். வரிகளையும் சோகமாக மாற்றிவிட்டால் அது சோகப்பாடல் ஆகிவிடும் என்கிறீர்களா? உண்மைதான். ஆனால் வரிகளை மாற்றிவிடுவதனாலோ பாடலை சோகமாக பாடிவிடுவதனாலோ மட்டும் சந்தோஷமான சூழலுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டு சோகமானதாக மாறிவிடாது. மகிழ்ச்சி பொங்கும் உணர்வை சுமந்த பாடல்களை சோகப்பாடல்களாக்குவது என்பது உடலை மட்டும் வைத்து கொண்டு அதற்குள் வேறு ஒரு உயிரை, வேறு ஒரு உணர்வை, அதற்கேற்ற வேறு சில தன்மைகளை ஊற்றுவதற்கு சமமானது. அந்த கலையில் ஆகச்சிறந்த நிபுணத்துவம் கொண்ட ஒரு வித்தகர் இசைஞானி இளையராஜா. அவருடைய இசையில் ஒலித்த, புன்னகையிலிருந்து கண்ணீர் துளிகளாக உதிர்ந்த பாடல்களே இன்றைய நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் காதலியின் அழகை தன் கவிதையால் வர்ணித்து பின் அவளை காண முடியாத துயரத்தில் கண்ணீரை கவிதையாக்கிய பாடல். சந்தோஷமாக ஒலிக்கும்போது காதல் தேரின் ஊர்வலம் போல குதூகலம் கட்டிக்கொண்ட பாடலின் அந்த தாளம், சோகமாக ஒலிக்கும்போது நடைதளர்ந்த கால்களின் வலியாய் மாறிப்போயிருக்கிறது. சந்தோஷமாக ஒலிக்கும்போது தன் துளைகளிலிருந்து இறகுகளை உதிர்த்த புல்லாங்குழல், சோகமாக ஒலிக்கும்போது சிறை கதவின் கம்பிகளாக மாறிப்போயிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பாடலின் தொடக்கத்தில் வரும் அந்த ஆலாபனை, கண்களால் உன்னை சுவாசித்து வளர்ந்த என் காதல் இன்று உன்னை காணாமல் தவிக்கிறது, உன் சந்திப்பை இழந்த என் இதயத்திற்கு இப்போது மூச்சு முட்டுகிறது, முழுவதுமாக நான் முடிந்து போவதற்குள் உன் முகம் காட்டுவாயா என்று கேட்பது போலவே இருக்கிறது. கேட்கலாமா?

காதல் சிலருக்கு கடற்கரை மணலில் வரைந்த கோலம், சிலருக்கு கல்லில் செதுக்கிய சிற்பம் என்று சொல்கிறார்கள். சுலபமாக அழித்துவிட முடியும் எனும்போது அந்த கடற்கரை கோலத்தை காதல் என்று எப்படி சொல்ல முடியும்? காதல் அத்தனை சுலபத்தில் அழிக்க முடியாதது, அல்லது அழிக்கப்பட முடியாததாய் இருப்பதே காதல். இந்த உணர்வை பிரதிபலிக்கும்படியாக இசைஞானியின் ஒரு பாடல், காணாமல் போன மகிழ்ச்சியை தேடும் ஒரு பார்வையற்றவனின் தடவலாக மாறிப்போயிருக்கிறது எஸ்பிபியின் குரல். சரணத்தின் இடையிடையே வரும் இசை ஒரு இதய குமுறலின் இன்னொரு வடிவமாக ஒலித்திருக்கிறது. பல்லவியில் ஒலிக்கும் வீணை பாடுகின்றவனின் கண்ணீரை துடைத்திருக்கிறது. பாடலில் காதலர்கள் முன்பு மகிழ்ச்சியோடு பாடும்போது பாடிய அதே வரிகளே சோகப்பாடலின் பல்லவியிலும் பாடப்பட்டிருக்கிறது. பாடலில் காதலர்கள் முன்பு மகிழ்ச்சியோடு பாடும்போது பாடிய அதே வரிகளே சோகப்பாடலின் பல்லவியிலும் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டிற்கும் எத்தனை அர்த்த வேறுபாடு!

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
2: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்.
1: எக்கச்சக்க டிசைன்களில்

0: குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர் 9444-9111-4.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5
5: கொடை தந்தான்.

இத்திரைப்படத்தில் முதலில் மகிழ்ச்சியாக ஒழித்து பின் சோகமாக ஒழித்த பாடல்களின் சிறு தொகுப்பாய் இது கோடி பண்பலையின் கொடை தென்றல். காதலி சுட்டால் எதிரியின் மடியில் மரணம் என்பார்கள். பழகிய காதலி இப்போது விலகி இருக்கிறாள். அவள் இவனை சந்திக்க வராதது போலவே அவளது நினைவுகளும் இவனிடம் வராது போயிருந்தால் இவன் கண்ணீர் சிந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. இப்போது அவனுக்குள் அவளது நினைவு வெள்ளம் மேலெழும்பி அவளோடு கூடியிருந்த நேரத்தில் அவளுக்காக பாடிய பாடலை மீண்டும் இவனை பாடச் சொல்லி கேட்கிறது. மகிழ்ச்சியோடு பாடிய அந்த பாடலை இந்த மனநிலையில் எப்படி பாடுவான்? அர்த்தங்களை இழந்துவிட்ட அனாதை சொற்களை கொண்டு அந்த பாடலை பாடுகின்றான். இல்லை, பாடுவது போல அவளை தேடுகின்றான். நினைவுகள் முள்ளாய் குத்தும் என்பார்களே, இந்த பாடலை பொறுத்த மட்டில் வயலின்தான் அந்த முள். வயலின் முள்ளாக இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் இறங்கி வந்து இவன் பாடப்பாட அவனோடு சேர்ந்து சில விடங்களில் பாடுவது, மெல்ல அவன் தோள் தடவுவது, அத்தனை சுகம். நெஞ்சில் குத்தியது காதலியாக இருந்தால் இரண்டு மடங்கு வலிக்கிறது.

இரண்டு முகங்கள் கொண்ட இசைஞானியின் சில பாடல்களில் சோக முகத்தை மட்டும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது கோடை பண்பலையின் இன்றைய கொடை தென்றல்.

ரோமியோ ஜூலியத், லைலா மஜ்னூன், சலீம் அனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, இவர்களெல்லாம் காதலால் மாண்டு போனவர்கள் என்பது எத்தனை உண்மையோ அதே அளவு உண்மை தாங்கள் மறைந்து அவர்கள் காதலை வாழச் செய்தவர்கள் என்பதும். இவர்களெல்லாம் காதலால் மாண்டு போனவர்கள் என்பது எத்தனை உண்மையோ அதே அளவு உண்மை அவர்கள் காதலை வாழச் செய்தவர்கள் என்பதும். இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் காதல் மாறாதென்பது சிலருக்கு ஏனோ புரிவதில்லை. ஏனென்றால் காதலிப்பவர்களுக்கு காதல் இதயத்தில் மட்டும் இல்லை. துவேஷங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்ப்புகளையும் தடைகளையும் காதல் தன் ஏணிப்படியாக்கி கொள்ளும் என்பதும் காதலின் எதிரிகளுக்கு தெரிவதில்லை. பாடல் சூழல் இதுதான். சிறைபிடிக்கப்படுகிறாள் காதலி. ஊரார் உண்டாக்கி வைத்த கொலைக்களத்தில் தனித்து விடப்படுகிறான் காதலன். தான் மடிந்து போவதற்குள் அவன் தன் காதலியை அழைக்க வேண்டும், அவளை காண வேண்டும், அவர்களுக்கு இடையேயான காதலின் வலிமையை சொல்ல வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்த அந்த மந்திர பொழுதுகளில் அவர்கள் பாடிய அந்த பாடலை இவன் திரும்ப பாடுகின்றான். அந்த பாடலின் வழியை, அந்த வார்த்தைகளின் வழியை, வயலின் வழியே அந்த காதலிக்கு எடுத்து செல்கிறது காதல். முள்ளில் வேலி போட்டால் என்ன, மாலை காற்று தாண்டாதா, கல்லில் ஊறும் ஜாதி பூவை கைகள் நீட்டி தீண்டாதா,

0: காதில் பிறந்தது ராகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்

0: பண்பலை படைப்பாளிகள்
1: சனிக்கிழமைகளில்
0: நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
3: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
3: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 6241
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்
4: நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுதான்
5: கோடை பண்பலை 100.5
6: கொடைத்தின்

ஒரே மெட்டில் மகிழ்ச்சியாகவும் சோகமாகவும் ஒழித்த இசைஞானியின் பாடல்களில் சோகமாக ஒழித்த பாடல்களோடு இன்றைய கொடைத்தன்றல். விளக்கில் எண்ணெய் இல்லாத போது நிலவு எத்தனை ஆறுதல், ஊரே முல்லை தூவும் போது நான் இருக்கிறேன் என்று சொல்லும் காதலனின் அந்த வார்த்தை காதலிக்கு எத்தனை பெரிய கோட்டை சுவர். ஆணோ பெண்ணோ ஆறுதல் தேடுகையில் அவர்களின் எதிர்பார்ப்பு தனக்கு அள்ளி கொட்ட வேண்டும் என்பதல்ல, தலை சாய்க்கும் போது மடிதர வேண்டும் என்பதே. பாடல் சூழல் இதுதான். காதலி காயம்பட்டாள், காதலனும் அதற்கொரு காரணமானான். குற்ற உணர்ச்சி கொத்துகிறது அவனுக்கு, ஆற்றாமையால் பாடுகின்றான். அவள் இவனுக்காக பாடிய அந்த மகிழ்ச்சியான பாடலை இவன் நினைவுகூரும் விதமாகவும், நீ பாடிய அந்த காதலை நான் இன்னும் மறக்கவில்லை என்று சொல்லும்படியாகவும் அவள் பாடிய அதே மெட்டில் பாடுகின்றான். பாடும் அந்த பாடலில் உள்ள ஆறுதல்தான், முதுகில் தட்டி அவளை தேற்றுவது போன்ற அந்த வார்த்தைகள்தான் பாடலின் தாளமாய் ஒலித்திருக்கிறது. அவளுக்காக அவன் வடிக்கும் கண்ணீர்தான் சரணங்களின் இடையிடையே ஒலிக்கும் அந்த புல்லாங்குழல். காயத்தை ஏற்படுத்தியவர்களே மருந்து தடவும் போது அந்த காயம் சுகமானதாகவும் மாறலாம்.

இசைஞானி இளையராஜாவின் இசையில் இரண்டு பரிமாணங்கள் கொண்ட ஒரே பாடலில் சுக பாடல்கள் மட்டும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றலை. துடுப்புகள் இருந்தாலும் காற்றின் அழுத்தம் சில நேரம் படகுகளின் திசையை மாற்றியமைத்து விடுகிறது. எந்த இடத்திற்கு போய்சேர வேண்டுமென்பதை மாலைகளால் தீர்மானிக்க முடியாத நிலையே அதற்கு விதியாக இருக்கிறது. முளைத்த இடத்தில் உள்ள மரத்தையே பற்றி படர வேண்டிய நிர்பந்தம் சில கொடிகளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. நதிகளே அதன் பாதையை உருவாக்கி கொள்கின்றன என்றாலும் பள்ளங்களே அந்த உருவாக்கலை தீர்மானிக்கின்றன என்பதும் இயற்கையின் கட்டாயமாக இருக்கிறது. கல்யாண மாலைகளும் சில நேரங்களில் அப்படியே. அது மாதிரியான சூழலில் ஒரு காதலன் காதலித்தவளுக்கும் கட்டிக்கொண்டவளுக்கும் இடையில் அவன் பதிலே இல்லாத சில கேள்விகளுக்கு முன் அவன் தடுமாறுகின்றான். வார்த்தைகள் இருந்தும் ஊமையாய் நடைபோடுகின்றான். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஒரு மங்கள வாத்தியத்தின் வேகத்தை குறைத்து அதை தன் தாளமாக்கி கொண்டிருக்கிறது. எஸ்பிபியின் குரல் ஒரு துக்கத்தை சுமந்த தொண்டை குழியாய் கனத்து போயிருக்கிறது. ஒரு இதய குமுறலே மெட்டாக மாறி ஒலித்திருக்கிறது.

திரைப்படங்களில் புன்னகையாக ஒலித்து பின் கண்ணீராக மாறிப்போன இசைஞானியின் பாடல்களோடு கோடை பண்பலையின் இன்றைய கொடை தென்றல். முல்லை பாட்டில் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி என்றொரு பாடல் உண்டு. அந்த பாடல் என்ன சொல்கிறதென்றால், ஒரு சிறு கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் ஒரு இளங்கன்று தன் தாயை காணாமல் தவிக்கிறது. அதை கண்ட இடையர்குல பெண்ணுறுத்தி, உன் அம்மா இப்போது வந்துவிடுவாள், கவலை கொள்ளாதே என்று அந்த கன்றை தடவி தேற்றுகிறாள். தூரத்திலிருந்து இதை கேட்ட தோழி தலைவியிடம் சொல்கிறாள், நல்ல சொல்லை கேட்டோம், நல்லவர்களின் நல்ல சொல் கேட்டதனால் உனை பிரிந்து போருக்குச் சென்ற உன் தலைவன் போரை முடித்து விரைவில் திரும்புவான், கவலை கொள்ளாதே என்று தேற்றுகிறாள். தேற்றுதல் என்றால் ஆறுதல் சொல்வது அல்லது வருத்தத்திலிருந்து அவர்களை மீட்டு தருவது என்று பொருள். ஆறுதல் காதலில் எத்தனை அவசியமாய் இருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடல் கூட ஒரு தேற்றுதல்தான். ஆனால் இங்கே தலைவியை தேற்றுவது தோழி அல்ல, தலைவனை. சம்பந்தப்பட்டவனே ஆறுதல் சொல்வது எத்தனை அழகானது. ஒரு தாளம் ஆறுதல் சொல்லுமா? இந்த பாடலின் தாளம் தட்டி கொடுத்து காதலிக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறது. பாடலில் வார்த்தைகளின் இடையேயும் மூன்றாவது பிஜிஎம்மிலும் வாசிக்கப்பட்டிருக்கும் புல்லாங்குழலையும், பல்லவி முடிந்து வரும் இரண்டாவது பிஜிஎம்மில் வாசிக்கப்பட்டிருக்கும் கொட்டாங்குச்சி வயலினையும் கேட்டு பாருங்கள். அது கவலைப்படாதே என்ற சொல்லின் அருஞ்சொற்பொருளாய் மாறிப்போயிருக்கிறது. பாடும் குரலும் கூட ஆறுதல் சொல்வதற்கு மிக பொருத்தமான குரல்.

என அனைவர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? மகிழ்ச்சியான சூழலுக்கு அமைக்கப்பட்ட ஒரு பாடலை சுகப்பாடலாக மாற்றுவது என்பது வெறும் உடலுக்குள் புதிய உயிரை ஊற்றுவதற்கு சமமானது என்பதை ஓரளவேனும் உணர்ந்து கொள்ள முடிந்ததா? பாடல்கள் மனதை கனக்கச் செய்து விட்டனவா? அதுவும் சுகமாகவே இருந்ததா? மீண்டும் சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன், ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நானும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு பொழுதின் வணக்கம் நேயர்களே, நிலவின் ஒளியில் இருள் உறங்க, மலரின் இனிமையில் வண்டுறங்க, தாயின் கதகதப்பில் சேயுறங்க, தரணியெங்கும் பள்ளி கொண்டிருக்கும் இவ்வழகிய வேளையில் உறங்கா விழிகளோடும் கிறங்கும் நினைவுகளோடும் காத்திருக்கும் இடங்களுக்கு என் இசையால் இதம் சேர்க்க வருகிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். இன்றைய நேரலை 2 மாவட்டங்களின் நேயர்களை அன்போடு அழைக்கிறது. சோழர்களின் பெருமைமிகு வரலாற்றை கொண்ட மாவட்டம், சுண்ணாம்புக்கல்லின் மிகுதியால் சிமெண்ட் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரத்தையும் அடைக்கலமாதா புனித தலத்தையும் கொண்ட அரியலூர் மாவட்ட நேயர்களையும், ரஞ்சன்குடி கோட்டையையும் சாத்தனூர் மரப்பூங்காவையும் மயிலூற்று அருவியையும் கொண்ட பெரம்பலூர் மாவட்ட நேயர்களையும் அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். வாருங்கள், 045-42 முன்னிணைத்து 24-24-24 அல்லது 24-24-29 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: 7:07 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் அரியலூர் இருந்தா பெரம்பலூரில் இருந்தா வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர்ல இருந்து நாகராஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க நாகராஜ், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: அண்ணாமலை படத்திலிருந்து வந்தேண்டா பால்காரன்.
0: சரி, 10 மணிக்கு பால்காரர் அழைச்சிருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, வர்றாருங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: கட்டை கேட்ட உடனே அதிகாலை 4 மணி ஆயிடுச்சா அப்படின்னு பால் வியாபாரிகள்லாம் கிளம்பியிருப்பாங்கன்னு கூட தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டாங்க நாகராஜன். 10:12 இணைந்திருக்கிறோம் நினைவேசகம் நிகழ்ச்சியில். ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து 24 அது மட்டும் இணைப்பு உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி 24 நீங்கள் வரலாம். அலைபேசி எண்கள் கூட இன்னும் 2 எண்கள் கொடுக்குறோம். 94-870-77-448 94-870-77-448 இந்த எண்ணிலையும், 96-55-24-24-29 96-55-24-24-29 இந்த 2 எண்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்கள். சரி, இப்போ 10:13 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டபேர்ந்து வெங்கடேஷ் பேசுறேன்.
0: வெங்கடேஷ்,
1: இனிய பாசமழை பொழிந்து கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இரவு வணக்கம். எனக்கு வந்து அக்கை கட்சத்தின் படத்திலிருந்து ராஜா ராஜா தி ராஜா ராஜா பாடம்
0: பாட்டு போட வேணும். ரொம்ப வித்தியாசமா கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டுல. நன்றிங்க. கேட்கலாம்
1: கேட்கலாம் மேடம்.

0: ராகங்களால் ராஜ்யம் அமைக்கும் நம் கோடி பண்பலை 100.5 இணைந்து இருக்கிறோம். நினைவேசகம் நிகழ்ச்சியோடு 10:18 இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடியவர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்தா அல்லது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தா? வாங்க, வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து
0: சேகர். சரிங்க, நல்ல பாடல். 3 படி படத்துல இருந்து கேட்டிருக்கீங்க, கேட்கலாம் இந்த நேரத்துக்கு ஏத்தது மாதிரி.

0: நினைவுகளை சுகப்படுத்தும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. மணி 23 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் 2 மாவட்டம் சொல்லியிருக்கோம். அதில் எந்த மாவட்டத்திலிருந்து இப்போ வந்திருக்கிறாங்க சந்திச்செல்லாம் வாங்க. வணக்கம்.
1: பெரம்பலூர் மாவட்டம் தாங்க மேடம்.
0: பெரம்பலூர் மாவட்டம் தான். பெரம்பலூரில் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி கிராமம்.
0: மலையாளப்பட்டி.
1: ஆமாங்க மேடம்.
0: மலையாளம் பேசுவீங்களா இல்லை வேற இப்போ காரணம்
1: இருக்கு? இல்லை இல்லை இல்லை இல்லை, மலையாளப்பட்டிங்கிறதுனா தமிழ்.
0: மலைகள் சூழ்ந்த ஊர் அப்படியா?
1: ஆ, மலைகள் சூழ்ந்த ஊர்.
0: ஓஹோ, சரிங்க.
1: மூன்று புறம் மலைகள், மேற்கு, தெற்கு, வடக்கு. கிழக்கு மட்டும் மலை இல்லாத பகுதி.
0: அது வந்து ஆதவனுக்காக விட்டுட்டீங்க, அவங்க வர்றத வந்து பாக்கணுங்கிறதுக்காக.
1: ஆமா ஆமாங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரம்யமான ஒரு சூழல இருந்து பேசுறீங்க. என்ன பாடல் கேட்கலாங்க சுந்தரம்?
1: அதான் அச்சமல்ல அச்சமல்ல படத்துல ஆவாரம் போகும்.
0: சரிங்க, கேட்கலாமா?
1: கேட்கலாங்க மேடம்.
0: நன்றிங்க நன்றிங்க.

0: அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். எண்கள் மறுபடியும் சொல்றோம், 0-45-4-24-24-29 இந்த நிலை வரலாம். அதே போல அலைபேசி என்னான 94-870-77-448, இன்னொரு எண் 96-55-24-24-29. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் இந்த மாவட்டத்திலிருந்து, வாங்க. வணக்கம்.
1: மகிழ்ச்சி மருத்துவ இரவு வணக்கம்.
0: வணக்கங்க.
1: அரியலூர் மாவட்டம் சிலுவைச்சேரி சின்னதுரை மேடம்.
0: சிலுவைச்சேரி
1: சின்னதுரை மேடம்.
0: சின்னதுரை.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சின்னதுரை.
1: மேடம்
0: நல்லா இருக்கும் எல்லாருமே நிலையத்துல.
1: சரிங்க மேடம்,
0: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
1: நம்ம 100.5 எஃப்எம்ல கேட்டாலே மேடம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மேடம். அதாவது நம்ம ஊர்ல பாடல்கள் நல்லா தெளிவா நல்லா கேக்குது மேடம்.
0: சரிங்க.
1: அதாவது 20-10 மணி ஆச்சுன்னா மேடம் அந்த எஃப்எம் கேட்டாலும் மேடம் வந்து நமக்கு வந்து சாப்பிடணும் தோணுது மேடம்.
0: சரிங்க. இப்ப என்ன பாட்டு கேட்டு சாப்பிடலாம் இருக்கீங்க?
1: அதாவது மேடம் புது வசந்த படத்துல இருந்து மேடம் போடு தாளம் போடு நாங்க பாடாத வாங்க அந்த படம்.
0: சரி,

0: அதே தூங்க
1: மயக்கம்
0: விட்டுறக்கூடாது,
1: நிச்சயமா.
0: தூங்க விட்டுறது, தூங்குறவங்களும் எந்திரிச்சிடணும்.
1: ஆமாம்,
0: சரிங்க, பாட்டு கேட்கலாம், நன்றிங்க.
1: வாய்ப்பு நன்றி நன்றி நன்றி. 1 2 1 2 3 4

0: 10:35 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு அவங்களுக்கு பிடிச்ச பாடலாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ப இணைப்பில் யார் காத்திருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர்ல இருந்து வெங்கடேசன்மா.
0: சொல்லுங்க வெங்கடேஷ், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அம்மா பாட உழைப்பாளி படத்துல இருந்து ஒரு கோலக்கிளி இந்த பாடல் கொடுங்கம்மா.
0: சரிங்க, நன்றிங்க. பாடல் வருது கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா.

0: கேக்குது முன்னே.
1: இடிய நினைவுகளை மீட்டி பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். 10:40 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் அரியலூர் மாவட்டத்தில் இருந்தா அல்லது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தா, வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

சரி, இணைப்பிலிருந்து சுப்பிரமணி இருந்தார், அவர் விடுபட்டார், பெரம்பலூரில் இருந்து மறுபடியும் இணைப்பு தொடர வர அப்படிங்கிறத சந்திச்செல்லாம் ஒரு பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்.

0: அன்பு நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. நாளைய வானவில்லின் வண்ணம், சொந்தங்கள் பலமா பலவீனமா, சொந்தங்கள் பலமா பலவீனமா விவாதம் என்ற வானவில்லாக இது நினைவே சுகம் நிகழ்ச்சி. 10:46 இணைப்பில காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில இருந்து.
0: பெரம்பலூர்
1: பூலாம்பாடி சிவகுமார்.
0: பூலாம்பாடி சிவகுமார்.
1: ஆமாங்க.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: ஆவாரம் பூத்திலிருந்து ஆலோலம் பாடல் கேட்கலாங்க.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.

அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து அவர்களின் மனம் விரும்பிய கானங்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை உறவுகள் இருக்கும் வரை வாழ்க்கை அழகாகும், அன்பு இருக்கும் வரை உறவுகள் அழகாகும் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

அழகான இரவு பொழுது, மிதமான தென்றல் காற்று, மின்னும் நட்சத்திரங்கள், நிலவின் ஒளியில் இரவு நேரத்தை வரவேற்க கோடை பன்மலை 100.5 வருகிறது இரவு சிறகு. இடைவிடா கானங்களை காற்றலையில் தர காத்திருக்கிறேன். என்று முங்கனால் பெல் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

0: வீட்டிற்கு அழகு டைல்ஸ், அழகான டைல்ஸ்னாலே லக்கி டைல்ஸ் தாங்க.
1: தஞ்சையில் தன்னிகரில்லா தரம், பெஸ்ட் குவாலிட்டியில் டைல்ஸ் வாங்கிட வாருங்கள். லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர்,
0: எக்கச்சக்க டிசைன்களில் குறைந்த விலையில் டைல்ஸ் வாங்கிட லக்கி டைல்ஸ் தஞ்சாவூர். 9444911444.

இடைவிடா கானங்களை காற்றலையில் தந்து இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 இரவு சிறகு. மீண்டும் சிறகடித்து விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25 ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியலில் சேவை செய்திகள், 6:15 கரூர் தைலாஸ் சில்க் சென்டரின் பூந்தலி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் நெர்வரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம், நாளை தூர

சொந்தங்களுக்காக 8-10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8-10 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் மனதுடராகம். 8-50 சைபாலின் என்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் சொந்தங்கள் பலமா பலவீனமா. 9:30 மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நாகா குளுக்கட்டை மாவு திண்டுக்கலின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் நிகழ்வுகளின் நினைவுகள். விற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளை நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் பண்பலை படைப்பாளிகள். 12:20 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல். 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை தருமபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் அவர்களின் தெருவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி. 4:30 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்கள். மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம். காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துருகையில் கலக்கல் கேள்வி. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:50 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 தங்கள் அன்புடன். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:50 இளமை பேசுகிறது. நாளை பஞ்சதந்திரம் தை தை தத்தை. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவை சுகம். நாளை ஈரோடு மாவட்ட நேர்களுக்காக. முன்னிரவு 11 மணிக்கு கேட்கலாம் இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள். உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

மரங்களின் கீச்சிடும் இனிய இசையோடு புதுபொழுது பூமியை தழுவும் நேரம். பனித்துளிகள் பூக்களில் முத்தமிட பசுமை இலைகள் தென்றலோடு நடனமாடும் நேரம். இருளை விரட்டி கதிரவன் புன்னகைக்க இனிய நம்பிக்கையோடு புலரும் புது விடையலோடு உங்கள் புன்னகையும் மலரட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. அனைத்து நேயர்களும் எமது வழமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சகவருடம் 1948, பாத்ர 7, பரபவ ஆவணி 12, 2026, ஆகஸ்ட் 29, சனிக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: புலரும் புது விடியலின் அன்புடன் அருள்வேண்டி புதிய நாளை மனம் பெறவேற்கும் வேளை. அதிகாலை 5 மணியின் அமைதியில் இறைவன் அருள் நம்மை அணைத்திட, அன்பு எங்கும் நிலைத்திட இன்னிசை பாடும் இனிய தருணமாக கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.